0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 14 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆடி மாதம் 20 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5 நாள் புதன்கிழமை. நேரம் காலை 5:55. நேர்களினை கேட்கலாம் குரல் அமுதமும், அதனைத் தொடர்ந்து மங்கள இசையும்.
1: உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும்.
2: நல்ல குடிப்பிறப்பு என்பதே உயர்ந்த ஒழுக்கத்தினால்தான் அமைகிறது. ஒழுக்கத்தில் பிசகினால் குடிப்பிறப்பு தாழ்ந்து போக நேரிடும். குறள் எண் 133 அதிகாரம் ஒழுக்கமுடைமை.
1: ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும்.
2: நல்ல குடிப்பிறப்பு என்பதே உயர்ந்த ஒழுக்கத்தினால்தான் அமைகிறது. ஒழுக்கத்தில் பிசகினால் குடிப்பிறப்பு தாழ்ந்து போக நேரிடும். குறள் எண் 133 அதிகாரம் ஒழுக்கமுடைமை.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக நாடுகளின் சூழல் மாறிவரும் நிலையில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் தேவை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் முக்கிய அங்கம் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். கல்வியாளர், சமூக சேவகர் மற்றும் முன்னாள் ஆளுநரான டி.ஒய். பட்டேல் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். தவிக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. மின்சார பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களுடன் மாநில போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு நிர்மல் ராஜ் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 61 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடியில் உள்ள தனியார் மின்சார கார்கள் உற்பத்தி நிறுவனம் தயாரித்த 100 கார்கள் ஹரியானாவுக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட உபரிநீர் 3 நாட்களுக்கு பின்னர் நேற்று மேட்டூர் அணையை வந்தடைந்தது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 5 நாட்கள் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்று நிறைவடைந்தது. இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வேலி வானொலி நிலையத்திலிருந்து பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பு. நேரம் காலை 6:03. இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குபவர் பாவூர் சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அடுத்ததாக சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் பா எழில் ராமராஜ் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் நேர்லை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி பிரபாவதி அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு, மன நிறைவு என்பது ஆசைகளை குறைப்பதிலா ஆசைகளை அடைவதிலா என்ற தலைப்பில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 0462-2256-1132 மற்றும் 0462-2256-1133 என்ற எண்கள். இன்று காலை 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேர்விருப்பு பாடல், முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சிமிலி பால் புலிகள் காப்பகம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்கு தரக்கூடிய சிறந்த ஆதரவு என்ன என்ற தலைப்பில் தோழிகள் பேசியிருக்கிறீங்க. ஒரு மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் கண்களை காப்போம், குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால், தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் சிவப்பு திராட்சையின் பயன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2:00 குக்கு நேர்விருப்பு பாடல், 3:02 திரையருவி நிகழ்ச்சி வலம் வரும். அதனைத் தொடர்ந்து 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம், வளர் இளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் நேர்முகம். பங்கேற்பவர் ஆலோசனை உளவியலாளர் ஐ கோபிநாதன் அவர்கள். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை.

இன்று இரவு 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 0462-256-1133 மற்றும் 256-1133 என்ற எண்கள். குக்கு நிகழ்ச்சிக்கு நேயர்கள் குறுஞ்செய்தி குரல் பதிவு அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 944-33-60-794. இன்று இரவு 9 மணிக்கு இடைவிடாத இசை மழை. 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் நினைவுகளின் நதியில் நற்றமிழ்.

இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

நேயர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. நேயர்களை அடித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் இப்போது 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த்குமார் அவர்கள்.
2: நம்மை சுற்றியுள்ள இந்த இயற்கை நமக்களித்த அனுபவ பாடங்கள் மிக அதிகம். அவ்வியற்கையிலிருந்து நாம் கற்ற அனுபவமே இன்றைய மனித வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைகிறது. இயற்கை தன்னுள் கொண்ட அதிசயம் அனைத்தையும் கொடுத்து விட்டதா எனில் இல்லை. அதன் அதிசயத்தை அளந்தறிய முடியாமல் நீர் தேடிச் செல்லும் வேர் போல இன்றும் தேடுகிறோம். நமக்கு அனுபவத்தை தந்த இயற்கை தன்னுள் பிறர் காண முடியாத அதிசயத்தை ஒளித்து வைத்திருப்பது போல் இயற்கையை நாடிச் சென்று தன் வாழ்க்கையை நடத்தும் மனிதன் எத்தனை கூர்மையான அறிவுத்திறத்தை பெற்றிருக்க வேண்டும்? சற்றே சிந்தியுங்கள். அறிவுத்திறம் என்பது பல நூல்களை கற்பதால் வருவதில்லை. கற்றதை மனதினுள் சிந்தித்து சிந்தித்ததிலிருந்து தெளிவு பெற்று அத்தெளிவினால் மனிதநேய பண்புடன் சிறக்கும் போதே உண்மையான அறிவுத்திறமானது மேம்படுகிறது. உலகில் சிறந்த அறிவுடையோரின் இயல்பை ஆராய்ந்து பார்த்தால் அவர்களின் அறிவும் அவ்வறிவினால் செய்யப்படும் செயல்பாடும் மற்றவர்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகவே இருக்கும். பிறர் காணாத கோணத்தில் புதுமையாக ஒன்றை சிந்தித்து அப்படி சிந்திக்கும் போதே அதில் பிற உயிர்களுக்குண்டான நன்மையை அமைத்து கற்றவர் வியக்கும் வகையில் சீரிய கருத்துக்களை அமைப்பது அறிவுடையோரின் இயல்பாக இருக்கிறது. அவ்வியல்பு அறிவுடையோரிடம் பணிவையும் பண்பையும் உருவாக்குகிறது. தன்னினும் வயது குறைந்தவராக இருப்பினும் அவர்களை நன்மதிப்போடு நடத்தி அவர்கள் கூறுவதை பணிவோடு கேட்டு மகிழ்வார்கள். கடல் மிகுந்த வளங்களை தன்னுள் கொண்டிருந்தாலும் தன்னிலை மாறாதிருப்பது போல் அறிவுடையோரும் தன்னிலை மாறாதிருப்பார்கள். இதை உணர்த்த ஒரு கதையை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் மிகுந்த அறிவினை கொண்ட செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு தனக்கே எல்லாம் தெரியும் என்ற ஆணவ குணம் அதிகமாக இருந்தது. அக்குணம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. ஒரு நாள் அவ்வூருக்கு ஒரு ஞானி ஒருவர் வந்தார். அவர் மிகுந்த பொறுமையும் நற்குணங்களும் ஒருங்கே பெற்றிருந்தார். அவரின் குணத்தையும் அறிவையும் ஊரார் புகழக்கேட்ட செல்வந்தர் ஞானியை காண அவரது இருப்பிடத்திற்கு சென்றார். அப்போது தன் இடம் நாடி வந்த செல்வந்தரை உவகையுடன் வரவேற்ற ஞானி அவரை அமரச் செய்தார். செல்வந்தர் ஞானியை கண்டவுடன் தன் அறிவுத்திறத்தை இவருக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி பல தர்ம சாஸ்திரங்களையும் ஆன்மீக தத்துவங்களையும் விளக்கிச் சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்படியே பல மணி நேரங்கள் கடந்தன. அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த ஞானி செல்வந்தரை நோக்கி, ஐயா, பல மணி நேரமாக தாங்கள் எனக்கு அறச்சிந்தனைகள் பலவற்றை கூறி வருகிறீர்கள். சற்றே களைத்திருப்பீர்கள். சற்று பொறுங்கள். நான் தங்களுக்கு மூலிகை தேநீர் கொண்டு வருகிறேன் என வீட்டின் உள்ளே சென்றார். தன் வீட்டினுள்ளிருந்து வெளியே வந்த ஞானி செல்வந்தரின் கையில் ஒரு மண்கோப்பையை கொடுத்து அதில் மூலிகை தேநீரை ஊற்றத் தொடங்கினார். அக்கோப்பை முழுவதும் நிறைந்த பின்னும் தேநீரை ஊற்றிக்கொண்டே இருந்தார் ஞானி. அத்தேநீர் செல்வந்தரின் மீது சிந்தத் தொடங்கியது. அதை கண்ட செல்வந்தர், போதும் போதும், நிறுத்துங்கள், கோப்பை நிறைந்துவிட்டது எனக் கூறினார். அதை கேட்ட ஞானி பொறுமையுடன் சொன்னார், அந்த கோப்பையைப் போலத்தான் தங்களின் மனமும் உள்ளது. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை தங்களின் மனம் முழுவதும் நிரப்பி வைத்திருக்கிறீர்கள். அப்படி இருக்க நான் எப்படி தங்களுக்கு புதிய ஞானத்தை போதிக்க முடியும்? முதலில் நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உம்முடைய மனமாகிய கோப்பையை நீங்கள் முதலில் வெற்றிடமாக்க வேண்டும். அப்போதுதான் பணிவு தோன்றி அறிவாகிய வெளிச்சத்தை உம்முள் தோன்றச் செய்யும் என்றார். அதை கேட்ட செல்வந்தர் தன் தவறை முழுவதுமாக உணர்ந்து ஞானியிடம் தன்

0: தவறினை பொறுக்கும்படி கேட்டுக்கொண்டார். தெளிவான அறிவை பெற விரும்புவோர் முதலில் தன்னுள் எழுகின்ற தான் எனும் எண்ணமாகிய ஆணவத்தை கைவிட வேண்டும். அழிவை தரும் ஆணவம் நம் ஆக்கத்திற்கு துணை செய்யாது. அக்காரணத்தினால்தான் அறிவுடைய சான்றோர் தன்னுள் தோன்றும் ஆணவத்தை பயிரிடத்து கண்ட கலையாக அகற்றி அன்பெனும் வழியில் வாழ நினைக்கிறார்கள். அறிவுடையோர் பெறும் பண்பும் பணிவும் நூல்வழி பெற்ற கல்வியால் மட்டும் வந்ததில்லை. அவை அனுபவ முதிர்ச்சியினால் தோன்றியது. வாய்ச்சொற்களை குறைத்து செவியை திறந்து வைப்பதால் உலகின் போக்கை எளிதாக உணர்ந்து கொள்ளலாம். நூல்களை நாள்தோறும் தோய்வின்றி படியுங்கள். கற்றதை சிந்தியுங்கள். சிந்தித்ததை செயல்வடிவமாக்குங்கள். அச்செயல் உங்கள் வாழ்வாதாரத்திற்கான அறிவை மேம்படச் செய்யும். தாம் கற்றதை பெரிதனை எண்ணாது வாழ்க்கையில் நாள்தோறும் நிகழும் நிகழ்வுகளின் மீது முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். சிறு துளியாக தோன்றும் செயல்கள் யாவும் மிகப்பெரிய அனுபவ கீற்றுகளாக மாறுவதை உணர்வீர்கள். கண்களின் வழி காண்பதை விட ஒரு நிகழ்வை மனதின் வழி காண பழகுங்கள். அனுபவத்தின் சுவடு உங்களுக்கான அறிவை விரிவு செய்யும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேரம் காலை 6:15. காலை கதிரவன் கண் விழித்து பனித்துளியின் வெண்மையை விழிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கும் இந்நேரம் நேயர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 வணக்க பூக்கள் நிகழ்ச்சியோடு. ஒரு நல்ல வார்த்தை ஒருவரின் நாளையே மாற்றிவிடும். ஒரு சிறிய புன்னகை ஒருவரின் மனக்கவலையை போக்கிவிடும். அதனால் இன்று நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் அன்பாக பேசுவோம், உதவ முடிந்தால் உதவுவோம், மகிழ்ச்சியை பகிருவோம். ஒவ்வொரு காலையும் இயற்கை நமக்கு சொல்லும் ஒரு அழகான செய்தியாகும். நேற்று என்ன நடந்தது என்பதை கடந்துவிட்டது, இன்று நமக்காக ஒரு புதிய வாய்ப்பு காத்திருக்கிறது என்பதுதான் அந்த செய்தியாகும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல்

இறைவன் அருளால் கிடைத்த இனிமையான காலை வேளையில் நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஏதோ ஒரு சவாலை சந்தித்து கொண்டே இருக்கிறோம். சிலருக்கு பொருளாதார பிரச்சனை, சிலருக்கு உடல் நலக்கவலை, சிலருக்கு குடும்ப பொறுப்புகள், இன்னும் சிலருக்கு எதிர்காலம் குறித்த குழப்பம். ஆனால் இவை அனைத்தையும் விட வலிமையானது நம் மனநிலையாகும். வாழ்க்கையை மாற்றும் சக்தி சூழ்நிலைகளிடம் இல்லை, அதை எதிர்கொள்ளும் நம் மனப்பான்மையில்தான் இருக்கிறது. நேர்மறையாக சிந்திக்கும் மனம் இருளிலும் ஒளியை தேடுகிறது. நேர்களை

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் அன்பாக பேசுவது ஒரு செலவில்லாத பரிசாகும். ஒரு புன்னகை, ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு ஊக்கமளிக்கும் சொல், இவை யாரோ ஒருவரின் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நேரம் காலை 6:28 நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6.

தேனில் சொல்லெடுத்து இறைவனை போற்றி பாடும் நேரம் இது. வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:35. வெற்றியை பற்றி அனைவரும் பேசுவார்கள். ஆனால் வெற்றியின் பின்னால் இருக்கும் விடாமுயற்சி, தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம், மீண்டும் எழுந்து நிற்கும் தைரியம், இவற்றை வளர்த்து கொண்டவர்கள்தான் உண்மையில் வாழ்க்கையில் உயர்கிறார்கள். நேர்மறை எண்ணங்கள் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல, பிரச்சனைகளை வெல்லும் மன வலிமையை உருவாக்கும் சக்தியாகும். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 KHz மற்றும் பண்பலை 102.6 MHz.
4: நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. ஒவ்வொரு சூரிய உதயமும் மீண்டும் தொடங்குவதற்கு இன்னும் தாமதமாகவில்லை என்று வாழ்க்கை நமக்கு சொல்லும் அமைதியான அழைப்பாகும். ஆதலால் கடந்த காலத்தின் கவலைகளை மறந்துவிட்டு எதிர்காலத்தின் பயத்தை ஒதுக்கிவிட்டு இன்று என்ற இந்த அருமையான தருணத்தை முழுமையாக வாழ்வோம். நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

0: நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியோடு. நேர்களை கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்கப்போக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:44. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: விவசாயிகள் விதைப்பிற்கு முன் மண் பரிசோதனை மேற்கொள்வதன் மூலம் பயிரின் தேவைக்கேற்ப உரங்களை துல்லியமாக பயன்படுத்த முடிவதால் மகசூல் உயர்வதுடன் மண்ணின் நீண்டகால வளமும் பாதுகாக்கப்படுகிறது. மண் பரிசோதனை மூலம் மண்ணில் உள்ள நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களின் அளவை அறிய முடியும். மேலும் மண்ணின் காரநிலை, அமிலநிலை, ஓர்ப்பு தன்மை மற்றும் கரிம கார்பன் அளவுகளையும் மதிப்பிடலாம். இதன் அடிப்படையில் உரப்பரிந்துரைகள் வழங்கப்படுவதால் தேவையற்ற உரச்செலவு குறைவதோடு சுற்றுச்சூழல் மாசுபாடும் கட்டுப்படுத்தப்படுகிறது. மண் மாதிரி சேகரிக்கும் போது ஒரே தன்மை கொண்ட வயலை தேர்வு செய்து ஒரு ஏக்கருக்கு 5 முதல் 10 இடங்களில் ஜிக்ஸாக் முறையில் மாதிரிகள் எடுக்க வேண்டும். மேற்பரப்பில் உள்ள தாவர எச்சங்களை அகற்றி வி வடிவில் குழி தோண்டி அதன் பக்கவாட்டிலிருந்து மண்ணை சேகரிக்க வேண்டும். பின்னர் அனைத்து மாதிரிகளையும் நன்கு கலந்து 4 பாகமாக பிரித்தல் முறையில் சுமார் 500 கிராம் மாதிரியை தயாரிக்க வேண்டும். நெல், சிறுதானியங்கள், நிலக்கடலை ஆகியவற்றிற்கு 15 சென்டிமீட்டர் ஆழத்திலும், பருத்தி, கரும்பு, வாழை, மிளகாய் போன்ற பயிர்களுக்கு 22.5 சென்டிமீட்டர் ஆழத்திலும், பழ பயிர்களுக்கு 30 முதல் 60 மற்றும் 60 முதல் 90 சென்டிமீட்டர் ஆழங்களிலும் மண் மாதிரி எடுக்க வேண்டும். அறுவடைக்கு பிறகு உரமிடுவதற்கு முன்பாகவும் அடுத்த பயிரை விதைப்பதற்கு 30 முதல் 45 நாட்களுக்கு முன்பாகவும் மண் மாதிரி எடுப்பது சிறந்தது. மண் மிகவும் ஈரமாக இருக்கும் நேரத்தில் மாதிரி எடுக்கக்கூடாது. தொடர்ந்து சாகுபடி செய்யப்படும் நிலங்களில் 2 முதல் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மண் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். மண் பரிசோதனையின் மூலம் மண்ணின் உண்மையான ஊட்டச்சத்து நிலையை அறிய முடியும். உரங்களை தேவையான அளவில் மட்டுமே பயன்படுத்த வழிகாட்டுகிறது. உற்பத்தி செலவை குறைக்கிறது, பயிர் மகசூலை அதிகரிக்கிறது, மண்ணின் நீண்டகால வளத்தை பாதுகாக்கிறது, நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வேளாண்மையை ஊக்குவிக்கிறது. தமிழ்நாடு அரசு மண் பரிசோதனை ஆய்வகங்கள் மூலம் மண் ஆரோக்கிய அட்டை திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மண் பரிசோதனை வசதி வழங்கப்படுகிறது. வழக்கமான பரிசோதனைகளில் மண்ணின் காரநிலை, அமிலநிலை, தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, கந்தகச்சத்து, சுண்ணாம்பு சத்து, கரிம கார்பன் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் பரிசோதிக்கப்பட்டு அதற்கேற்ற உரப்பரிந்துரைகளும் வழங்கப்படுகின்றன. விதைப்பிற்கு முன் மண் பரிசோதனை, வளமான மண் உயர்ந்த மகசூல் என்ற கொள்கையை ஒவ்வொரு விவசாயியும் நடைமுறைப்படுத்த வேண்டும். மண் காப்போம், வளம் பெறுவோம் என்ற எண்ணத்துடன் ஒவ்வொரு விவசாயியும் மண் ஆய்வு செய்து அதன் பரிந்துரைகளின்படி சாகுபடி மேற்கொண்டால் அதிக மகசூலையும் நிலையான விவசாய வளர்ச்சியையும் பெற முடியும். கோடை வெப்பம் தணிந்து பருவமழை துவங்கும் காலம் ஆடி மாதமாகும். அதிக மகசூலை பெற தரமான விதைகளை பயன்படுத்துவது அவசியம். இதன் மூலம் குறைந்த விதை அளவு, சீரான மற்றும் வேகமான முளைப்பு திறன், சரியான பயிர் எண்ணிக்கை,

0: ஒருமித்த பூக்கும் தன்மை, சீரான முதிர்ச்சி பருவம், குறைவான பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் போன்ற நன்மைகளை பெறலாம். மேலும் 15 முதல் 20% வரை கூடுதல் மகசூலும் கிடைக்கும். எனவே விவசாயிகள் சான்று பெற்ற விதைகளையே வாங்கி பயன்படுத்த வேண்டும். விவசாயிகள் தங்களிடம் உள்ள விதைகளை பரிசோதனை செய்ய ஒரு விதை மாதிரிக்கு 80 ரூபாய் ஆய்வு கட்டணமாக செலுத்தி பயிர் ரகம் மற்றும் குவியல் எண் ஆகியவை குறித்த விவரச்சீட்டுடன் விதை பரிசோதனை நிலையத்தில் நெல் சோளம் 100 கிராம், உளுந்து 150 கிராம், நிலக்கடலை மக்காச்சோளம் 500 கிராம், கம்பு ராகி சாமை திணை குதிரைவாளி 25 கிராம், கத்தரி முள்ளங்கி மிளகாய் 10 கிராம், பாகற்காய் புடலங்காய் 250 கிராம், சாம்பல் பூசணி சுரைக்காய் தர்பூசணி 100 கிராம், பீன்ஸ் அவரை 450 கிராம் ஆகிய அளவில் விதை மாதிரி எடுத்து தங்களது முழு முகவரியுடன் கூடிய கடிதத்துடன் அனுப்பி விதையின் முளைப்பு திறன் அறிந்து தரமான விதைகளை பயன்படுத்தி அதிக மகசூல் பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பயறு வகை பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த டைமிதோயேட் 30 EC என்ற மருந்தை 1 கிலோ விதைக்கு 5 மில்லிலிட்டர் அல்லது இமிட்டாக்ளோபிரிட் 600 FS 1 கிலோ விதைக்கு 5 மில்லிலிட்டர் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க மஞ்சள் அட்டை ஒட்டுப்பொறி 1 ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும். வேப்பெண்ணெய் 3%, அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லிலிட்டர் என்ற அளவில் தேவையான அளவு ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்க வேண்டும். வேப்பங்கொட்டை சாறு 5% இருமுறை தெளிக்க வேண்டும். வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்தான அசடிராக்டின் 0.03% மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லிலிட்டர் என்ற அளவில் தேவையான அளவு ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு இமிட்டாக்ளோபிரிட் 17.8 SL 50 மில்லிலிட்டர், டைமிதோயேட் 30 EC 200 மில்லிலிட்டர், தயோமீதாக்சம் 25 WG 50 கிராம், இமாமெக்டின் பென்சோயேட் 5 SG 100 கிராம். இந்த மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தெளிப்பான் கொண்டு மாலை வேளைகளில் தெளிக்க வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 79 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 68 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் DAP உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. DAP உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 22 முதல் 29 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 48% முதல் 61% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.

0: நீர்கள் இணைந்திருப்பது நிலைப்பந்தலை 102.6. நேரம் காலை 6:55. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் இசிகா. நான் தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். பூமி அழியவில்லை நண்பர்களே. மனித இனம் தன்னை தானே அழித்துக் கொண்டிருக்கிறது. நாம் சுவாசிப்பது காற்றல்ல, மெல்ல கொள்ளும் விஷம். மரங்களை வெட்டி சாய்த்து விட்டு ஆக்சிஜன் சிலிண்டர்களை சுமந்து அலைய போகிறோமா? பூமி தாயின் உடலில் பிளாஸ்டிக் எனும் ஈட்டிகளை பாய்ச்சிருக்கிறோம். நிலத்தடி நீரை நஞ்சாக்கிறோம். நாம் உண்பது சோறல்ல, பிளாஸ்டிக் துகள்கள். ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு புவி வெப்பமடைதலை பற்றி பேசுவது பச்சை துரோகம். வெளியே பூமி தவித்துக் கொண்டிருக்கிறது. இனியும் வேடிக்கை பார்க்க நேரமில்லை. இது நம் வாழ்வா சாவா போராட்டம். பசுமை காப்போம், பாரதம் காப்போம். வருங்கால சந்ததியினர் தூய்மையான காற்றை சுவாசிக்க இன்றே நாம் விதையிடுவோம். நன்றி, வணக்கம்.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என்னுடைய பெயர் இசிகா.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் பி. எழில் ராமராஜ் அவர்கள்.
3: வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில மண் மாசுபாடு குறித்து நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நகரிய கழிவுகள், வேளாண் கழிவுகள், வாகன கழிவுகள், மனித மாசு, இவைதான் மண் மாசுபாட்டிற்கு காரணமாகின்றன. தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய திண்ம மற்றும் திரவ கழிவுகள் மண் மீது குவிக்கப்பட்டு வருவதால் மண் மாசுபடுத்தப்படுகிறது. மண் மாசுபடுவதால் மண்ணில் இருக்கக்கூடிய ரசாயன, பௌதீக, உயிரியல் தன்மைகள் மாறுபட்டு உற்பத்தி திறனை பாதிப்படைய செய்கிறது. தொழிலக கழிவுப் பொருட்கள் உணவுச் சங்கிலி முறையில் தாவரங்கள் மூலம் கடத்தப்படுவதால் மனிதர்களோட உடல்நலமும் பாதிக்கப்படுது. பொதுவாக நகரங்களில் குப்பைகள், கண்ணாடி தட்டுக்கள், பிளாஸ்டிக் வகைகள், மனித கழிவுகள், செடிகளின் இலைகள், வாகனங்களுக்கு பயன்படாத உதிரி பாகங்கள், வீணான அல்லது பயன்படுத்த முடியாத காய்கறிகள் இவற்றை நிலங்களில் கொட்டப்படும் போது மண் மாசுபடுகிறது. நகர்ப்புறங்களில் மண் மாசுபடும் போது நிலத்தின் தன்மையும் மாறிவிடுகிறது. இந்த மண் மாசுபாட்டில் முக்கியமான பங்கு எதுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வேளாண் கழிவுகளுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாம ஒரு வேகமான வாழ்க்கையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். சரி, அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தும் போது என்ன நடக்குது? பயிர் வளர்ச்சிக்கு தேவையான நுண்ணுயிர்கள் அழிந்து விடுது. பயிர்களோட இனப்பெருக்க தன்மையில் பாதிப்படை செய்து கால்நடைகள் வளர்க்கும் போது அவற்றின் கழிவுகள் தரையில் குவியலா சேர்த்து வைக்கப்படும் போது அவற்றிலிருந்து துர்நாற்றம் ஏற்படுகிறது. மண்ணோட தன்மை மாற்றியமைக்கப்படுகிறது. தொற்று நோய் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் நிறையவே வருது. சாண வரட்டியை எரிக்கப்படும் போது அதுல வருது பாத்தீங்களா புகை, அந்த புகையில புற்றுநோயை உருவாக்கக்கூடிய பென்சோஃபைரின் என்ற வேதிப்பொருள் இருக்குதான். வாகனங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வீண் அப்படின்னு ஒதுக்கப்பட்ட உதிரி பாகங்கள் நிலத்தின் மீது குவித்து வைப்பதால் மண்ணு மாசுபடுதான். திண்ம பொருட்கள் குவியலாக சேர்த்து வைக்கப்படுவது 3ஆம் மாசுபடுதல் அப்படின்னு அழைக்கப்படுது. மனிதர்களின் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களின் சிதைவுதான் மனித மாசு.

என்று அழைக்கப்படுகிறது. இந்த மனித மாசு குப்பைகளை குவித்து வைப்பதாலும், விவசாய களங்களை அறுவடைக்கு பின் தீ வைத்து கொளுத்துவதாலும், கெட்டுப்போன காய்கறிகளை வீதியில் எரிவதாலும், காடுகள் அழிக்கப்படுவதாலும் இந்த மண் மாசு ஏற்படுது. சரி, இந்த மண் மாசுபடுது, இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, மண்ணில் கலந்துள்ள மாசு உணவுச் சங்கிலியின் மூலமா பல்வேறு உயிரினங்களுக்கு சுகாதார கேட்டை உருவாக்குகின்றது ஒன்று. இரண்டாவது, தொழிற்சாலை கழிவுகள் மண்ணில் கலந்து விடுவதால் பூமிக்கடியில் உள்ள நீர் மாசுபடுகிறது. அடுத்ததாக, உலோக கழிவுகள் மண்ணில் கலக்கும் போது விளைபொருட்களின் உற்பத்தி திறன் குறைகிறது. பூமியை தாய் என்கிறோம், அத்தாய்க்கு நிகரான வளம் நிறைந்த மண்ணை மாசுகளிலிருந்து பாதுகாத்து

0: நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், கிடைச்ச இந்த லைஃபா நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலையில 7 மணி ஆகிட்டு இருக்குது. 8 மணி வரைக்கும் கேட்க போறோம் நம்ம நிலை பண்பலை 102.6ல. வணக்கம் பரணி. நிலை சுற்றி நடக்கிற நிறைய நிகழ்வுகளோட அழகான அதிரடியான அட்டகாசமான படங்களும் அடுத்தடுத்த அழகாக அணிவகுத்து உங்களுக்காகவே வெயிட்டிங் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் நண்பிற்கினிய வசந்தி பாலமுருகன். நேர்லை வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட தொடக்கமா தொழில் தொடங்குவோம். நேர்லை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
1: உங்களுக்காக நாம் தினந்தோறும் பல கடனுதவி திட்டங்கள் நிதி நிறுவனங்களை பற்றி பேசி வந்தோம். இன்று ஒரே தொழில் பால் மாடுகள் வளர்ப்பது, பால் பொருட்கள் தயாரிப்பது, அது சம்பந்தமான தொழில்கள் ஏராளமாக தமிழ்நாட்டிலே நடக்கிறது. 38 மாவட்டங்களிலும் பால் மாடுகள் வளர்ப்பது, ஆடுகள் வளர்ப்பது தான் இன்று ஏடிஎம் என்று சொல்வார்கள். எப்போது வேண்டுமானாலும் பணம் கிடைக்கக்கூடிய தொழில் விவசாயிகளுக்கு கை கொடுக்கிறது என்று சொல்வார்கள். அதில் குறிப்பாக பால் பண்ணை, அதாவது ஒரு 10-15 மாடுகள் வைத்திருப்பார்கள், பால் விற்பனைக்கு கொடுப்பார்கள். அதனுடைய சாணம் மண்புழு உரம் தயாரிக்க பயன்படும். இப்படி அந்த மாடுகள் வளர்ந்த பிறகு சின்ன மாடுகளாக வாங்குவார்கள். அது ஒரு 4-5 கன்றுகள் போட்ட பிறகு நல்ல விலைக்கு அந்த மாடுகளை விற்பார்கள். இப்படி பால் மாடுகள் வளர்ப்பது, அந்த பாலை அப்படியே கூட்டுறவு சங்கங்களுக்கு விற்பது அல்லது விற்காமல் பதப்படுத்தி தயிர் ஆக்கி தயிர் பாக்கெட்டுகளாக, பால் பாக்கெட்டுகளாக இன்னும் மதிப்பு கூட்டி விற்பது என்று பலர் செய்கிறார்கள். பல விவசாயிகளிடமிருந்து வாங்கி அதிலிருந்து பல்வேறு வகையான துணை பொருட்களை, பாலிலிருந்து தயிர் எடுக்கலாம், பாலிலிருந்து பன்னீர் தயாரிக்கலாம், பாலிலிருந்து சீஸ் தயாரிக்கலாம், பாலிலிருந்து ரெடிமேடாக ஐஸ்கிரீம் தயாரித்து பெரிய நிறுவனங்களுக்கு விற்கலாம், அல்லது ஐஸ்கிரீமை பேக் பண்ணி 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய் பேக்கிங்காக விற்கலாம். இப்படி பல்வேறு பொருட்களை தங்கள் நோக்கங்கள் போல் செய்கிறார்கள். ஸ்ரீலிவுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி போன்ற பகுதிகளில் அந்த பால் ஆடையை தனியாக எடுத்து நெய் தயாரிப்பது, மீதி பாலை நன்றாக கொதிக்க வைத்து பால்கோவா தயாரிப்பது, அதிலே 100 கணக்கான வகை பல்வேறு வகையான ஸ்வீட்டுகளுக்கு இந்த பால் பயன்படுகிறது. ஸ்வீட்டாக தயார் பண்ணி ஸ்வீட் ஸ்டாலுகளுக்கு விற்பனை. என சாதாரணமாக நாம் நினைக்கின்ற அந்த பால் குழந்தைகளுக்கு உணவாக பயன்படுவதிலே இருந்து ஏராளமான பொருட்களாக தயார் பண்ணி ஏற்றுமதிக்கும் இதர மாநிலங்களுக்கும் அனுப்பி நிறைய லாபம் பார்க்கக்கூடிய தொழிலாக இருக்கிறது. அதற்கு நிறைய கடனுதவி திட்டங்கள் இருக்கின்றன. அதை வரிசையாக மொத்தமாக சொல்லிவிடலாம் என்று நான் நினைக்கிறேன். AHIDF என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. இது மத்திய அரசினுடைய திட்டம். கால்நடை வளர்ப்பு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி கடன் என்று பெயர். முழுமையாக தெரிவதற்கு www.ahidf.gov.in என்று போட்டு பாருங்கள். எல்லா வகையான பொருட்களை தயாரிப்பதற்கு அந்த இயந்திரங்கள், விற்பனை செய்வதற்கு எப்படி, விற்பனை செய்வதற்குரிய கட்டமைப்புகள், அந்த விற்பனை செய்வதற்கு என்னென்ன உதவிகள் செய்யலாம் என்று, அதற்கு தேவையான மிஷினரிகள் மட்டுமல்ல ஒர்க்கிங் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய மூலதன கடனையும் 90% வரைக்கும் கொடுக்கிறார்கள். 3% தான்

இதற்கு வட்டி. இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் உள்ள தனி நபர், விவசாயிகள், ஆடு மாடுகள் வளர்ப்போர், நிறுவனமாக சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் இந்த கடனுதவி வழங்கப்படுகிறது. அடுத்து வெறும் பால் பதப்படுத்துதல் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி என்று நான் சொன்னேன். அதேபோல் நபார்டு வழியாக அவர்கள் கூட்டுறவு சங்கங்கள், பால் கூட்டுறவு கூட்டமைப்பு நிறுவனங்களுக்கு கடனுதவி கொடுக்கிறார்கள். 6.5% தான் வட்டி. உழவர் உற்பத்தியாளர் கம்பெனிகளுக்கும் இதிலிருந்து கடனுதவி வழங்கப்படுகிறது. இதற்கு திட்டம் நபார்டினுடைய திட்டம் DIDF என்று சொல்லுகிறார்கள். அதாவது தேசிய பால் வளர்ப்பு மேம்பாட்டு நிதியம். இதிலிருந்து தனி நபர்களுக்கும் சரி, டைரி டெவலப்மெண்ட் செய்வதற்கும் சரி, அந்த பொருட்களை விற்பனை செய்வதற்கும் சரி கடனுதவி வழங்குகிறார்கள். இதனுடைய முழு விளக்கம் டைரி டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு என்று ஆகும். இதை பற்றி www.nabard.org என்ற வலைத்தளம் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு மானியமும் உண்டு. இதை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் நபார்டு பால் உற்பத்தியாளர்கள் மேம்பாட்டு நிதியத்தை போல SEDS டைரி ஸ்கீம் டெவலப்மெண்ட் என்ற அந்த திட்டத்திலிருந்தும் கடனுதவி கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக பெண்கள் SC ST சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 33% மானியம் அளிக்கிறார்கள். மற்றவர்களுக்கு 25% மானியம். இதுவும் நபார்டு மூலம்தான் இந்த கடனுதவியை கொடுக்கிறார்கள். ஆவின், தமிழ்நாட்டில் ஆவினை பற்றி கேள்விப்படாதவர்களே இருக்க மாட்டார்கள். அனைத்து ரயில் நிலையங்கள், பஸ் நிலையங்களிலே தொடங்கி முக்கியமான இடங்களில் எல்லாம் பால் பொருட்களை விற்பது, காலை மாலை பால், தயிர், மோர் போன்றவற்றை விற்பது, முக்கிய இடங்களில் பாலை சூடாக்கி பாலாகவும் காஃபி டீயாகவும் விற்பனை செய்யக்கூடிய, இந்தியா முழுவதும் பால் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு அருமையான நிறுவனம். 1000 பேருக்கு வேலை வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறது. அதன் மூலம் 500,000 விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள் இந்த ஆவின் என்னும் நிறுவனத்தால். இதில் சிறு பால் பண்ணை திட்ட கடன் இது ஆவின் அளிக்கிறது. பால் உற்பத்திக்கு 2.7 லட்சம் வரை கடனுதவியை கொடுக்கிறார்கள். பால், வெண்ணெய், நெய், பன்னீர், ஐஸ்கிரீம், பால்கோவா போன்றவற்றை தயாரிக்க இதற்கு 10-25% மூலதனம் கையில் இருந்தால் போதும், மீதியை கடனாக கொடுக்கிறார்கள். இதை பற்றி முழுமையாக அறிய www.avin.co.in, மேலும் 1800-4125-4253-00, 18-0042-53-300 இந்த இலவச எண்ணிலும் இந்த கடனுதவி திட்டத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். 5வதாக KCC கிசான் கிரெடிட் கார்டு. ஏறக்குறைய எல்லா விவசாயிகளும் அறிந்திருப்பார்கள், பேருக்கு தான் கிரெடிட் கார்டு. கொஞ்சம் குறைந்த 4% வட்டி தான், மானியம் இருக்கிறது. அந்த கார்டு வாங்குபவர்களுக்கு தனிநபர் கடன், அவர்களுக்கு விபத்து நடந்து விட்டால் அதற்கு பணம் கிடைத்துவிடும். என்ன பயிருக்காக வாங்குகிறாரோ அந்த பயிருக்கும் இன்சூரன்ஸ் இந்த திட்டத்திலே வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள ஏறக்குறைய எல்லா விவசாயிகளும் இதில் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏடிஎம் கார்டும் இன்சூரன்ஸும் வழங்கப்படுவதால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இதில் சேர்கிறார்கள். கால்நடை பராமரிப்புக்கு மட்டுமல்ல, இதற்குரிய குறுகிய கால கடன், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான கடனாகவும் இந்த கார்டை பயன்படுத்தி கொள்ளலாம். தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற வங்கிகள், கூட்டுறவு வங்கிகளை அணுகி உடனடியாக இந்த கார்டை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் 6வதாக, தமிழ்நாட்டில் பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர் தான் அதிகமாக இருப்பதால் தமிழ்நாடு பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் என்ற ஒரு கழகம் இருக்கிறது. இதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அலுவலர், மாவட்ட பிற்பட்டோர் நல அலுவலர் கலெக்டர் ஆஃபீஸில் இருப்பார். அவரிடம் விண்ணப்பம் பெற்று கிராமப்புற வங்கிகள் மூலமாக தொழில் கடன், கல்வி கடன் போன்ற பல வகை கடன் உதவிகளை இந்த கார்ப்பரேஷன் வழங்கி வருகிறது. இந்தியா முழுவதும் உள்ள இந்த கார்ப்பரேஷன்களில் தமிழ்நாட்டில்தான் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர்

0: மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பால் சார்ந்த தொழில், பயிர்க்கடன், மாடு வாங்குவதற்கு கடன், மண்புழு உரம் தயாரிப்பதற்கு தேவையான கருவிகள் வாங்குவதற்கு எல்லா வகைக்கும் பிற்பட்டோர், மிக பிற்பட்டோர் இந்த கடனுதவி திட்டத்தில் கடன் பெறலாம். இதற்கு மாவட்ட பிற்பட்டோர் நல அலுவலர் மற்றும் கூட்டுறவு வங்கிகளை இந்த கடனுதவி பெறுவதற்கு அணுகலாம். அதேபோல் ஒவ்வொரு வங்கியும் தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே ஏராளமான அரசு துறை வங்கிகள் இருக்கின்றன, கூட்டுறவுத்துறை வங்கிகள் இருக்கின்றன. அரசு வங்கிகளை விட அதிக டேர்னோவர் செய்யக்கூடிய தனியார் வங்கிகள் இருக்கின்றன. அவர்களெல்லாம் இந்த பால் பண்ணை கடன் திட்டம் சிறப்பானது என்பதை உணர்ந்து கொண்டதால் வெவ்வேறு வகையான வங்கிகள் வெவ்வேறு வகையான திட்டங்களை வெவ்வேறு வட்டியோடு ஏற்பாடு செய்து உடனுக்குடன் கிராமப்புறங்களில் இந்த கடன் உதவிகளை வழங்கி வருகிறார்கள். அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக கிளைகளை உள்ள கனரா வங்கி பால் பண்ணை கடன் திட்டம் என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அதிக கிளைகள் உள்ள சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட் டைரி ஸ்கீம், சென்ட்ரல் என்பதை சுருக்கி சென்ட் டைரி ஸ்கீம், சென்ட்ரல் வங்கி பால் பண்ணை கடனுதவி திட்டம் என்று இதற்கு பெயர். அதேபோல் தனியார் வங்கியான ஆக்சிஸ் வங்கி பால் பண்ணைக்கு ஏராளமான கடனுதவியை தமிழ்நாட்டில் வழங்கி வருகிறது. இந்த மூன்று வங்கி கிளைகளையும் நீங்கள் நேரில் அணுகினால் உடனுக்குடன் இந்த பால் பண்ணைக்குரிய கடனுதவிகளை வழங்க தயாராக இருக்கிறார்கள். இப்படி நிறைய நிறுவனங்கள் பால் பண்ணை, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்புக்கு கடனுதவி கொடுப்பதால் முக்கியமான அருமையான தொழிலான இந்த பால் பண்ணை மற்றும் பால் உற்பத்தி தொழிலுக்கு இது போன்ற திட்டங்கள் 8 மட்டுமல்ல 80க்கு மேற்பட்ட திட்டங்கள் இருக்கின்றன. இதை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போதுதான் யாரெல்லாம் இந்த பால் பண்ணைக்கு தனியாக கடனுதவிகளை வழங்குகிறார்கள், எத்தனை மத்திய அரசு நிறுவனங்கள் பால் பண்ணைக்கு வழங்குகிறார்கள், தமிழ்நாட்டில் எத்தனை கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு வங்கிகள் எத்தனை திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றெல்லாம் அறியும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு விவசாயியும் தனக்கு இணையாக ஆடு மாடு கோழி வளர்ப்பை இணை தொழிலாக ஏற்றுக்கொண்டு இது போன்ற கடனுதவிகளை பெற்று முன்னேற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் கேட்டது தொழில் தொடங்குவோம் நேர்லை நிகழ்ச்சி. வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். நேர்களை, பெண்கள் சுய தொழில் தொடங்க விருப்பமுள்ள இளைஞர்கள், சமுதாயத்தில் நலிவடைந்தோர், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர் என சமுதாயத்தில் பல தரப்பினருக்கும் அரசு பல்வேறு வேலைவாய்ப்பு பயிற்சிகளையும் கடனுதவி திட்டங்களையும் வழங்கி வருகிறது. நேர்களிப்பு கேட்டது தொழில் தொடங்குவோம் நேர்லை நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். நெல்லை பண்பலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியோடு. நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்கு சர்வம் திரைப்படத்திலிருந்து. பா விஜய் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல் கேட்க போகிறோம். பாடலை கேளுங்க, தொடர்ந்து நெஞ்சிருங்க நெல்லை பண்பலை 102.6.

0: நெல்லை பண்பலை 102.6 நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் மறுநிலை நிகழ்ச்சி. நேரம் காலையில 7:17 ஆகிட்டு நேர்களை வணக்கம் மறுநிலை நிகழ்ச்சியில் அடுத்ததா தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள்.
1: வணக்கம். கல்லடை குறிச்சியிலிருந்து திருவருள் லத்தீப். எல்லா தேசத்துக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்தி போகும் ஒரே மறை வள்ளுவம். மனிதன் மனிதனாகி வாழ மனிதன் மனிதனுக்கு சொன்ன நெறி திருக்குறள். இன்று அன்புடைமை பற்றி சொல்லுகிறேன். அன்புடைமை என்றால் அன்பாக இருத்தல். அன்பு பிளஸ் உடைமை அன்புடைமை. அன்பை பற்றி பேசாத அறிஞரில்லை. அன்பிலேயே உலகேது உயிரேது. அன்பு காணக்கூடியதன்று, நிகழ்ச்சி வாயிலாக உணரக்கூடியது. தாய் தந்தையர் தலைவன் தலைவி பிள்ளை சுற்றத்தார் முதலியோர் வாயிலாக உறவு காதல் நட்பு முதலியவற்றால் தன்னை உணர்த்தி வருவது. அதாவது முதல் குறளாக அதில் எடுத்துக்கொள்கின்றேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண் நீர் பூசல் தரும். அன்பிற்கு

உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பிற்கும் அன்பினுக்கும் அடைக்கும் தாள் தன்னை அடைக்கும் தாழ் உண்டோ உளதோ ஆர்வலர் அன்புடையார் புன்கண்ணீர் சிறிய கண்ணீர் பூசல் தரும் ஆரவாரத்தை உண்டாக்கும். அன்பை யாராலும் வெளிப்படுத்தாமல் அடைத்து வைக்க முடியாது. அன்பிற்கு பாத்திரமான ஒருவர் துன்பப்படுவதை கண்டு அதற்காக நாம் வடிக்கும் கண்ணீரே அதற்கு சான்று. அதாவது அன்பு உணர்ச்சியை தாழ்வோட்டு அடைத்து வைத்திருக்க முடியாது. அன்புடையோர்களுடைய துளியளவான கண்ணீரே அதை கூச்சலிடப்பட்டு அறிவிப்பது போல் பிறருக்கு காட்டிவிடும். அடுத்த குறள், அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நன்பு என்னும் நாடாச்சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை என்றால் அன்பு என்பது பிறரால் விரும்பப்படும் தன்மையை உண்டு பண்ணும். அது ஈனும் நன்பு என்னும் நாடாச்சிறப்பு என்றால் அந்த விருப்பப்படும் தன்மை நட்பு என்று சொல்லப்படும். சிறந்த உறவை தேடாமலேயே உண்டாக்கிவிடும். அன்பு செலுத்த வேண்டும் என்ற ஆர்வமுடையவர்கள் தாம் எதிர்பார்க்காமலேயே நம் மக்களிடம் சிறந்த நன்மைகளையும் நட்பையும் பெற்று சிறப்புடன் வாழ்வார்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் அன்பு விருப்பத்தையும் விருப்பம் நட்பையும் தரும். கடைசி குறளாக சொல்கின்றேன், அன்பின் வலியது உயிர்நிலை அத்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அதாவது அன்பின் வலியது, அன்பின் வலியதாகிய உடம்பே உயிர்நிலை உயிர் நிற்பதாகும். அத்து இலார்க்கு அவ் அன்பு இல்லாதவர்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு உள்ளது. என்பும் தோலும் போர்த்த வெற்றுடம்பாகும். அதாவது என்புதோல் போர்த்த உடம்பு என்றால் அவருக்கு இருக்கு என்பும் தோலும் போர்த்த வெற்றுடம்பாக இருக்கும். அன்புள்ள உடலே உயிருடையது, அன்பில்லா உடல் உயிரற்ற பிணம் போன்றது. அன்புடையவர்களாக நடந்து கொள்ளும் மனிதர்கள்தாம் உயிருள்ளவர்கள். அப்படி இல்லாதவர்களுக்கு அவருடைய உடம்பு தோலால் மூடப்பட்ட எலும்புதான் என்று வள்ளுவர் கூறுகிறார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.

0: நேர்கள் கேட்டது தமிழே அமுதே. நேரில் நேரம் காலையில் 7:22 ஆகிட்டு இருக்குது. வணக்கம் வரணி நிகழ்ச்சி நினைச்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்க போகிறோம். கல்வனின் காதலி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. விஜயேஸ்தா ஸ்ரீ மதுமிதா பாடியிருக்கிறாங்க, யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்கிறாங்க. வாலி வரிகளுக்காக யுவன் சங்கர் ராஜா இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க நிலை பண்பலை 102.6.
1: இன்று ஒரு தகவல், தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்கள் நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில 7:29 ஆகிட்டு இருக்கு. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில அடுத்த பகுதியா ஆங்கிலம் அறிவோம். வழங்குபவர் தூத்துக்குடி பிரபாவதி அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே. ஒரு வகுப்புல இந்த

0: வகுப்பு ஆசிரியரோடு சேர்ந்து அதில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் போய் ஒரு மில்லை விசிட் பண்ண போகிறாங்க. அவங்க எப்படி அந்த பெர்மிஷன் லெட்டர் எழுதுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த மில்லிலேருந்து காட்டன்லேருந்து எப்படி நூல் தயாரிக்கிறாங்க அப்படின்னு அவங்களாம் ரொம்ப ஆசையாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. நம்ம அந்த லெட்டர் பெர்மிஷன் எழுதி கொடுத்துட்டு தானே போக முடியும், முதலே பெர்மிஷன் கேட்டால் தான் நம்ம அனுப்புவாங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃப்ரம்ல வழக்கம் போல் இந்த கிளாஸ் லீடரோட பெயர் முகவரி எழுதிக்கிறலாம். அதுக்கடுத்து டூ அப்படின்னு போட்டு த மேனேஜர், த லக்ஷ்மி மீல்ஸ், அருப்புக்கோட்டை, நீங்கள் வந்து எதனால் எழுதிக்கிறலாம். நீங்கள் இப்போது ஒருவேளை பேப்பர் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா உங்கள் நியர்பையில் எது இருக்குதோ அதுக்கேற்றபடி அந்த பெயரை மாற்றி நீங்கள் எழுதிக்கிறலாம். அந்த ஊர் பெயரையும் நீங்கள் மாற்றி எழுதிக்கிறலாம், சரியா? அடுத்து ரெஸ்பெக்டட் சார், இதிலே சப்ஜெக்ட் எழுதணும். என்ன எழுதுகிறோம்? ஆஸ்கிங் பெர்மிஷன் டு விசிட் த ஃபேக்ட்ரி, ஆஸ்கிங் பெர்மிஷன் டு விசிட் த மில் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே வி ஹவ் பிளான் டு ஹாவ் அ ஃபீல்டு ட்ரிப் டு யுவர் எஸ்டீம்டு மில். நாங்கள் உங்கள் மில்ல பார்க்க ஃபீல்டு ட்ரிப்பாக வரோம், கல்வி சுற்றுலா, கல்வி சுற்றுலாவாக நாங்கள் பார்க்க வரோம். யாரில் வரோம்? Our class consists of 45 students. எங்க கிளாஸ்ல 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. We are eager to know how the thread is taken from the cotton in your mill. The class teacher will accompany us. Our names with age are attached to this letter. இந்த மில்லை சுற்றி பார்க்கணும், எங்களுக்கெலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பார்த்துட்டு அதில் வந்து எங்கள் கிளாஸ் டீச்சர் எங்களுக்கு கூட வராங்க, அக்கம்பெனி அப்படிங்கிறது கூட வராங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை, சரியா? அப்புறம் சும்மா நம்ம போக முடியாது இல்லையா? போகிற ஒரு ஃபேக்ட்ரியோ எங்கேயோ விசிட் பண்ண போகிறோம்னா அதுக்கு முதல்லையே நம்ம யார் யார் போகிறோம், நம்மளுடைய பெயர், நம்மளுடைய ஏஜ் எல்லாமே கேட்பாங்க. அதை ஒரு பேப்பரில் எழுதி அதை ஹெச்எம் சைன் பண்ணி சீல் பண்ணி தான் அதை அனுப்பணும். அதனால் நம்ம நினச்சிரும் அந்த மாதிரி ஒரு ஹெச்எம் சீல் பண்ண சைன் பண்ண பேப்பரையும் அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது கைண்ட்லி கிவ் அஸ் பெர்மிஷன் சார், தேங்க்யூங் யூ, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போடலாம் இல்லை ட்ரூலி போடலாம். போட்டு உங்களுடைய கையெழுத்து போட்டு வழக்கம் போல் அட்ரஸ் ஆன் த என்வெலப் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த டூ அட்ரஸில் நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதை அப்படியே எழுதி அனுப்பிட வேண்டியது தான். இதில் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன், பெர்மிஷனுக்கு ஸ்பெல்லிங் PERMISSION பெர்மிஷன், டபுள் எஸ் வரும். அதுக்கப்புறம் அக்கம்பெனி, இதுலேயும் டபுள் சி வரும். எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நம்ம எழுது அடிக்கடி குழந்தைங்க விடுற மிஸ்டேக் இது தான், டபுள் லெட்டர் வர இடத்துல சிங்கிள் லெட்டர் எழுதிடுவாங்க. அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக எழுதணும். இன்னொரு உங்களுக்கு ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்லித்தரேன் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படின்னா நம்ம எக்ஸாம் டைமில் அவங்க வந்து க்வெஸ்சன் கொடுப்பாங்க இல்லையா, அதுலேயே மேலே எழுதியிருப்பாங்க ரைட் அ லெட்டர் டு த மேனேஜர் ஆஸ்கிங் பெர்மிஷன் டு விசிட் யர் ஃபேக்ட்ரி. அதுலேயே நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வார்த்தைகள் பார்த்து நீங்கள் கூட எழுதிக்கிறலாம். எல்லா லெட்டர்லேயுமே அந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா வாசித்து பார்க்கணும். ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் மூணு நேரம் வாசித்து பார்க்கும்போது அது எந்த வகையான லெட்டர்னு கண்டுபிடிச்சி அதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம், சரியா? ஆல் தி பெஸ்ட்.
1: நீங்கள் கேட்டது ஆங்கில

நம் அறிவோம் வழங்கினார் தூத்துக்குடி பிரபாவதி அவர்கள். நேர்களை நேரம் காலையில் 7:34 நிமிடமாகிட்டு இருக்குது. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க போகிறோம். ஈரம் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. தமன் அவர்கள் இசையில் ரஞ்சித் கோவிந்த் பாடியிருக்கிறாங்க. விவேகா வரிகளுக்காக பாடலை கேளுங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க நம்ம நெல்லை பண்பலை 102.6.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: என்ற நம்ம

ஒரே முகவரி நிலைப்பான்களை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. வணக்கம். வர்ணி நிகழ்ச்சி நேரம் காலையில 7:39 ஆகிட்டு இருக்கு. நம்ம நெல்லை மாவட்டத்தில் 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் பேட்டையில் வச்சு பிரதம மந்திரி தேசிய தொழிற்பழகுனர் சேர்க்கை முகாம் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் 8, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு ஐடிஐ பயின்று தேர்ச்சி பெற்ற பயிற்சியாளர்கள், இளங்கலை முதுகலை பட்டப்படிப்பு முடித்தவர்கள், பொறியியல் பிரிவில் பட்டயம் மற்றும் பட்ட சான்றிதழ் பெற்ற இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பங்கேற்க இருக்கிற பயிற்சியாளர்கள் தாங்கள் பயின்ற கல்வி நிறுவனத்தில் தேர்ச்சி பெற்ற சான்றிதழ், 10-12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆதார் அடையாள அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இதோடு சேர்ந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேசிய தொழிற்பழகுனர் சேர்க்கை முகாமில் கலந்துக்க விருப்பம் இருக்கிற தொழில் நிறுவனங்கள் உங்களோட நிறுவனங்களுக்கு தேவையான தொழில் பழகுனர்களை தேர்வு செய்கிற பொருட்டு RIC10paytai@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு தங்களோட விவரங்களை உறுதியாக முன்னக்கூட்டியே பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இந்த தொழிற்பழகுனர் சேர்க்கை முகாம் பற்றின விவரங்கள் எதுவும் தேவைப்பட்டு அப்படின்னா தொலைபேசி எண்கள் கொடுத்திருக்கிறாங்க. 0462-234-2432 இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு இதை பற்றின இன்னும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் பேட்டையில் வச்சு பிரதம மந்திரி தேசிய தொழிற்பழகுனர் சேர்க்கை முகாம் நடைபெற இருக்குது. இந்த தங்களோட நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்க போறோம். ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. ஜி வி பிரகாஷ் குமார் இசையில எஸ்பி சரண் மற்றும் எஸ்பி பி பிரசாந்தினி பாடியிருக்கிறாங்க. கவிஞர் ஸ்நேகன் வரிகளுக்காக பாடலை கேளுங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க நிலைப்பந்தலை 102.6.

நெல்லிப்பந்தலை 102.6 நீங்கள் கேட்டு இருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில 7:47 ஆகிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பாளையங்கோட்டையில் மகாராஜ நகர் உள்ளவர் சந்தை காய்கறிகள் பல வகைகளோட சந்தை நிலவரம் என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். காய்கள் பல வகைகள்லாம் கிலோ ஒன்றுக்கு எவ்வளோ அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி கிலோவிற்கு 27.20 விலைகளில், கத்திரிக்காய் கிலோவிற்கு 46 ரூபாய், வெண்டைக்காய் கிலோவிற்கு 50.46 விலைகளில், புடலங்காய் 20 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 14 ரூபாய், தடியங்காய் கிலோவிற்கு 16 ரூபாய், அவரைக்காய் 95 ரூபாய், கொத்தவரை 30 ரூபாய், பாகற்காய் சிறியது 65, பெரியது 50.40 விலைகளில் கிடைக்குது. பச்சை மிளகாய் கிலோவிற்கு 36, முருங்கைக்காய் 24, பெரிய வெங்காயம் கிலோவிற்கு 38, சின்ன வெங்காயம் கிலோவிற்கு 70.65 விலைகளில், காராமணி கிலோவிற்கு 36 ரூபாய், கோவைக்காய் 45 ரூபாய், தேங்காய் பெரியது 63 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளரி கிலோவிற்கு 10 ரூபாய், இஞ்சி கிலோவிற்கு 200 மற்றும் 180 விலைகளில் கிடைக்குது. மாங்காய் கிலோவிற்கு 60 மற்றும் 55 விலைகளில், நார்த்தங்காய் 30 ரூபாய், முள்ளங்கி கிலோவிற்கு 35 மற்றும் 30, உருளைக்கிழங்கு கிலோவிற்கு 26 மற்றும் 24 விலைகளில் கிடைக்குது. கேரட் கிலோவிற்கு 90 ரூபாய், ரிங் பீன்ஸ் கிலோவிற்கு 100 ரூபாய், சவுச்சவ் கிலோவிற்கு 32, முட்டைக்கோஸ் 34 மற்றும் 32 விலைகளில், பீட்ரூட் கிலோவிற்கு 48, காலிஃப்ளவர் 45, குடமிளகாய் 60, வெள்ளைப்பூண்டு கிலோவிற்கு 280-270 விலைகளில் சொல்லியிருக்கிறாங்க. பட்டர் பீன்ஸ் 120 ரூபாய், சோயா பீன்ஸ் கிலோவிற்கு 210 மற்றும் 220 விலைகளில் கிடைக்குது.

பச்சை பட்டாணி கிலோவிற்கு 180 ரூபாய், சேம்பு கிலோவிற்கு 50 ரூபாய், சீனை கிழங்கு 42, சீனி கிழங்கு 55, பனங்கிழங்கு கிலோவிற்கு 60 மற்றும் 50 விலைகளில் சொல்லியிருக்கிறாங்க. பழ வகைகளில் செவ்வாழை கிலோவிற்கு 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டிப்பழம் 80 மற்றும் 70 விலைகளில், நேந்திரன் 60, கற்பூரவள்ளி 60, கோழிக்கோடு 60, நாட்டுப்பழம் 60 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. எலுமிச்சைப்பழம் கிலோவிற்கு 60 மற்றும் 50 விலைகளில், ஆப்பிள் கிலோவிற்கு 260, அண்ணாச்சி பழம் 70 ரூபாய், மாதுளை கிலோவிற்கு 200 மற்றும் 180 விலைகளில், கொய்யாப்பழம் 80 ரூபாய், சப்போட்டா கிலோவிற்கு 50 மற்றும் 40 விலைகளில், பப்பாளிப்பழம் 40 ரூபாய், நெல்லிக்காய் 50 ரூபாய், திராட்சை கிலோவிற்கு 120 ரூபாய், சாத்துக்குடி கிலோவிற்கு 80 மற்றும் 70 விலைகளில், கிர்ணிப்பழம் 50 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. மாம்பழம் கிலோவிற்கு 80 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. காய்கள் பழங்கள்லாம் சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் எடுத்து தான் பாடல் வந்துட்டே இருக்கு. அச்சம் என்பது மடமையிடா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கப்புறம் ஏ ரஹ்மான் இசையில் சத்யபிரகாஷ் சாஷி திருப்பதி வந்து பாடியிருக்கிறாங்க தாமரை வரிகளுக்காக. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நெல்லை பண்பலை 102.6 நீங்கள் கேட்டுட்டு இருந்தோம். வணக்கம் நிகழ்ச்சி, வணக்கம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நான் சொன்ன தகவலாம் கண்டிப்பா உங்களுக்கு மைண்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்களை நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு. நேபாளி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6.
0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
4: Yeah.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிஷா மாநிலம் கஞ்சம் பகுதியில் உள்ள சிவாலயத்திலும் மாதா கந்துனி தேவி கோவிலிலும் நேற்று வழிபாடு செய்தார். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. தவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. மின்சார பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களுடன் மாநில போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு நிர்மல் ராஜ் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 61 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சியில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 5 நாட்கள் நடைபெற்று சாரல் திருவிழா நேற்று நிறைவடைந்தது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருப்பது வழக்கென்று வந்தால். வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்த வருவாய்த்துறை ஆவணங்கள், வருவாய்த்துறையை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பட்டா அப்படிங்கக்கூடிய ஒரு நில உடைமை பதிவேடு. பட்டா அப்படிங்கிற வார்த்தை தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஆனால் அந்த பட்டாவில் நிறைய விஷயங்கள், சங்கதிகள் இருக்கிறது. அதனை பற்றி நாம் துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த பட்டா என்பதை தனியாக ஒரு சாப்டராக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பட்டா என்பது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மந்திர சொல்லாக சொத்துரிமை மாற்றத்தின் போது பயன்படுகிறது. பட்டா என்ற வார்த்தை உருது மொழியிலிருந்து வந்தது. பட்டா என்ற சொல்லுக்கு உடைமை என்று பொருள். அசையா சொத்துக்கள் யாருடைய உடைமையில் இருக்கிறது என்ற விவரத்தை சட்டப்பூர்வமாக தெரிவிக்கும் ஒரு வருவாய்த்துறை ஆவணம்தான் பட்டா என்று அழைக்கப்படுகிறது. வருவாய்த்துறை இதனை வரன்முறைப்படுத்தி எந்தெந்த சொத்து யார் யார் வசம் உள்ளது என்பதை கணக்கெடுத்து நில உடைமை பதிவு புத்தகம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி அதில் யார் வசம் நிலம் உள்ளதோ அவரது பெயர், அவரது தகப்பனார் பெயர், பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கணவர் பெயர், அதன் பிறகு மாவட்டத்தின் பெயர், தாலுகா, கிராமம்,

0: சர்வே எண், அதோடைய உட்பிரிவு எண், அந்த நிலத்தோடைய வகைப்பாடு, நிலத்தோடைய மொத்த விஸ்தீரணம், உடைமைக்கான தீர்வை போன்ற விவரங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு பதிவேடாகும். சிலர் பட்டாவை நில உரிமை பதிவேடு என்று கூறுகிறார்கள். பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983, அதில் பிரிவு 2 உட்பிரிவு 6 உடைமையாளர் என்றே குறிப்பிடுகிறது. அதாவது உடைமையாளர், உரிமை என்பதன் பொருள் வேறு, உடைமை என்பதன் பொருள் வேறு. அதனால் இந்த பட்டா என்பது உரிமை கிடையாது, உடைமை. உடைமையை கூறுவது இதுதான் பட்டா. உதாரணத்துக்கு சொல்ல போகிறதா இருந்தால், நாம் ஒருவரிடமிருந்து அவருடைய இருசக்கர வாகனத்தை நாம் இரவல் வாங்கி கொண்டு சென்றால், நாம் வந்து அந்த இருசக்கர வாகனத்தின் உடைமையாளர் ஆகும். உரிமையாளர் அது அதோடைய ஒரிஜினல் உரிமையாளர் தான் அந்த பைக்கோட ஒரிஜினல் உரிமையாளர். இப்போ நான் இரவல் வாங்கிட்டு போகிறதுனால அந்த அதாவது உடைமை என்னிடம் இருக்கிறது, உரிமை வேறு ஒரு இடம் இருக்கிறது. அப்போ உரிமைக்கும் உடைமைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியில் நிலங்கள் அனைத்தும் பட்டாவின் மூலமாகவே உரிமையாக்கப்பட்டிருந்தன. பின்னர் பதிவுத்துறை மற்றும் முத்திரை தீர்வை போன்ற ஏற்பாடுகள் ஏற்பட்ட பின்னர் பட்டாவின் மூலம் இருந்த சொத்துரிமை மாற்றம் செய்யப்பட்ட போது பதிவுத்துறையின் மூலம் ஆவணங்களாக பதிவு செய்யப்பட்டன. ஆதியில் பட்டா மூலமாக தான் அந்த நிலங்கள் இருந்தது. இதன் மூலம் அந்த பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் ஒரு நிலத்தின் உரிமையையும், அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட நிலத்தை வருவாய்த்துறையில் காண்பித்து அதாவது விண்ணப்பம் செய்து நில உடைமை பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்ட பின்னர் நிலத்தின் உரிமையாளருக்கு வருவாய்த்துறையினரால் வழங்கப்பட்ட ஒரு உடைமை சான்றிதழாக இந்த பட்டா வழங்கப்பட்டது. அவ்வாறு வழங்கப்பட்ட நில உடைமையை குறிக்கும் பட்டா என்பது ஒரு உரிமை மூலம் ஆவணமாகாது என்பது ஒரு உரிமை மூல ஆவணம் ஆகாது என்று நீதிமன்ற தீர்ப்புகள் நிறைய இருக்கிறது. அது அரசாங்கம் சொத்தின் உடைமையாளரிடமிருந்து நில வருவாய் வசூலிப்பதற்காக கொடுக்கப்படும் ஒரு ரெக்கார்டாகும். பட்டாவை வைத்து சொத்தின் உரிமையாளரை முடிவு செய்ய முடியாது. பட்டா என்பது ஒரு சொத்தின் உரிமையாளர் யார் என்று காட்டுகிற ஆவணமாக கருத முடியாது என்று மல்லிகா எதிர் வீராசாமி படையாட்சி மற்றும் பலர் என்ற வழக்கில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்துள்ளது. 1979 தமிழக அரசு பட்டாதாரர்களை வரன்முறைப்படுத்த வருவாய்த்துறைக்கு உத்தரவிட்டது. அதனால் நிலங்கள் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டது. அதன் மூலம் நிலங்கள் மறு மதிப்பாய்வு அதாவது ரீசர்வே செய்யப்பட்டு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அவ்வாறு திருத்தங்கள் செய்ததை கணினிமயமாக்கவும் சீர்திருத்தப்பட்ட நில அளவையை மேம்படுத்தவும் உத்தரவிட்டது. இந்த பணியானது 1989 வரை நடைபெற்றது. இவ்வாறு சீரமைக்கப்பட்டதை ஆங்கிலத்தில் அப்டேட்டிங் டேட்டா ரிஜிஸ்ட்ரி என்றும், அப்டேட்டிங் ரிஜிஸ்ட்ரி ஸ்கீம், இதுவே சரியான விரிவாக்கம், அதாவது அப்டேட்டிங் ரிஜிஸ்ட்ரி ஸ்கீம் என்று இதை சுருக்கமாக யூடிஆர் என்று அழைத்தனர். இந்த யூடிஆர் என்று நிறைய சொல்லுவாங்களா, யூடிஆர் பட்டா, யூடிஆர் பட்டாம்பாங்க. இந்த யூடிஆர்ங்கிறது 1979 1989 வரை அந்த ரீசர்வே செய்து ஒரு புதிய ஒரு ஒன்றை உருவாக்கினார்கள். இதை தான் யூடிஆர் என்று சொல்வார்கள். 1983 தமிழக அரசு தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 என்ற சட்டம் இயற்றியது. இந்த சட்டத்தின் மூலமாகவே அந்த திருத்தப்பட்ட பட்டாக்கள் இந்த குடியானவர்களுக்கு அதாவது மக்களுக்கு வழங்கப்பட்டன. இந்த பட்டா பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. எந்த பட்டா உண்மையான பட்டா, எந்த பட்டா உரிமையை சொல்லக்கூடியது, எந்த பட்டா உடமையை சொல்லக்கூடியது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. இதனை தொடர்ந்து நாம் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், பட்டா பற்றி நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களே, இதுவரை கேட்டீர்கள் வழக்கென்று வந்தால். பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: நேரம் 8:15. இனி கேட்கலாம் வேதமும் நாதமும் உரை. வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: கலைஞன் பிறக்கின்றானா உருவாக்கப்படுகின்றானா என்பது மிக முக்கியமான கேள்வியாகும். அதாவது கலைத்திறமை என்பது பிறவியிலேயே ஒருவனுக்கு வந்து விடுகிறதா அல்லது அத்திறமையை கற்பதன் வாயிலாக பெற முடியுமா என்ற சிக்கலுக்குரிய ஒன்றை இக்கேள்வி முன்வைக்கிறது. கலைஞர்களில் சிறப்பு பெற்றவர்களை அவன் பிறவி கலைஞன் என்று சொல்லி கொண்டாடுவது வழக்கமாக உள்ளது. கலை என்பது படைப்பு என்று உன்னதப்படுத்துவது அல்லது புனிதப்படுத்துவது என்பதன் தொடர்ச்சியாகவே பிறவி கலைஞர் என்ற கருத்துருவமும் வைக்கப்படுகிறது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்ற பழமொழி ஒன்று தமிழில் உள்ளது. அதாவது எந்த கலையும் முறையான பயிற்சியின் மூலமாக பெற இயலும் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. அந்த கலைகளை உள்வாங்கிக் கொள்வதிலும் உட்சரித்து கொள்வதிலும் வெளிப்படுத்துதலிலும் குறிப்பிட்ட கலைஞனின் ஆக்கம் சார்ந்த ஈடுபாடும் அர்ப்பணிப்பு உணர்வும் கலந்திருக்கிறது என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த வகையில் பரதநாட்டியத்தில் பதவர்ணங்களை ஏற்றுபவர்கள் அகில உலகங்களில் உள்ள பொருட்கள் அனைத்தும் 3 பகுதிக்குள் அடங்கிவிடும். தானே அறிகின்ற பொருள் பதி, அறிவிக்க அறிகின்ற பொருள் பசு, அறிவித்தாலும் அறியாத பொருள் பாசம். இம்முப்பொருள்களை பற்றி அறிவது அறிஞர்களுடைய தலையாய கடமை. பாசத்தை நீக்கி பசு பரமபதியை அடைந்திட வேண்டும். சுருங்கக்கூறி விளங்க வைத்தல் தனிச்சிறப்புடைய அழகு ஆகும். பொது நூல்களில் சுருங்கிய சொற்களில் விரிந்த பொருள்களை விளக்குவது திருக்குறள். இந்த வகையில் பதவர்ணத்தில் உள்ள சாகித்யம், அதாவது வார்த்தைகள், பொருள் பொதிந்ததாக இருக்கும். இதனை வடமொழியில் வியன்யகம் என்பர். ஒரு வாக்கியம் இந்த அண்ணா சமுத்திரம் என்பார் ஒருவர். இதன் உட்பொருள் சமுத்திரம், அதில் உள்ள முத்து வைரம் மற்றும் இயற்கையிலேயே பல வாழ்வாதாரத்திற்கான ஆதாரத்தை தன்னுள் வைத்துள்ளது. அதனை நாம் புரிந்து கொண்டு அதனை எடுத்து கொள்ள வேண்டும். சமுத்திரமாக கொடுப்பதில்லை. பதவர்ணத்தில் ஒரு பதத்திற்கு மறைமுகமான பொருள் உள்ளது. அதாவது ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள தொடர்பினை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கும் பாடல். உதாரணத்திற்கு பிரம்மசிறி பாபநாசம் சிவன் அவர்களால் இயற்றப்பட்ட நாட்டக்குறிஞ்சி ராகத்தில் ஆதி தாளத்தில் உள்ள பதவர்ணம்

0: ஏனே இப்பொழுது இந்த பாடலில் வரக்கூடிய இறைவன் யார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதனைத் தொடர்ந்து முத்தாய் சுரம் இயற்றப்பட்டிருக்கும். இந்த பாடலின் சரணத்தில் நடராஜ தேவா சச்சிதா ஆனந்த, இப்பொழுது நமக்கு தெளிவாக புரிந்துவிடும் இப்பாடலில் வருகின்ற இறைவன் யார் என்பதை தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வேதமும் நாதமும் உரை. வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.

நேயர்களின் நினைவிற்கு நேயர்களே, இன்று பகல் ஒரு மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் கண்களை காப்போம், குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்கலாம். வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் உலக

தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு தலை சிறந்த அமுது தாய்ப்பால்ங்கிற தலைப்பில் தாய்ப்பாலுடைய முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கக்கூடிய ஆலோசனைகள் கேட்கலாம். தொடர்ந்து சிவப்பு திராட்சையின் பயன்களும் நம்ம நலம் தர நிகழ்ச்சியில் கேட்கலாம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் 8:30. இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
5: இன்றைய குறுஞ்செய்தி: காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
6: காலை வணக்கம் வார் மந்திரியாரி. இப்படி அமரும்
5: என்னமண்ணா, காலையிலே தடபுடலாக சாப்பாடு நடந்திருக்கிறது போல ஏப்பம் பலமாக வருகிறது.
6: அட நீர் வேறு, நான் ஏதோ காலையிலே காலை உணவை ஒரு புல் கட்டு கட்டியதால் வரும் ஏப்பம் என்று நினைத்தீரோ? இது செரிமான பிரச்சனை காரணமாக வரும் ஏப்பம்.
5: அப்படியெனில் காலை உணவில் தான் பிரச்சனை என்ன நினைக்கிறேன்?
6: அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. இரவெல்லாம் ஒரே ஏப்பம், சரியாக தூங்க கூட முடியவில்லை. யார் அந்த சமையல்காரர் என்று தெரியவில்லை. இந்த ஏப்பம் வர காரணமாக இருந்த அந்த சமையல்காரனை உடனே வேலையை விட்டு நீக்குங்கள். எதற்காக இப்போது சிரித்தீர்? நான் அவஸ்தைப்படுவது உமக்கு சிரிப்பாக இருக்கிறதோ?
5: மன்னா, பிரச்சனையின் ஆணிவர் எங்கே இருக்கிறது என்று பார்க்காமல் சமையல்காரர் மீது பழி போடுகிறீர்களே.
6: அரண்மனை சமையல்காரர் சமைத்ததை சாப்பிட்டதால் தான் எனக்கு இந்த நிலை.
5: மன்னா, தாங்கள் இன்று காலை என்ன உணவு சாப்பிட்டீர்கள் என்று சற்று யோசித்து பாருங்கள்.
6: காலையில் அரண்மனை அருகே இருந்த ரெஸ்டாரண்டில் இருந்து கமகம வென்று காற்றில் மனம் வந்தது. அந்த மசாலாவின் வாசனையை நுகர்ந்ததும் என் வயிறு சும்மா இருக்குமா, கபகப வென்று பசியில் கூப்பாடு போட்டது.
5: கமகம கபகப, நல்ல எதுகை மோனை.
6: நன்றி மந்திரியாரே, நன்றி. அங்கே விசாரித்ததில் நல்ல காரசாரமான மசாலாவை போட்டு அசைவ உணவு சமைத்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான், சேவகனிடம் அதை வாங்கி வர சொல்லி காலையிலே நன்கு ஒரு பிடி பிடித்து விட்டேன்.
5: தங்களது ஏப்பத்திற்கான காரணத்தை நானும் கண்டுபிடித்து விட்டேன். காரசாரமான மசாலா உணவை காலையில் சாப்பிட்டதுதான் செருமான பிரச்சனைக்கு காரணம். அதை தவிர்த்து விட்டால் காலையிலே ஏப்பத்துடன் போராட வேண்டாம்.
6: ஓஹோ, சமையல்காரனிடம் இருந்து பழியை என் பக்கமாக திருப்பி விடுகிறேன். நியாயமா
5: மன்னா? சில பல உண்மைகள் கசக்கத்தான் செய்யும், ஆனால் நான் மந்திரி அல்லவா, அதை குறிப்பிட்டு தான் ஆக வேண்டும்.
6: மசாலாக்கள் போட்ட உணவு என்றால் எனக்கு கொள்ளை பிரியம், அதை எப்படி தவிர்க்க இயலும்?
5: மன்னா, நிறைய பேர் இப்படித்தான் தங்களை போன்று ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாவின் சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரோக்கிய பிரச்சனைகள் சிக்கிவிடுகிறார்கள். காலை உணவு எப்போதுமே லைட்டாக தான் இருக்க வேண்டுமா? இதனால் தான் நமது தமிழர்கள் காலை உணவாக நீராகாரம் எடுத்துக்கொண்டார்கள். காலப்போக்கில் அதுவே இட்லி சாம்பார் சட்னி என்று மாறியது. ஆவியில் வேக வைக்கப்பட்ட இட்லி, இடியாப்பம், நம்மூர் ஸ்பெஷலான புட்டு, ஆப்பம், இவையெல்லாம் வயிற்றுக்கு தீங்கு செய்யாத உணவுகள், எளிதாக ஜீரணமாகும் உணவுகள். அதை விட்டுவிட்டு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்டால் இப்படித்தான் அவஸ்தைப்பட வேண்டி வரும்.
6: மந்திரியாரே, வழக்கமான இவற்றையெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கிறது. அதனால் தான் ரெஸ்டாரண்டில் கொஞ்சம் மசாலா கலந்த உணவுகளை தேடி சாப்பிட்டேன். இல்லையெனில் பதப்படுத்தப்பட்ட ரெடிமேடாக இருக்கும் முட்டை குழம்பு, கோழி குழம்பு என்று மசாலாக்கள் அதிகம் உள்ள உணவுகளோடு இவற்றை சாப்பிட்டால் தான் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் வருகிறது.
5: அப்ப வேறு வழி இல்லை, இதற்கு தீர்வு துளசி தேநீர் தான்.
6: என்ன, துளசி தேநீரா?
5: ஆமண்ணா, துளசி தேநீர் துளசி இலைகளை பயன்படுத்தி செய்யப்படும் ஒரு மூலிகை தேநீர். பல நூற்றாண்டுகளாக ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. துளசி தேநீர் அஜீரணம் மற்றும் வீக்கத்திற்கு உதவுகிறது. சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் சளி மற்றும் காய்ச்சல் காலங்களில் குடிக்கவும் பரிந்துரைக்கப்படுகிறது. மேலும் மன அழுத்த நிவாரணம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல் மற்றும் நச்சு நீக்கம் போன்ற நன்மைகளையும் கொண்டுள்ளது.
6: துளசி இயற்கையிலே அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டுள்ளது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன்.
5: ஆமண்ணா, சரியாக கூறினீர்கள். நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையிலேயே அதிகம் துளசியில் உண்டு. துளசியில் உள்ள நறுமண கலவைகள் சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன.
6: அப்படியெனில் ஏன் தாமதம்? உடனே துளசி தேநீரை தயார் செய்ய கூறுங்கள்.
5: யாரங்கே, 2 துளசி தேநீர்களை தயார் செய்து எடுத்து வாருங்கள்.
6: சற்று பொறும். எதற்கு 2 துளசி தேநீர்?
5: இல்லை மண்ணா, அப்படியே எனக்கும் ஒரு துளசி தேநீர்.
6: எனக்குதான் செரிமான பிரச்சனை, துளசி தேநீர் எனக்குதான் தேவைப்படுகிறது. உமக்கு எதற்கு?

0: மன்னா, நாடாளும் 73 இலக்கேசி மன்னர் தாங்களே உடல் ஆரோக்கியத்தில் இவ்வளவு அக்கறை எடுத்துக் கொள்ளும் போது தங்களுக்கு அறிவுரை கூறும் இந்த மந்திரி உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வருமும் காத்துக் கொள்வது நல்லதுதானே? அதற்கு தான் முன்னேற்பாடாக துளசி தேநீர்.
1: ஓசியில் தேநீர், அதற்கு இவ்வளவு விளக்கம். யாரங்கே மந்திரியாருக்கும் சேர்த்தே துளசி தேநீரை எடுத்து வாருங்கள், வருமும் காப்போம்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நேயர்களே, இன்று மாலை 5:02 நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் வளர் இளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் பற்றிய நேர்முகம் தான் கேட்க இருக்கிறோம். நேர்முகத்தில் பங்கேற்று நமக்காக ஆலோசனைகள் வழங்க இருக்கிறாங்க ஆலோசனை உளவியலாளர் ஐ கோபிநாதன் அவர்கள்.

8:46 கேட்டுட்டுக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. வாழ்க்கையில் நினைவில் வச்சுக்கக்கூடிய ஒரு ரெண்டு விஷயங்கள் என்னென்னா, நம்ம தனியாக இருக்கும்போது நம்மளுடைய எண்ணத்தை கவனிக்கணும், நம்ம மக்களோட மற்றவங்களோட இருக்கும்போது நம்மளுடைய வார்த்தைகளை கவனிக்கணும். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் வார்த்தைகளாகுது, அந்த வார்த்தைகள் தான் செயலாகுது. இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் எந்த பிரச்சனையுமே வராது. இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மனநிறைவு என்பது ஆசைகளை குறைப்பதிலா ஆசைகளை அடைவதிலா அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம பேசியிருக்கிறோம். இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேரம் 8:50. இனி கேட்கலாம் இன்றொரு தகவல்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவார் சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒரு நாள் ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளையை அழைச்சிக்கிட்டு வந்தார். சார், இவன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான், பெரியவங்களை மதிக்க மாட்டேங்கிறான், நீங்கள் கொஞ்ச நாள் இவனுக்கு குருவாக இருந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா தேவையில்லைன்னார். பெரியவங்களையும் மதிக்காதவன் எப்படி என்ன மதிக்க போகிறான் அப்படிங்கிறது நமக்கு யோசனை வரும் இல்லையா? வேணாங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னோ. அவர் விட மாட்டேன்னு விட்டார். இல்லைன்னா அவன் அவரே சிஷ்யனாகிடுவார் போல இருந்தது. சரி, வேறு வழி இல்லாமல் அந்த பையனையே என்னுடைய சீடனாக ஏற்றுக்கிட்டு உபதேசமெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது குரு பக்தின்னா அது எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லி கொடுத்தோம். அவனுக்கு சதமகர் அப்படின்னு ஒரு குரு இருந்தார். அவருக்கு ஒரு சீடர், அவன் பேர் துளசி சைதன்யன், நைஷ்டிக பிரம்மச்சாரி. தன்னுடைய குருவுக்கு எந்த நேரத்தில் எது தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்கிறவன். ஆனால் இவனை பற்றி மற்ற சீடர்களுக்கு பொறாமல் வந்துட்டுது, இவன் மட்டும் இப்படி இருக்கானேன்னு. உடனே குருக்கிட்ட போய் கோல் மூட்டினாங்க. அவன் சரியில்லை, நடந்துக்கிறது சரியில்லை அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி இருந்தாலும் இதையெல்லாம் அந்த குரு நம்பலை. அவருக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு. துளசி சைதன்யன் பெருமையை மற்ற சீடர்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினைச்சார். அதுக்கு ஒரு வழி பண்ணார். ஒரு நாள் சீடர்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காட்டு வழியாக போய்கிட்டு இருந்தார். அங்கே ஒரு பெரிய மலை அருவி கொட்டிக்கிட்டு இருந்தது. குரு சீடர்கள் பக்கம் திரும்பினார். இந்த மலையின் மேலே இருந்து அந்த படு பாதாளத்தில் குதிக்கிறதுக்கு உங்களில் யார் தயார் அப்படின்னு கேட்டார். ஒரு சீடனும் ஆய திறக்கலை, ஒதுங்கி நின்றுக்கிட்டாங்க. பின்னாடி மூட்டை முடிச்சோட வந்துக்கிட்டு இருந்தான் துளசி சைதன்யன். அவனை பார்த்தார். தபாருப்பா, இனி மேலே இருந்து அந்த அருவியில் குதி அப்படின்னார். அப்படியே செய்கிறேன் சுவாமின்னான். ஓடி போய் பொத்துன்னு குதிச்சுட்டான். அடுத்த கணமே குருநாதர் தன்னுடைய யோக சக்தியால் பறந்து போய் அவன் கீழே விழுந்துடாமல் தாங்கி பிடிச்சி கொண்டுக்கிட்டு வந்துட்டார். மற்ற சீடர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டுது. அடுத்தபடியாக என்ன பண்ணலாம்னு யோசித்தாங்க இவனை மாட்டி விடுறதுக்கு. ஒரு நாள் வந்து வெத்தலை அடிக்கிற ஒரு சின்ன உரலையும் உலக்கையையும் எடுத்து ஒளிய வச்சுட்டாங்க. சதமகர் சன்னியாசி இல்லை, அவர் வெத்தலை போடுவார். பல் சரியில்லை, அதனால் இடித்து தான் வெத்தலையை போடணும். திடீர்னு வெத்தலை பார்க்க கேட்டார். வழக்கமாக உரலில் இடித்து தர்றது தான் துளசியின் பழக்கம். உரலை தேடினா கிடைக்கல, என்ன பண்ணுறது? குரு கேட்டுவிட்டாரே, குரு சேவை தானே முக்கியம். இவன் என்ன பண்ணால் வெத்தலை பார்க்க தன்னுடைய வாயில் போட்டு முன்னும் அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டான். குரு எதையோ படிச்சுக்கிட்டே அதை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டார். துளசி இன்றைக்கி தாம்பூலம் வந்து அதை நல்லா இடிக்கப்பட்டிருக்கு, ருசியாக வேற இருக்குது, அதை இடித்த பாத்திரத்தை என் கண்ணால் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னுட்டார். அதை மட்டும் அனுப்பி போய் நீ வர வேண்டாம்னு வேற சொல்லிவிட்டார். இதை கேட்டதும் துளசி தவிச்சு போயிட்டான். இவன் போகாமல் எப்படி வாயை மட்டும் அனுப்பி வைக்க முடியும்? இவன் தவிக்கிறத பார்த்ததும் மற்ற சீடர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். துளசி கொஞ்சமும் யோசிக்கலை, வாழை எடுத்தான், தன்னுடைய தலையவே அப்படியே அறுத்து வெட்டி எடுத்தான், இன்னொரு சீடங்கிட்ட கொடுத்துட்டான், எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கொண்டுகிட்டு போய் குரு முன்னாடி வைக்கிறாங்க. அந்த தலையில் வாய் திறந்துருக்கு, வெத்தலை போட்டு முன்னு இருந்தது, தெரிஞ்சு போச்சு, சிவப்பாக இருந்தது. அவனுடைய குரு பக்தியை இப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குரு சதமகர் தன்னுடைய அற்புத திறமையினால் அந்த தலையை மறுபடியும் ஒட்ட வச்சுட்டார். துளசிக்கு உயிர் வந்துட்டுது. இப்படி ஒரு பெரிய கதை உண்டு.

0: அதாவது துளசி சைதன்யன் அவனுடைய குரு பக்தி எப்படி அப்படின்னு கேட்டோம். ரொம்ப அபாரம் அப்படின்னு அந்த பையன் அடக்கமாக, சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி அவங்ககிட்ட கேட்டோம். ஏன்பா உன்னுடைய குரு பக்தியை என்கிட்ட காட்டுறதுக்கு உன்னோட கழுத்தை நீயே அறுக்கணும்னு நான் சொன்னால் அதை நீ செய்வியா அப்படின்னு கேட்டோம். என்னுடைய கழுத்தை வந்து நானே அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் அப்படின்னா அவன். ஏண்டான்னு, அதே காரியத்தை தான் இனிமேல் நீங்கள் தினமும் செய்ய போகிறீங்களே சார் அப்படிங்கிறான்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை காலை 10 மணி அளவில் சட்டப்பேரவையில் மாநில அமைச்சர் திரு மரிய வில்சன் தாக்கல் செய்கிறார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து இன்று நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படவுள்ளது. தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கபினி அணையிலிருந்து காவேரியில் திறந்துவிடப்படும் உபரி நீர் அளவு வினாடிக்கு 20,000 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 15,000 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் 74 அடியாக உயர்ந்துள்ளது.

கூறியுள்ளார். கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் உபரி நீர் அளவு வினாடிக்கு 20,000 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 15,000 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் 74 அடியாக உயர்ந்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பரிசல் இயக்கவும் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் குளிக்கவும் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. சென்னை மாநகராட்சியில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 5 நாட்கள் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்று கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பௌரா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஒரேகானில் இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக உங்களோடு காற்றலையில் இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. ஆசை அதுக்கு வந்து அளவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் வந்து இருக்கும். அந்த ஆசைகளை அடையும் போது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு திருப்திங்கிறது நமக்கு வார்த்தையில் விவரிக்க முடியாது. அதே சமயத்தில் நிறைய ஆசைகள் நமக்கு நிறைவேறாமல் இருக்கும்போது அதனால் நமக்கு சில ஏமாற்றங்களும் நமக்கு வரும். ஸோ அந்த ஆசைகளை நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு சரி, அந்த ஏமாற்றங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு உண்டு இல்லையா. ஸோ நம்ம ஆசைகள் இருக்கு இல்லையா, அதை நமக்கு அடையும் போதா இல்லை அந்த ஆசைகளை குறைக்கும் போதா எப்போ நமக்கு வந்து மனநிறைவு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்றல் இதை பத்தி தான் பேச இருக்கிறோம். மனநிறைவு அப்படிங்கிறது ஆசைகளை குறைப்பதிலா ஆசைகளை அடைவதிலா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. 0462256112332 மற்றும் 0462256112333 அப்படிங்கிற எங்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில நேயர்களும் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். காலை வணக்கம். யாரு இருந்து பேசுறீங்க?
2: நான் ஈரோடு சூரமட்டி வளசி இளங்கோ பேசுறேம்மா.
1: சொல்லுங்க.
2: என்ன பார்த்து, மனசு நிறைவு என்பது ஆசையை வந்து குறைப்பதில் இல்லைங்க, ஆசை நிறைவேறது தான் இருக்குது.
1: ஆசை அடையறதுலதான் இருக்குங்கிறீங்க?
2: ஆமா, ஆசை அடையில தான் இருக்குது. இப்ப நான் திருநெல்வேலி பண்பலையில் பேச நினைக்கிறேன், பேசினா தானே ஆசை நிறைவேறும்.
1: ஆமா,
2: அவனோட இல்ல இல்ல பரவாயில்ல, நிறைவேறலன்னா நம்ம ஆறுல தான் ஆகும் பேசணும்னா. எந்த ஒரு இதுமே நம்ம சாதிக்கணும் இல்ல அடைய நினைச்சோமா, ஆசை வந்து கண்டிப்பா. ஆசை இல்லாத மனிதனே இல்லம்மா, ஆசை இல்லைன்னா மனிதனும் இல்ல
1: கண்டிப்பா.
2: ஆனா ஆசை அளவோடு இருக்கணும். ஆசை என்பது எப்படி தெரியுங்களா, நம்மளால நிறைவேறக்கூடிய ஆசையை ஆசை பண்ணுமா? ஆமா, இப்ப நான் ஒரு கையில காசு வச்சிருக்கேன்னா கடையில போய் ஒரு சிக்கன் மட்டன் சாப்பிடலாம், சப்பாத்தி சாப்பிடலாம், இதெல்லாம் நினைக்கலாம். ஆனா காசு இருந்தால், ஆனா அதை விட்டுட்டு 5-star ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்னு நினைக்கிறது தப்பு.

0: ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு இல்ல. விரலுக்கு தந்த வீக்கங்கிற மாதிரி ஆசையை வந்து அளவோடு இருக்கணுமா? அளவுக்குமே ஆசை ஆசை ஆபத்தில் வந்து முடியுமா? அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஆசை அடைவதில் இருக்குதுமா?
1: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாரீங்க இது பேசுறீங்க?
2: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கணித ரகுமான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கிறேன். உங்களுக்கும் காலை வணக்கம். சொல்லுங்க சார்.
2: மன நிறைவுங்கிறது நம்ம கிடைச்சது அப்படின்னு பெருமையா நினைச்சு மனசுக்குள்ள மன நிறைவா இருக்கிறது நம்ம ஒரு மன நிறைவு. நாம பெருசா பெருசா ஆசைப்பட்டு கிடைக்கலன்னு ஏமாற்ற அடைறத விட கிடைச்சதை பெருசா நினைச்சு நம்ம சந்தோஷமா இருந்தாச்சுன்னு வந்துமானா வாழ்க்கையில அழாம மன நிறைவான ஒரு வாழ்க்கை. அதாவது நாம பெரிய பெரிய கற்பனையில மிதக்கலாம், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஆனா நோய் இல்லாம வாழ்றான் பாத்தீங்களா, நிறைவான வாழ்க்கை
1: தான்.
2: வாய்ப்பளித்து நெல்லர் என்பது நன்றியம்மா.
1: நன்றிங்க சார். நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம். மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சார் சொல்லுங்க.
3: அதாவது மேடம், மன நிறைவா இருக்கணும் அப்படின்னாக்கா ஆசைகளை வந்து நம்ம வந்து குறைக்கணும். எப்ப அது கிடைக்கணுமோ அது கிடைச்சப்ப நம்ம அடைஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. அதுக்காக ஆசையை அடையணுங்கிறதுக்காக நம்ம வந்து பல வழிகள்ல சென்று நம்ம வந்து ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டா அதுல திருப்தி இருக்காது. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தன்னடக்கத்தோட நம்ம ஆசைகளை அடக்கி அளவோட நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குங்கிறதே என்னோட கருத்து. நன்றி. வணக்கம்.
1: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆசைகள் அப்படிங்கிற போது அதுக்கு அளவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகளுக்கும், சிலருக்கு சின்ன ஆசை, சிலருக்கு வந்து அது பெரிய ஆசை. அது மற்றவங்களுக்கு பார்க்கும்போது அது பேராசையா தெரியலாம். அந்த ஆசைகளை அடையும் போது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் அடுத்தடுத்த இன்னும் கொஞ்சம் ஆசைகள் தான் நமக்கு அதிகரிக்கும் இல்லையா. ஆனால் அந்த ஆசைகளை குறைக்கும் போது கண்டிப்பா நமக்கு எந்த ஆசையோ அது நம்ம அடையும் போது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஆசைகளை குறைக்கும் போது வரக்கூடிய ஒரு திருப்தி ஒரு மனநிறைவுங்கிறது தனிதான். ஸோ ஆசைகளை குறைக்கிறதுலையும் மனநிறைவு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கலவையான கருத்துக்கள் நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் சொல்லும் போது கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்குது. ஜெயராம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மலர்ந்த பூங்காற்று தான் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் மனநிறைவு அப்படிங்கிறது வந்து ஆசைகளை குறைக்கும் போது நமக்கு கிடைக்குமா இல்லை ஆசைகளை அடையும் போது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நேர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரை இங்கே பேசுகிறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ் பேசுகிறேம்மா.
0: ம், சொல்லுங்க சார்.
1: மனநிறைவை பெறுவதுமா ஆசைகளை குறைப்பதா ஆசைகளை அடைவதா ரெண்டுமே தேவைதான். இந்த இத பார்த்தோன்னே எனக்கு ஒரு பழமொழிதான் ஞாபகத்துல வந்தது, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஆசை வந்து எவ்வளவுதான் இப்ப ஒண்ணு அடைஞ்சாலுமே நமக்கு ஒரு போன் கிடைச்சிட்டுங்களா, ஐயோ இந்த போன் மாடலோட அது வாங்கிருக்கலாமே. அதான் அந்த கடற்கரையில நின்று அலை வந்து ஒரு அலைன்னா சரி இந்த அலை நல்லா அலை அப்படின்னு அந்த அலை விடாம வந்துட்டே இருக்கு பாத்தீங்களா. அதனால ஆசை வந்து அடையும் அடைஞ்சாச்சு அப்படின்னாலாம் அது நமக்கு ஒரு மன நிறைவு கட்டாயம் தராது. எவ்வளவு தூரம் ஆசைய குறைச்சாங்களே குறைச்சி இருக்கிறத வச்சு சிறப்பா வாழதுதான் நல்லது. அதை நம்ம குடிசையிலயும் வாழ தெரிஞ்சிருக்கணும், பங்களாவிலயும் வாழ தெரிஞ்சிருக்கணும், வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும் சொல்லி வரி இருக்கு. அதனால நம்ம வந்து ஆசைகளை குறைத்தால் நல்லது, அதுதான் நல்லதுன்னு மன நிறைவை அதிகம் தருமே என்னுடைய கருத்து.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம இருக்கிறத வச்சு நம்ம வாழணும், அப்படி நமக்கு வாழ்ந்தாலே நம்மளுடைய ஆசைகள் வந்து நமக்கு குறைவா இருக்கும், நம்மளுடைய மன நிறைவு அப்படிங்கறது அதிகமா இருக்குங்கிறது ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நலமா இருக்கேன், சொல்லுங்க.
2: மிக்க மகிழ்ச்சி மேம். என்ன பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் சந்தோஷம் அப்படிங்கறது நம்ம நினைச்ச ஒரு ஆசைய நிறைவேறும் பாத்தீங்களா, அந்த தரத்துல ஏற்படுறதுதான் உண்மையான ஒரு சந்தோஷம் நான் நினைக்கிறேன் மேம். யோசிச்சு பாருங்க, மனுஷனா இருக்கிறவனுக்கு ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா அவனை ரன் பண்ண வைக்கக்கூடிய அந்த ஃபேக்டர் அப்படிங்கறதே இருக்காது
0: மேம். கண்டிப்பா
2: சொல்லுவாங்க இல்லையா, ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்களுக்கு ஆசைப்படலாம். உதாரணத்துக்கு எனக்கு வீடு வாங்கணும், எனக்கு வந்து கார் வாங்கணும், அதே மாதிரி எனக்கு என்னுடைய லைஃப்ல பொருளாதாரத்துல முன்னேறணும் அப்படின்ட்டு அந்த ஆசை அப்படிங்கறத நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தருணத்துல வரக்கூடிய அந்த ஒரு மன நிறைவு அந்த சந்தோஷம் ஒரு தனி உத்வேகத்தையே கொடுக்கும். ஆசைகளை அடக்கிக்கும் போது ஏதோ ஒரு வகையில மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் இருக்கும், சே அது கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஆனா நினைக்கக்கூடிய நல்ல ஆசைகளை அது பூர்த்தி செய்யும் பொழுது வரக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது உங்களுக்கு வரவே வராது மேம். நல்ல ஆசைகளை நம்ம ஆக்கப்பூர்வமா நினைச்சு அதை ரன்னிங் ஃபேக்டரா நம்ம வச்சு

0: நோக்கி பயணிக்கணும். அதுதான் உயிர்ப்பு தன்மையும் வாழ்க்கைக்கு கொடுக்கும், அதுதான் உண்மையான மகிழ்ச்சியும் தரும்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம ஆசைகளை வந்து அடக்கும்போது ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஆசைகளை அடையும் போது, அந்த ஆசைகள் தான் நம்மளை வந்து வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு போகிற ஒரு உந்து சக்தி. அதை அடையும் போது தான் நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம். நலம் நலமறியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
1: நானும் நலமா இருக்கிறேன், சொல்லுங்க சார்.
2: அதாவது புத்த பிரான் சொன்னாரு, ஆசையே அழிவுக்கு காரணம் சொன்னாங்க.
1: ஆமா,
2: ஏன்னா அவர் துறவரம் மேற்கொண்டாரு, அதனால அவர் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனா வந்து ஆசை இல்லாம நாம வந்து வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாது.
1: ஆமா, அதுவும் ஒண்ணுதான்.
2: அந்த நதி சொன்ன மாதிரி சீட்டி இந்த பழம் புளிக்குன்னு சொல்லிட்டு தோல்வியை கொண்டு துவண்டு ஓடக்கூடாது. நமக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிறது, அதாவது எல்லா பருவத்திலும் எந்தெந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டுமோ அதை நாம அனுபவித்து இருந்தால் அதுதான் ஆத்மார்த்தம்.
1: கண்டிப்பா.
2: அதாவது ஏங்கி கொண்டு இருக்க கூடாது. அதாவது நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நாம் பயன்படுத்தி அப்பப்போ ஏதேதான நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி மனித வர்க்கத்துக்கு அது வந்து இயந்த ஒன்று, அதனால நாம அனுபவித்து பார்க்கதான் ஆத்மார்த்தம்.
1: அப்போ நீங்க வந்து இந்த ஆசைகளை அடையும் போதுதான் நமக்கு மனநிறைவு கிடைக்குது அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆ, மனநிறைவு கிடையாது. ஏங்கி ஏங்கி இருந்துட்டு அந்த மனநிறைவு வராது. பெற்றாலும் ஒரு ஏக்கம் தானே நம்மள இருக்கும். அதாவது விட்டாத ஆயின்னு கிட்டாத ஆயின்னு விட்டன மரம் சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடாது பார்த்தீங்களா. அப்ப நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. அதனால என்னுடைய இது வந்து அனுபவிப்பதுதான் ஆத்மார்த்தம்.
1: கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க சார், நன்றி. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அடையும் போது தான் நமக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி கிடைக்குதோ அப்படிங்கிறது நேயர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மனநிறைவு அப்படிங்கிறது ஆசைகளை குறைக்கும் போது நமக்கு வருமா, இல்லை ஆசைகளை அடையும் போது வருமா? உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். தூள் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: ஒன்பது மணி 24 நிமிடத்துல நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று. ஆசைகளை குறைக்கும் போதா இல்லை ஆசைகளை அடையும் போதா எப்போது நமக்கு மன நிறைவு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாரெங்கிறது பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், முகவூர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
1: முகவூர்ல இருந்து ஜோதி, சொல்லுங்கம்மா.
2: ஆசையை வந்து குறைக்கிறதுனாலதான் மேடம்,
1: குறைக்கிறதுனாலதான் மனநிறைவு வருங்கிறீங்க?
2: நம்ம ஒரு ஆசை படுறோம், எல்லா ஆசையும் நிறைவேறாதுல்ல?
1: ஆமா கண்டிப்பா.
2: ஒரு ஆசை வந்து பட்டமும் அது திருப்தி, ஆத்ம திருப்தி கிடைக்கும்னு ஒரு ஆசைப்படுவோம், அதுல கிடைக்காது. இப்படியே மன அலை ஆசைக்கு அளவில்லாம போயிட்டே இருக்கும். அதை குறைச்சிக்கிட்டோம்னா எது கிடைக்கிறாலும் அதை திருப்தி, ஆத்ம திருப்தி கிடைச்சிரும் மேடம்.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. ஆசைகள் வந்து நம்ம அடையும் போது, ஒரு விஷயத்தை அடையும் போது இன்னொன்று வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட மனசு வந்து அடுத்தடுத்து அந்த அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கும், அலைப்போயும். ஆனால் நம்ம அந்த ஆசைகளை குறைக்கும் போது நம்ம இருக்கிறத வச்சே நம்ம ஒரு திருப்தியாக வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க ஜோதி. நம்ம கூட பேச போகிற அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க கேட்டுடலாமா? வணக்கம்.
3: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்ஏ இளங்கோணத்து. காலை வணக்கம்.
1: உங்களுக்கும் காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
3: ஆமா, ஜிக்கி வாசிக்கிறாங்க அத்தனைக்கும் ஆசைப்படும் ஒரு

0: புத்தகமே எழுதிருக்காங்க, 240 பக்கத்துல. அது என்ன சொல்றாங்கன்னா, ஆசையோட பேராசைப்படுற அப்பதான் உனக்கு ஒரு சின்ன சாதனை நிறைவேறுறாரு.
1: பேராசைப்படணுங்கிறாங்களா?
0: ஆமா, பேராசைப்பட அப்பதான் உனக்கு ஒரு சின்ன ஆசை அது நிறைவேறும் அப்படின்ற. பேராசைப்பட ஒரு சின்ன ஆசை அது உனக்கு நிறைவேறும். ஆசைப்படாம எத்தனைக்கு ஆசைப்படாதோ, ஒரு குறிப்பு என்ன சொல்றாருமா, முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமன்ற, அதுவும் ஆசைப்படலான்றாரு. அந்த மரத்தின் கீழே உட்கார்ந்தோம்னா அந்த தேன் கூடு ஒரு காலகட்டத்துல அப்படியே முழுமை அடைஞ்சு வாடிக்கிறப்ப கையில் பிடித்து சுவைக்கலாம் அப்படின்றாரு. மரத்துல ஏற முடியாட்டினாலும் கையில பிடிச்சு வைக்கலாம், அத்தனைக்கு ஆசைப்படும் அப்படிங்கிறா. அதனால ஆசைப்பட்டு நிறைவேறத பத்தமா நம்மளுக்கு மன நிறைவு கிடைக்கும்.
1: ஆசைகளை அடையும் போதுதான் மன நிறைவு கிடைக்கும் சொல்றீங்க.
0: இப்ப நான் 41 நவம்பர் மாதம் கொண்டாடப்பட ஆசைப்படுறேன், நான் 3 இருக்கு, நான் 9 முன்னாடி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். 41 அத்தனைக்கு ஆசைப்படாது.
1: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாகர் மேடம்.
1: சுதாகரன் பேசுறீங்களா?
2: ஆமா மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: ஆசை வந்து, அந்த ஆசை வந்து அடையும் போதுதான் மேடம்,
1: அடையும் போதுதான் மனநிறைவு கிடைக்குங்கிறீங்க.
2: ஆமா, மனநிறைவு குறைக்க முடியாது மேடம். நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம அந்த ஒரு அடையணும்னா நம்ம அந்த ஆசை வந்து அடைஞ்சாதான் மேடம் அது நம்மளுக்கு குறையும்.
1: கண்டிப்பா.
2: இப்ப தொழிலே இருக்குதுன்னா அந்த தொழில வந்து நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறோம். அது முன்னேறினா மட்டும்தான் நம்ம அந்த தொழில வந்து குறையும் மேடம் ஆசை.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி.
2: ஒரு திசை போடணும் ஒரு ஆசை மேடம்.
1: கண்டிப்பா உங்களோட ஆசையும் நிறைவேறும் சொல்லிட்டு நாங்களும் வாழ்த்துறோம். நன்றிங்க சார் நிகழ்ச்சியில.
2: திசை போட்டோம்னா எனக்கு அந்த ஒரு ஆசை குறையும் மேடம்.
1: கண்டிப்பாக, கண்டிப்பாக, நன்றிங்க சார், நன்றி. அதாவது ஆசைகளை நமக்கு அடையும் போது தான் அந்த ஆசைகளே நமக்கு குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சுதாகரன் சார். தொடர்ந்து நம்ம நேயர்கள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில், விவேகா வரிகளில் மதுபால கிருஷ்ணன் ஹரிணி பாடின பாடல் காற்றலையில் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 9:32 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று. மன நிறைவு அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசைகளை குறைக்கும் போது ஏற்படுமா, ஆசைகளை அடையும் போது ஏற்படுமா அப்படின்னா இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசிடலாம். நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். பாலைக்கோட்டையிலிருந்து காமராஜ்.
0: காமராஜர் சொல்லுங்க.
1: ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்ட பொருள் கிடைச்சிருந்தாக்க அதோட மன நிறைவு கொடுக்கறமான்னு கேட்டுக்கீங்க. ஆனா அதோட மன நிறைவு கிடையாது. அதான் நம்மளுடைய இறுதி ஆசையாவும் இருக்கணும். அதுக்காக தான் இந்த தூக்கு தண்டாண்டு கைது எழுத்து கேட்பாங்க.
0: கடைசி ஆசை என்ன அப்படின்னு
1: சொல்லிட்டு. ஆமா, கடைசி ஆசை. மனிதன் உயிரோட இருக்க வேற ஒவ்வொருக்கும் மேலேயும் ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். இது கிடைச்சதுன்னா அது கிடைக்காதா, அது கிடைச்சுன்னா இது கிடைக்காதா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பான். ஊர்லயும் ஆசை வந்துட்டே தான் இருக்கும். அதனாலதான் அவங்க இறுதி ஊர்வலத்துல கூட பாத்தீங்கன்னாக்கே காலு கை எல்லாம் கெட்டிதான் கொண்டு போவாங்க. தண்ணியும் வேற மூடிதான் இது பண்ணுவாங்க. ஏன்னா ஆசைக்கு வந்து மனிதனுக்கு வந்து அளவே கிடையாது.
0: ஆமா, கண்டிப்பா.
1: இந்த அளவு இல்லாம இருக்கிறதுனாலதான் இவ்வளவு வந்து கஷ்டப்படுறோம் ஒவ்வொருத்தரும். இல்லைனாக்கி இந்த கஷ்டம் இருக்காதுங்க என்னுடைய கருத்து.
0: கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது ஆசைகளை வந்து நம்ம அடையும் போது நமக்கு வந்து மனநிறைவு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்த நீர் என்ன சொல்கிறாங்க கேட்டுடலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க இது பேசுகிறீங்க?
2: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து.
0: பேச்சுமுத்து சார் சொல்லுங்க.
2: மன நிறைவு என்பது ஆசைகளை குறைப்பதில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம்.
0: குறைக்கிறதுனால?
2: ஆமாங்க, கண்டிப்பா. அதாவது யார் ஒருத்தர் தன்னுடைய தேவைகளையும் ஆசைகளையும் சுருக்கி கொண்டு எளிமையான வாழ்க்கையை வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் மன நிறைவு மகிழ்ச்சியும் கிடைக்கும். அப்ப என்ன பொறுத்த அளவுக்கு மன நிறைவு அப்படிங்கிறது ஆசைகளை குறைப்பதில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம தேவைகளையும் அந்த ஆசைகளையும் நம்ம சுருக்கும் போது நமக்கு இதுக்கு இது வரைக்கும் போதுமே, இருக்கிறது போதுமே அப்படின்னு ஒரு திருப்தி வந்துடும் இல்லையா?
2: கண்டிப்பா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நான் நினைக்கிறேன் மேடம்.
0: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம கூட பேச போற அடுத்த நீயர், வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: திருச்சி மாவட்டம் லால்குடி வெங்கடேசன் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க சார்.
3: ஆசை நிறைவேறிச்சம்மா?
0: அப்ப உங்களுக்கு மன நிறைவு கிடைச்சிருச்சா?
3: கிடைச்சிருச்சுல. ஆசை நிலையை பொறுத்து இருக்குமா. அந்த நம்ம என்ன என்ன செயல்திட்ட நோக்கிறோமோ அந்த நோக்கத்தின் நிலையை பொறுத்து இருக்கு. ஆனா ஆசைங்கிறது ஒரு வகையான ஒரு உயிரினத்தின் உடன் பிறப்புமா? அது
0: ஆமா,
3: அது எல்லாத்துக்கும் இருக்கும். இல்லைன்னு சொன்னாச்சுன்னா அது ஆசை இல்லாத மனிதன், அரை மனிதன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்.
0: ஆமா, அது ஆடைக்கு சொல்லுவாங்க, நீங்க ஆசைக்கு சொல்லிட்டீங்க.
3: சொல்லி மாத்தி சொல்லிக்கிறமா. அதே மாதிரி ஆசையே இல்லாத மனிதன் அரை மனிதன் சொல்லுவோம்.
0: ஓ, அப்படி.
3: ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன்னாக்க வாழ்க்கையில நம்மள மாதிரி ஆளுக்க ஆசையே இல்லைன்னா அறம் சார்ந்த மனிதன் ஞானி ஆயிடும்.

0: ஓ உம்
1: அதனால ஆசையே இல்லாத மனிதன் அறம் மனிதன் அப்படின்னு எடுத்து அவா அறுத்தல் ஒரு அதிகாரத்தை போட்டு சராசரி மக்களுக்கு ஆசைனா என்ன பேராசனை தெளிவா போட்டு தர்ம வாழ்ப்புகள்.
0: ஆமா,
1: கல்வியாலும் கல்வி திறனாலையும் படிப்பாலையும் மேன்மையாலையும் பொருளாதாரத்திலும் திறமையிலும் எப்பேற்பட்ட ஆளா இருக்கலாம், ஒரு சொடிக்கு போற நேரத்துல உன்னை மாற்றிடுறோம் அப்படின்னு எச்சரிக்கிறாரு. அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பது ஓறும் அவா அப்படிங்கிற.
0: நீங்க சொல்றதெல்லாம் சரி சார், ஆனா நீங்க வந்து நீங்க சொல்ல வரும்போது அது ஆசைகளை குறைக்கும் போது மனநிறைவு கிடைக்குதா இல்ல அடையும் போது மனநிறைவு கிடைக்குதாங்கிறத எனக்கு தெரிய வரல.
1: இல்ல இல்ல என்னன்னா குறை அடையும் போது மனநிறைவுங்கிறது சராசரி வாழ்க்கை. ஆனா அது இல்லையே வேண்டாமேன்னு சுத்தமா குறைச்சிட்டு இல்லாம ஆயிட்டா பேரின்ப வாழ்க்கை, அவ்வளவுதான்.
0: சூப்பர்.
1: நமக்கு எது வேணும்னு தீர்மானம் பண்ணிக்கணும்.
0: கண்டிப்பா
1: மனிதனாவே நம்ம இருந்தா போதுமா, அது மனிதன்ல இருந்து மாற்ற நிலைக்கு வரணுமாங்கிறது இந்த ஆசையின் அடிப்படையில தான் மனிதன் கட்டுப்படும்.
0: கண்டிப்பா நமக்கு இன்பம் வேணுமா,
1: ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய தலைப்புமா. வாய்ப்புக்கு நன்றி.
0: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. நமக்கு இன்பம் வேணுமா பேரின்பம் வேணுமா அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. இப்போ நமக்கு இன்பம் வேணும் அப்படின்னா நம்ம அந்த ஆசைகளை அடைக்கும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. ஆனா ஆசைகளை குறைச்சு அந்த தேவைகளை குறைச்சு நம்ம வாழும்போது தான் ஒரு பேரின்பம் ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைக்குது அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னாங்க வெங்கடேசன் சார். ஒரு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக சொன்னாங்க இல்லையா. இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். டிஷ்யம் திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி இசையில் வைரமுத்து வரிகளில் ஜெயதேவ் ராஜலட்சுமி பாடியிருக்கிறாங்க. பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆனந்த பூங்காற்று தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மனநிறைவு என்பது ஆசைகளை குறைப்பதிலா ஆசைகளை அடைவதிலா. தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க.
1: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்த சலம் நலமரியா.
0: உங்களுக்கும் காலை வணக்கம். நலமா இருக்கேன், சொல்லுங்க சார்.
1: அதாவது நிறைவான மகிழ்ச்சின்னு கேட்டேன்.
0: நிறைவான மகிழ்ச்சியா?
1: இல்ல, அந்த ஆசை விட நிறைவான நிறைவு தானே நீங்க கேட்டீங்க.
0: அதாவது மன நிறைவு, நம்மளோட மனசு வந்து எப்போ வந்து நிறைவு,
1: மன நிறைவு அப்படின்னாலே என்னாச்சு, நம்ம ஆசைப்பட்டது நிறைவேறினா அந்த மன நிறைவு ஏற்படும்.
0: ஆசைகளை அடையும் போதுதான் மன நிறைவு கிடைக்குங்கிறீங்க.
1: ஆமா, கண்டிப்பா. அது இல்லாம இப்ப நல்ல பசி எடுக்கு, ஆனா சாப்பிடணும்னு நினைக்கும், ஆனா ஒரு பொருளும் கிடைக்காது. தண்ணி தான் இருக்குன்னா அந்த தண்ணியை குடிச்சு நம்ம வயிறு நிறைஞ்சிடும். அவ்வளவு அது வந்து ஒரு நிறைவுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அந்த இது நிறைவேறலன்னா நம்ம வாழ கத்துக்கிடுதோம். அதோட சரி பரவாயில்ல, இதுல நம்ம வாழ்ந்துக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனதுக்கு வரப்போய் தான் அந்த நம்ம வாழும். ஆனா அந்த நிறைவுன்னு அதை சொல்ல முடியாது.
0: அதை அடையும் போதுதான், நம்ம நினைச்சது கிடைக்கும் போதுதான் கிடைக்கும்
1: உண்மையான நிறைவா முடியும்.
0: சூப்பர்.
1: மத்தபடி நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதுதான், நீங்க சொல்றது மாதிரி இருக்கிறத கொண்டு வாழ்றதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதை வாழ பழகிக்கிட்டோம். ஆனா முழுசா நம்ம நினைச்சது நிறைவேறினாதான் உண்மையான நிறைவுங்கிறது என்னுடைய கருத்து.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி. நிகழ்ச்சியில
1: நன்றி, நன்றி மகிழ்ச்சி.
0: நம்ம நினைக்கும் போது, நம்ம நம்மளோட நினைச்சது நடக்கும் போது இருக்கக்கூடிய வந்து ஒரு திருப்தி தான், அது ஒரு நிறைவு நமக்கு கொடுக்கும். அப்போ நம்ம ஆசைகளை அடையும் போது தானே மன நிறைவு கிடைக்குது அப்படிங்கறத கேட்டிருக்கிறாங்க ஆழ்வார்குறிச்சிலிருந்து பரமசிவானந்தம். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
2: அழகு தமிழுக்கு அழகு போல சேர்த்து அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசனம்.
0: உங்களுக்கும் காலை வணக்கம், சொல்லுங்க சார்.
2: அதுமா அடைவதுலதான் இருக்குது ஆனந்தம். அதுல என்னன்னா, ஆனா போதும் என்ற மனநிறைவு எந்த மனிதனுக்கு இதுவரைக்கும் வந்ததாவது சரித்திரம் கிடையாது. ஆசைகளுக்கு எல்லே இல்லை. இருந்தாலும் ஒரு நம்ம இன்னைக்கு நான் நெல்லை பண்பலையில பேசணும்னு நான் நினைச்சிட்டு நான் 9 மணிலேருந்து ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கடைசியா வரக்கூடிய நேர் இன்னைக்கு முதல்ல வந்துட்டாரு, அவரு அடைஞ்சிட்டு இன்னைக்கு ஆனந்தம். ஆனா முதல்ல வரக்கூடிய நேர் இன்னைக்கு 3வது வந்துருக்காரு. அது ஒரு முயற்சி, அது ஒரு ஆனந்தம். நெல்லை பண்பலையில பேசிட்டேங்கிற ஒரு திருப்தி. அதே போலதான் எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் நாம நினைச்சதான் இருக்குது ஆனந்தம். ஒரு விளையாட்டு போட்டியா இருக்கட்டும், பேச்சு போட்டியா இருக்கட்டும், இல்ல பாட்டு போட்டியா இருக்கட்டும், இந்த தலைப்புக்கு ஏற்றாப்புல 2 நிமிடத்துல நீங்க சப்ஜெக்ட் தந்திருக்கீங்க, அந்த சப்ஜெக்ட்ல பேசுறதா இருக்கட்டும், பேசிட்டேன் ஐயா, இதை விட ஆனந்தம் வேற எதுவுமே கிடையாது. நீங்க பாராட்டுறீங்க உள்ளுக்குள்ள, அதை விடக்கும் ஆனந்தம் வேற எதுவும் கிடையாது.

0: அது ஆனந்தத்தோட ஆனந்தமா முடிக்கிறேன். ஆனந்தம், வணக்கம்.
1: நன்றிங்க சார். ஆசைகளை அடையும் போது தான்ப்பா மனநிறைவு கிடைக்குங்கிறது ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்க? வணக்கம்.
2: ஏனுங்க வணக்கம்ங்க.
1: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
2: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்தூர் கணேசன் பேசுங்க. எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கிறேன், சொல்லுங்க.
2: அதாவதுங்க, நம்ம வந்து குறுக்கோயில போய் சம்பாரிச்சு முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா அந்த ஆசை அழிவு உண்டு. ஆனா நம்ம நேர்மையா இருந்து உழைச்சி சாப்பிட்டு முன்னேறணும். ஏன்னா ஒரு ரொம்ப வேணாம், ஒரு ஓட்ட பந்தத்துல ஓடணும்னு ஆசைப்படுறான்.
1: நன்றிங்க சார், நன்றி. தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். கடல் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில வைரமுத்து வரிகள்ல அபய் ஜோத்பூர் ஹரிணி பாடியிருக்கிறாங்க. பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று. மன நிறைவு அப்படிங்கிறது வந்து ஆசைகளை குறைப்பதில ஆசைகளை அடைவதில அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசிடலாம். நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். பாட்டோட வரும்போது யாருன்னு தெரிஞ்சிருச்சா? நான் நேயர்களுக்காக நீங்களே அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: மண்ணையும் பொன்னாக்கு காரூபுத்தி கிருஷ்ணன் பேசுறேன்.
2: சொல்லுங்க சார்.
3: மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகுங்கிற போதாம்மா மன நிறைவு கிடைக்கும்.
2: அதுதான் எப்ப வரும் அந்த போதுங்கிற
3: நினைவு அப்படிங்கறத கேட்டீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் இருந்தாலும் ஓடிக்கிட்டே தான் இருங்க, போகுங்கிற மனம் இல்லாம
2: தான்.
3: ஒரு நேர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு நீதிபதி வந்து தூக்கண்ட கைநீட கடைசி ஆசை என்னன்னு கேட்டாரு.
2: ஆமா,
3: இவரு ஒரு ஆசையை சொன்னோன்னு அவரே சாக்காய் உட்கார்ந்துட்டாருமா.
2: அப்படி என்ன ஆசை அது?
3: ஐயா, என்னைய தூக்கு போடுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல, ஆனா தலையில போடுங்க அப்படின்னாரு அவருடைய ஆசை.
2: ஏனா
3: தலையில போட்டா எப்படிமா தூக்கு போட முடியும்?
2: அப்ப காலப்புல அப்ப தொங்கிட்டுதான் இருக்கணுமா அவருக்கு?
3: தொங்கிட்டு இருக்கணும். இப்படி ஆசை என்ன செய்ய முடியும்? எங்க வீட்டுல கூட கேளுங்க, அன்னைக்கு பிறந்த நாள் சீலை வேணும் அப்படின்னா
2: சரி,
3: ஒரு பட்டு புடவை வாங்கி கொடுத்தேன். ஒரு மாசம் கழிச்சு பிறந்த நாள் அப்படின்னாப்ல,
2: இது யாருக்கு பிறந்த நாளா?
3: இது உங்களுக்கு பிறந்த நாள் வாங்கிட்டாங்க அப்படின்னு வாங்கி கொடுத்தாச்சு.
2: சரி,
3: அடுத்தால பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் கழிச்சு என்ன பிறந்த நாள் எனக்கு பட்டு புடவை வாங்கிட்டாங்க அப்படின்னாப்ல,
2: இப்ப யாருக்கு பிறந்த நாள்?
3: அஜித் குமாருக்கு பிறந்த நாள். நான் ஒரு ரசிகன், எனக்கு வேண்டாங்க அப்படிங்காங்க.
2: சரி,
3: இப்படி ஆசை இருந்தா நான் என்னமா செய்ய?
2: வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கணும், வேற வழி இல்லையே. சாப்பிடணும்ல வீட்டுல.
3: என்னுடைய ஆசை ஏமா, இது பட்டு போட எல்லாம் கனமா இருக்கு, கொஞ்சம் லேசா வேங்க அப்படின்னா கேட்க
2: மாட்டேன்ட்டாங்க.
3: எதுக்கு லேசா வேங்க சொன்ன தெரியுமா உங்களுக்கு?
2: துவைக்கிறதுக்கா?
3: துவைக்க போற நான் தானே, அவ துவைக்க போற இல்ல. அப்ப என்னுடைய ஆசையும் நிறைவேற்றணும்லாமா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
3: அவங்க போதும்னு இருந்தாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லல்ல.
2: அதுவும் சரிதான், சரிதான்.
3: அதனால போதுங்கிறதுதான் மன நிறைவே தருங்க என்னுடைய கருத்துமா.
2: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றி நிகழ்ச்சியில இணைந்தது.
3: நன்றி.
2: ரொம்ப அழகா நம்ம நேர்களை எல்லாம் சொல்றதை கேட்டோம் இல்லையா. அதாவது மன நிறைவு அப்படிங்கிறது வந்து, இது போதும் எனக்கு, வேற எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அந்த திருப்தி, அந்த ஒரு மனநிலை தான் அந்த மன நிறைவு. அந்த மன நிறைவுங்கிறது நம்ம ஆசைகளை குறைக்கும் போது நமக்கு வருமா, ஆசைகளை அடையும் போது வருமா அப்படிங்கிறத பார்த்தா இவ்வளோ நேரம் நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசணும். நிறைய நேர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொன்னாங்க. நம்ம ஆசைகளை அடையும் போது தான்ப்பா கிடைக்கும் அந்த ஒரு திருப்திங்கிறது கிடைக்கும். ஆசைகளை குறையும் போது நம்ம வாழ்க்கையை வந்து சுமூகமாக இருக்கிறத வச்சு நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் அந்த நிறைவு அப்படிங்கிறது வந்து ஆசைகளை அடையும் போது தான்ப்பா வரும் அப்படின்னு நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சாங்க. நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லா நேயர்களுக்குமே நன்றி. அத்தனைக்கு ஆசைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆசைகள் வந்து நம்ம அளவே கிடையாது. அது நம்ம நிறைய பெரிய ஆசைகள் இருக்கும்போது நமக்கு வந்து சின்ன சின்ன ஆசைகள் வந்து நிறைவேறத்தான் செய்யும். ஸோ அதனால் ஆசைப்படுங்க, அந்த ஆசைகளை நிறைவேற்றுங்க. அந்த ஆசைகள் அடையும் போது உங்களுக்கு ஒரு அழகான ஒரு மனநிறைவு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்தேன். நான் உங்கள் திவ்யா. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையில் இருந்த ஜலாகும். அதனை தொடர்ந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்க கேட்டு ரசிங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க. உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
4: தென் தமிழகத்தில் முதல் முறை

0: உடனடியாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக அரசு நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. தாவைக்கா அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை என்பதால் பல்வேறு திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கபினி அணையிலிருந்து காவிரியில்

திறந்துவிடப்படும் உபரி நீர் அளவு வினாடிக்கு 20,000 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 15,000 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் 74 அடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பரிசல் இயக்கவும் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் குளிக்கவும் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அனைத்து நியாயவிலை கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. சென்னை மாநகராட்சியில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்ட நிர்வாகம், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், மகளிர் திட்ட அலுவலகம் இணைந்து வரும் 8 தேதி தனியார் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாமை நடத்தவுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200

ஆணையர் டாக்டர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்ட நிர்வாகம், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், மகளிர் திட்ட அலுவலகம் இணைந்து வரும் 8ஆம் தேதி தனியார் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாமை நடத்த உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,280 ரூபாய் அதிகரித்து 1,06,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பாகிஸ்தானின் பெரும்பாலான இடங்களில் வெளிநாடுகளைச் சேர்ந்த செய்தியாளர்கள் முன் அனுமதி பெற்ற பிறகே செய்தி சேகரிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு புதிய விதிமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரிய ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பவுரா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஒரிகனில் இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பண்பின் அலைவரிசை இரவின் ஊடகம் பண்பின் பண்பலை கேட்டுருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறப்பான காலை வணக்கம். நேரம் காலையில 10:03 ஆகிட்டிருக்குது. 11 வரைக்கும் கேட்க போறீங்க நமநிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்களும் அழைக்கலாம். 0462-256-1133 மற்றும் 0462-256-1132 என்ற எண்களில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை வழங்க வந்துட்டேன் நான் உங்கள் அன்பிற்கினிய வசந்தி பாலமுருகன். நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய முதல் நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு நெஞ்சமே.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, முதல் நேயரா வந்திருக்கிறீங்க?
1: சிறுவாணிலிருந்து தாமிரபரணிக்கு தண்ணீர் எடுக்க வந்திருக்கும் கோவை நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: சொல்லுங்க சார், காலை வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நல்ல காலையில் நல்ல சுறுசுறுப்பான பாடல், சிங்கப்பெண்ணே என்ற பாடல் மிகில் படத்துல இருந்துங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்
1: சார். நன்றி சார்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதை நிகழ்ச்சி. நேரம் காலையில 10:04 ஆகிட்டு இருக்குது. முதல் பாடல் கேட்டிருக்கிறாங்க. என்ன திரைப்படம் அப்படின்னா வந்து சிங்கப்பெண்ணை பாடல் தான் வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க பீகல் திரைப்படத்துல இருந்து. இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பொது அறிவு கேள்விகளில் முதல் கேள்வி வந்து நான் கேட்டுறேன். இந்தியாவில் முதன் முதலில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்கப்பட்ட நகரம் எது? இந்தியாவில் முதன் முதலில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்கப்பட்ட நகரம் எது? ஆப்ஷன் 1 டெல்லி, ஆப்ஷன் 2 கொல்கத்தா. இந்த கேள்விக்கான முதலில் யோசிச்சே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பான்முலை 102.6 மனம் விரும்புதே.

0: பிகில் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் கேட்டு வந்தோம். நேரம் காலையில் 10:11. நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்பதே நிகழ்ச்சி. மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளருக்கு.
0: காலை வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: வசந்தி பாலபுரனுக்கு இனிய உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து பாட்டுக்கலைஞர் விஜயன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், நலமா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கிறேன், நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கோம் சார். சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க இருக்கிறீங்க இன்னைக்கு?
1: எனக்கு படம் பாச்சாங்க, பாடல் வந்து ரா ரா ராமையா, எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா என்ற பாடல் கொடுங்க.
0: கண்டிப்பா வழங்கிடலாம் சார். பாடல் ஒரு தத்துவ பாடல் கேட்டிருக்கிறீங்க. இப்போ அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கான பதில் தெரிஞ்சுதா சார்?
1: தெரியுதுங்க.
0: இந்தியாவின் முதன் முதலில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்கப்பட்ட நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 டெல்லி, ஆப்ஷன் 2 கொல்கத்தா. கொல்கத்தா தான் சரியான பதில் சார். வாழ்த்துக்கள்,
1: நன்றி.
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. இந்தியாவோட முதன் முதல்ல மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்கப்பட்ட நகரம் நம்ம இந்தியாவில் கொல்கத்தா தான். அக்டோபர் 24, 1984 அன்னைக்கு தன்னோட சேவையை தொடங்குச்சு. எஸ்பிளினேட் அதிலிருந்து பவானிபூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 3.4 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்து சென்றிருக்குது. இந்தியாவோட முதல் நிலத்தடி மெட்ரோவாக கொல்கத்தா மெட்ரோ வரலாறு வந்து வரலாறு படைச்சிருக்குது. அதே போல் கொல்கத்தா மெட்ரோ இந்தியாவோட முதல் நிலத்தடி மற்றும் முதல் மெட்ரோ சேவையை அறிமுகப்படுத்தி ரொம்பவே வரலாறு படைச்சிருக்குது. மார்ச் 2024 இந்தியாவோட முதல் நீர்க்கடி அதாவது அண்டர் வாட்டர் மெட்ரோ சேவையும் தொடங்கி சாதனை புரிஞ்சிருக்கிறது கொல்கத்தா. ஹூக்ளி நதியின் கீழே கிட்டத்தட்ட 520 மீட்டர் தூரத்திற்கு நீருக்கடியில் சுரங்கப்பாதை அமைச்சு இந்த அண்டர் வாட்டர் மெட்ரோ வந்து தொடங்குச்சு. எஸ்பிளனேட்லேருந்து ஹவுரா மைதான் வரைக்கும் இந்த பகுதிகளை இணைக்கிற மாதிரி இந்த அண்டர் வாட்டர் மெட்ரோ அமைஞ்சது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1133 மற்றும் 3-2 என்ற எண்களில். நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. பாஷா திரைப்படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் பாடல் கேட்க போகிறோம் தெய்வ இசையில். ஸோ இந்த பாட்டு கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எப்பொழுது நிறுவப்பட்டது? ஆப்ஷன் 1 1986, ஆப்ஷன் 2 1976. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நிமிடமாக ஹீட் இருக்குது. வாழ்க்கையில் எப்போதுமே ரெண்டு விஷயங்களும் மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. என்னதான் பிரச்சனை வந்தாலும் நோ ப்ராப்ளம், டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்ட்டு, விரும்பி வந்தால் டேக் கேர், விலகி போனால் டோன்ட் கேர் அப்படின்ட்டு, இதை மட்டும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பிரச்சனை எல்லாம் சுமையாக தெரியாமல் சவாலாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லா பிரச்சனைகளும் மறந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை மட்டுமே கேட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்.
0: சூப்பர்மா, சொல்லுங்க, யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டையில இருந்து மோகன் சரஸ்வதி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: பார்வை மாயம் படத்துல இருந்து
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாமா? பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எப்பொழுது நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 1986, ஆப்ஷன் 2 1976. இல்ல, 86 தான் சரியான பதில்மா. முயற்சி செய்ததற்கு நன்றி.
1: நன்றி
0: நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் அக்டோபர் 27 1986 அன்னைக்கு நிறுவப்பட்டுச்சு. 1985 இந்திய உள்நாட்டு நீர்வழி ஆணைய சட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டுச்சு. 85 டிசம்பர் 30 இயற்றப்பட்ட இந்திய உள்நாட்டு நீர்வழி ஆணைய சட்டம் 1985 அந்த சட்டத்தின் மூலமாக தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற நொய்டா நகரில் தான் வந்து இதோட தலைமையகம் வந்து அமைஞ்சிருக்குது. துறைமுகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் எல்லாமே வந்து இந்த அமைச்சகத்தின் கீழே தான் செயல்பட்டு வருது. பத்து மணி 23 நிலைப்பண்பலை 102.6 பாடல் வந்துட்டே இருக்கு. எந்த திரைப்படத்துல இருந்து அப்படின்னா வாழ்வை மாயம் திரைப்படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கல்யாணி மேனன் அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்க இருக்கிறோம். இப்போ இந்த பாட்டை கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நாட்டின் மிகப்பெரிய காகிதம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? நாட்டின் மிகப்பெரிய காகிதம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஆப்ஷன் 1 மகாராஷ்டிரா, ஆப்ஷன் 2 ஒடிசா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கிட்டத்தட்ட தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பந்தலை 102.6 மனம் விரும்புதே.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: கண்களறியா காட்சி, நாசி நுகரா நறுமணம், இதழறியா சுவை, செவிக்கு மட்டும் வரம் அது இசையே. இசைக்கு அவ்வளோ இனிமை இருக்குதுங்க. பாடல் கேட்குறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நமக்கு பிடிச்ச பாடல் கேட்குறது ஒரு அலாதியான பிரியம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாடலை மட்டுமே கேட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பந்தலை 102.6 மனம் விரும்புதில் மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் 10:30 நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விக்காலிப்பட்டியிலிருந்து ரேணுகாதேவி மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கேம்மா. நம்ம நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: என்ன, கடல் மீன்கள் படத்திலிருந்து தாலாட்டுதே வேணும்.
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாமா? இந்த பாட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், அந்த கேள்விக்கான பதில் சொல்லிடலாமா? நாட்டின் மிகப்பெரிய காகிதம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 மகாராஷ்டிரா, ஆப்ஷன் 2 ஒடிசா. மகாராஷ்டிரா தான் சரியான பதில். வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி மேடம்,
0: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் அதிக அளவில் காகிதம் உற்பத்தி செய்யும் மாநிலம் மகாராஷ்டிரா தான். நாட்டோட மொத்த காகித உற்பத்தியில் சுமார் 18% வந்து மகாராஷ்டிரா வழங்கிட்டு வர்றாங்க. மகாராஷ்டிரா மாநிலம் காகித உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்குது. ஆந்திர பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் அடுத்தடுத்த இடங்களை வகிக்குது. மகாராஷ்டிராவில் 60-க்கும் மேற்பட்ட காகித ஆலைகள் காணப்படுது. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். கடல் மீன்கள் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி அவர்களுடைய குரலில் பாடல் கேட்க இருக்கிறோம். ஸோ இந்த பாட்டை கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்திய விமான நிலைய ஆணையம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? இந்திய விமான நிலைய ஆணையம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? ஆப்ஷன் 1 1990, ஆப்ஷன் 2 1990.

0: 2.6 நேர்கள் கேட்டு ரசிட்டுக்கிறீங்க மனம் விரும்பதி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 10:36 ஆகிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: அனைவருக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார். யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்க?
1: நாகர்கோவில் புண்ணிய நகர் ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க சார்.
1: படம் வந்து நெஞ்சில் தாடும் பூ வந்து, பாடல் வந்து கவிஞர் வாரி, இசை இளையராஜா, பாடியவர் எஸ்பி ஜானகி. கோடி இன்பம் கூடி
0: பாடல் கொடுத்துடலாம் சார். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன். இந்திய விமான நிலைய ஆணையம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? ஆப்ஷன் 1 1990, ஆப்ஷன் 2 1995. சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க சார். வாழ்த்துக்கள்,
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. இந்திய விமான நிலைய ஆணையம் April 1 1995 தொடங்கப்பட்டுச்சு. இது இரண்டு அமைப்புகளை இணைத்து உருவாக்கப்பட்டிருக்குது. சர்வதேச விமான நிலைய ஆணையம், தேசிய விமான நிலைய ஆணையம். இது மத்திய அமைச்சகத்தின் கீழே, மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழே என்கிற ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்ருக்கிறீங்க மனம் விரும்பதே நிகழ்ச்சி. மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டுருக்கிறோம். பாட்டு அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்ம தலைவர் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா, ஆட வைக்கணும் பாட்டு, சும்மா அசைய வைக்கணும் பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷமான நேரத்தில் ஒரு நல்ல குஷியாக குத்தாட்டம் போட வைக்கிற பாடல்களாக இருக்கட்டும், இல்லை மனசு உடைஞ்சு போன தருணங்களில் தாயோட மடியில் படுத்து தலையை வருடி கொடுக்குற மாதிரியான பாடல்கள் அப்படின்னு பாடல்கள் பல விதம் இருக்குதுங்க. விருப்பமான பாடலாக இருக்கலாம், பாடகராக இருக்கலாம், பாடகிகள், இசையமைப்பாளர், பாடல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். உங்க மனசுக்கு நெருக்கமான பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போறோம். நெஞ்சில் ஆடும் பூ என்ற திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகிம்மா அவர்களுடைய குரலில் பாடல் கேட்க இருக்கிறோம். ஸோ இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் 1 டார்ஜிலிங், ஆப்ஷன் 2 மும்பை. இந்த கேள்விக்கான பதில் யோசிச்சு பாடலும் கிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இன்றனும் இசையின் உரை முகவரி நிலை பண்பலை 102.6 நேரில் கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க. மனமிருமதி நிகழ்ச்சி நேரம் காலையில 10:44 ஆகிட்டு இருக்கு. மனமிருமதி நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் பூலாம்பரத்திலிருந்து சுப்பிரமணியன் பேசுறேன்.
0: நலமா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க? இந்தியாவோட முதல் நீர்மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 டார்ஜிலிங், ஆப்ஷன் 2 மும்பை. மும்பையா இருந்தாலும் முயற்சி பண்ணிருக்கீங்க, டார்ஜிலிங் தான் சரியான பதில் சார். நன்றி முயற்சி செய்ததற்கு. நன்றி நன்றி. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கிற டார்ஜிலிங் பக்கத்தில் சித்ராபோங் அப்படிங்கிற இடத்துல 1897 நிறுவப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 130 கிலோவாட் திறன் கொண்டதாக இருக்குது. இது இந்தியாவிலும் மற்றும் ஆசியாவிலும் முதலாவதாக உருவாக்கப்பட்ட நீர்மின் நிலையம் அப்படிங்கிற சிறப்பு பெற்றிருக்கிறது. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். ஸோ இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மொத்த இரும்பு தாது உற்பத்தியில் முதன்மையான உற்பத்தியாளராக உள்ள இந்திய மாநிலம் எது? மொத்த இரும்பு தாது உற்பத்தியில் முதன்மையான உற்பத்தியாளராக உள்ள இந்திய மாநிலம் எது? இந்த கேள்விக்கான ஆப்ஷன் ஜார்க்கண்ட், ஒடிசா. ஆப்ஷன் 1 ஜார்க்கண்ட், ஆப்ஷன் 2 ஒடிசா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலையும் கிட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புது.

0: ஏண்டா பெரியசாமி, பக்கத்துல போய் படிச்சவங்க எல்லாம் பிறந்த கிராமத்தை மறந்துட்டு பட்டணத்திலேயே போய் குடியேறிட்டாங்க. ஓ தங்கச்சி, அங்க வட்டம் வாங்கி இந்த கிராமத்துக்கு வந்து அப்படி என்னடா பண்ண போற?
1: என் தங்கச்சி ஊர் எல்லாம் நல்லபடி மாத்துவ, அட ஒன்ன கூட ஏணி மேல ஏத்துவ.

0: சரிடா, நீ சொல்றத பார்த்தா உன் தங்கச்சி அம்சமா தான் இருந்தா போலிருக்கு. அப்படின்னா கவலை விட, உன் தங்கச்சி நானே கட்டிக்கிறேன்.
1: டேய், உன் மூஞ்சிக்கு என் தங்கச்சி கேக்குதா? நான் எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய அவளுக்கு பார்க்க போறேன் தெரியுமா?

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நேர்களை நேரம் காலையில் 10:51 ஆகிட்டு இருக்குது. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டலாம். ஹலோ வணக்கம். காலை வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க?

0: பாடல் கண்டிப்பாக கொடுக்கலாம் சார். உங்கள் ரேடியோ வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாமா?
1: ம்,
0: இந்த பாட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம். மொத்த இரும்பு தாது உற்பத்தியில் முதன்மையான உற்பத்தியாளராக இருக்கக்கூடிய இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 ஜார்க்கண்ட், ஆப்ஷன் 2 ஒடிசா. ஒடிசா தான் சரியான பதில் சார். வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. மொத்த இரும்பு தாது உற்பத்தியில் ஒடிசா மாநிலம் தான் முதன்மையான மாநிலமாக இருக்குது. இந்த மாநிலம் நாட்டோட ஒட்டுமொத்த இரும்பு தாது உற்பத்தியில் ஒரு மேலான பங்களிப்பை வந்து கொடுத்துட்டு வருது. ஒடிசா மாநிலம் இந்தியாவோட மொத்த இரும்பு தாது உற்பத்தியில் சுமார் 51% பங்கு கொடுத்துட்ருக்குறாங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 18%, கர்நாடகத்தில் 17%, மற்றும் ஜார்க்கண்டில் 10% வந்து பங்களிப்பை கொடுத்துட்ருக்குறாங்க இரும்பு தாது உற்பத்தியில். அடுத்தடுத்த இடங்களில் வந்து இவங்க இருக்கிறாங்க. ஒடிசாவில் கியோன்சார், சுந்தர்கர் மற்றும் ஜாஜ்பூர் மாவட்டங்களில் இரும்பு தாது வெட்டி எடுக்கிறதுல ரொம்பவே முக்கியமான மாவட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 10:52 ஆகிட்டு இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சித்ரா அவர்களுடைய குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி, 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எந்த நகரில் நடைபெற்றன? 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எந்த நகரில் நடைபெற்றன? ஆப்ஷன் 1 பின்லாந்து, ஆப்ஷன் 2 ஸ்காட்லாந்து. பாடலுக்கு இலங்கை தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: வரை உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நிலைமன்பலை 102.6.
1: பட தொடக்கம் பாட்டு முடித்ததும் பாட்டு பாட்டுக்கு
2: மனம் விரும்புதை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கடைசியாக ஒரு கேள்வி வந்து சொல்லியிருந்தேன், 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எந்த நகரில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸ்காட்லாந்து நாட்டில் இருக்கிற கிளாஸ்கோ நகரில் தான் நடைபெற்றுச்சு 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள்லாம். July 23 ஆரம்பித்து August 2 வரைக்கும் வந்து இந்த காமன்வெல்த் 2026 போட்டிகள் வந்து நடைபெற்றுச்சு. நிலைப்பன்முறை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சி தான் கேட்டீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி கலந்துக்கிட்ட நேயர்களுக்கும் கலந்துக்க முயற்சி செஞ்ச நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டச்ச எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் உங்கள் அன்பிற்கினிய வசந்தி பாலமுருகன். நேரில் இன்னும் சில நொடிகளில் 11 செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சிமிலி பால் புலிகள் காப்பகத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து 12:10 சிநேகிதியை நிகழ்ச்சியில் ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்கு தரக்கூடிய சிறந்த ஆதரவு என்ன, இந்த தலைப்பில் தோழிகள் பேச இருக்கிறீங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க நிலை பண்பலை 102.6.
3: நேரம் 11:00. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களின் மூலம் 15,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்று அவர் கூறினார். 139 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10,000 அரசு பள்ளிகளை தூய்மைப்படுத்துவதற்கான சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாடத்திட்டங்களை மறுசீரமைக்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிகளில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஹெல்மெட், தண்ணீர் பாட்டில்களுடன் கூடிய நவீன சைக்கிள்களை வழங்க 277 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கு 2,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெற்றி மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. பொது நூலகங்கள் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு

செய்யப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகளுக்காக 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் சிறப்பு சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். போட்டித் தேர்வுகளுக்காக பயிற்சி அளிக்க 3 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அனைத்து வேலைவாய்ப்பு மையங்களிலும் பணியாளர் தேர்வாணையம், ரயில்வே தேர்வாணையம் உள்ளிட்ட தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்கள் 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 2031 ஆண்டுக்குள் 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப திறன் பயிற்சி அளிக்கப்படும். 5 ஆண்டுகளில் 24,000 மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் வேலைவாய்ப்பு பயிற்சிக்கு 705 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். சிறப்பு திட்ட

என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தின் மூலம் ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கு 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். முதியோருக்காக 1000 நடமாடும் சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்படும். ஹஜ் பயணத்திற்கான மானியம் 25,000 to 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை திரு மரிய வில்சன் அறிவித்தார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் மதுரை திருச்சி அணியையும் சேப்பாக்கம் நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நம் பாரதத்தின் மகிமையை போற்றும் மணித்திருநாடு. கருப்பு புலிகள் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அபூர்வமான இந்த அரிய வகை புலிகள் உலகத்திலேயே ஒரே ஒரு பகுதியில் தான் காணப்படுது. எங்கே தானே? நம்ம இந்தியாவில் தாங்க. நம்ம இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிம்லிபால் புலிகள் காப்பகத்தில் தான் இந்த அரிய வகை கருப்பு புலிகள் காணப்படுது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சிம்லிபால் புலிகள் காப்பகத்தை பற்றின தகவல்களை தான் இன்றைக்கி நாம் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். மணித்திருநாடு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. நிகழ்ச்சியோட துவக்கமான பாடல் நம்ம தலைவாசல் திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. பாலபாரதி இசையில வைரமுத்து வரிகளில் எஸ் ஜானகி குரலில் பாடல் பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: மணித்திரு நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 உலகத்திலேயே அரிய வகை கருப்பு புலிகள் காணப்படுற ஒரே இடம் சிமிலிபால் புலிகள் காப்பகம். இது நம்ம இந்தியாவுடைய கிழக்கு மாநிலமான ஒடிசாவில் மயூர்பஞ்ச் அப்படிங்கிற மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கருப்பு புலிகள் முழுக்க முழுக்க கருப்பு நிறத்தால் ஆனது கிடையாது. மரபணு மாற்றத்தினால புலிகளுடைய அந்த கருப்பு வரிகள் இருக்கு இல்லையா, அது தடிமனாகவும் நெருக்கமாகவும் அமைஞ்சு ஒரு கருப்பு நிற தோற்றத்தை தான் நமக்கு கொடுக்குது. அப்போ பார்க்கும்போது என்னென்னா, அந்த கருப்பு கலரில் ஒரு போர்வை போத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த மரபணு மாற்றம் ரொம்பவே ஒரு அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சிமிலிபால் புலிகள் காப்பகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில புலிகள் கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரியான வகை காணப்படுது. இந்த அரிய வகை கருப்பு புலிகளுக்காகவே 2009 இந்த புலிகள் காப்பகத்துக்கு யுனெஸ்கோ உயிர்கோள காப்பகமாக அறிவித்தாங்க. இதன் மூலமாக உலக அளவில் இந்த காப்பகத்திற்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இந்த புலிகள் காப்பகத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறது முன்னாடி அடுத்ததான் நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில் எஸ் ஜானகி மனோ பாடின பாடல் காற்றலையில் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி.

பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பாரதத்தின் பெருமை பேசும் மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில அரிய வகை கருப்பு புலிகள் காணப்படக்கூடிய சிமிலிபால் புலிகள் காப்பகம் பத்தி தான் கேட்டுருக்கிறோம். இந்த காப்பகத்துக்கு சிமிலிபால் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பகுதியில சிமுல் அப்படிங்கிற ஒரு வகையான செம்பட்டு பருத்தி மரம் வந்து அதிகமாக காணப்படுதா சொல்கிறாங்க. அதனுடைய பூ பார்த்திங்கன்னா நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்குமா. அதன் காரணமாக தான் இந்த காப்பகத்துக்கு சிமிலிபால் அப்படின்னு பெயர் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த காப்பகத்தில் அடர்ந்த காடுகள், மலைப்பாங்கான நிலப்பரப்பு, ஏராளமான நீர்நிலைகள் எல்லாமே இருக்குது. இது புலிகள் வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு சூழலை உருவாக்குதுன்னு சொல்லலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 35 புலிகள் இங்கே இருக்கிறதாகவும், அதில் 19 புலிகள் அரிய வகை கருப்பு புலிகளாக இருக்கிறதாகவும் கண்டறியப்பட்டிருக்குது இந்த பூங்காவில். புலிகள் மட்டும் இல்லை, யானை, சிறுத்தை, சாம்பாரின மான், அப்புறம் காட்டெருமை, காட்டுப்பூனை, காட்டுப்பன்றி, சௌசிங்கா அப்படிங்கிற ஒரு 4 கொம்பு இருக்கக்கூடிய ஒரு மானாகட்டும், ராட்சச அணில், இந்த மாதிரியான விலங்கினங்கள் எல்லாமே இங்கே இருக்கிறதாகவும், ஏராளமான பறவை இனங்களும் இங்கே வாழ்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த புலிகள் காப்பகம் அரிய வகை கருப்பு புலிகளுக்கு மட்டும் இல்லை, அரிய வகை ஆர்கிட்களுக்கும் அரிய வகை தாவர இனங்களுக்குமே தாயகமாக இருக்குது. இந்த புலிகள் காப்பகத்தில் நிறைய நீர்வீழ்ச்சிகள் எல்லாமே இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்ததாக தெரிஞ்சுப்போம். அதுபடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். தாலாட்டு திரைப்படத்திலிருந்து மின்மினி மனோகுரலில் பாடல்.

11:24 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு நிகழ்ச்சி சிமிலிப்பால் புலிகள் காப்பகத்தை பற்றி தான் கேட்டுட்ருக்குறீங்க. இன்றைக்கி வந்து நான் நிகழ்ச்சியில் இந்தியாவுடைய இரண்டாவது உயரமான நீர்வீழ்ச்சி பரேஹிபாணி, இந்தியாவுடைய இரண்டாவது உயரமான நீர்வீழ்ச்சி பரேஹிபாணி இந்த புலிகள் காப்பகத்தில் தான் அமைஞ்சிருக்குது. பரேஹிபாணியில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு வெள்ளை கலரில் ஒரு கயிறு இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தோற்றம் அளிக்குமா. உள்ளூரில் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கயிறுக்கு பரேஹி அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். அதனால தான் இந்த நீர்வீழ்ச்சிக்கு இந்த பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. 399 மீட்டர் உயரம் இருக்குது தான் இந்த நீர்வீழ்ச்சி. பரேஹிபாணி நீர்வீழ்ச்சியோட பிரம்மாண்டமான காட்சினா நம்ம பக்கத்தில் போயெல்லாம் பார்க்க முடியாதுங்க. அதனுடைய எதிர் திசையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மலையிலிருந்து தான் நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும். உயரமான மலையிலிருந்து சலசலன்னு விழுற அந்த நீர்வீழ்ச்சியோட பிரம்மிப்பூட்டியுடைய காட்சியை நம்ம வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. இதே மாதிரி இந்த அருங்காட்சியகத்தில் இன்னொரு ஒரு அழகான நீர்வீழ்ச்சி இருக்குது, ஜொரண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நீர்வீழ்ச்சியுமே நம்ம வந்து கிட்டத்துலேருந்து பார்க்க முடியாது, கொஞ்சம் தூரத்துலேருந்து தான். இன்னொரு ஒரு உயரமான மலையிலேருந்து அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சி வந்து நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த புலிகள் காப்பகத்தில். அதே மாதிரி இங்கே வந்து நிறைய சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய நீர்வீழ்ச்சிகள் அங்கங்கே இருக்குது. அதில் முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா சீதாகுந்த் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. இது நம்ம கிட்டத்துலேருந்து பார்த்து ரசிக்க முடியும். ராமர் சீதை வனவாசம் வந்தபோது அவங்க இந்த இடத்துக்கு வந்ததுனாலும் அதனால் இந்த நீர்வீழ்ச்சிக்கு சீதாகுந்த் அப்படின்னு பேர் வந்ததுனாலும் சொல்கிறாங்க. இன்னும் இந்த சிமிலிப்பால் புலிகள் காப்பகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. காத்திருக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சிமிலிபால் புலிகள் காப்பகத்தை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சியில. இந்த புலிகள் காப்பகத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு நுழைவாயில் இருக்குது. அந்த ரெண்டு வழியாக நம்ம போய்க்கலாம். இந்த புலிகள் காப்பகத்தை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நுழைவு கட்டணம், என்ட்ரி டிக்கெட் வசூலிக்கப்படுது. ஆன்லைன் மூலமாகவோ இல்லைன்னா நம்ம நுழைவாயில்ல நேரடியாகவோ நம்ம அந்த என்ட்ரி டிக்கெட்டை வந்து வாங்கிக்கலாம். வனத்துறையோட சார்பில் இந்த புலிகள் காப்பகத்தை சுற்றி பார்க்குறதுக்கு சஃபாரி வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஜீப் சஃபாரியில் நம்ம பயணம் செய்யும் போது மேடு பள்ளமான குன்றுகள், பள்ளத்தா

வாக்குகள், ஓடை, ஆறு, பாறைகள் நிறைந்த வறண்ட நிலப்பகுதி, அடர்ந்த காடு, புல்வெளின்னு நம்ம இயற்கை அழக நம்ம ரசிச்சுக்கிட்டே போக முடியும். அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அரிய வகை கருப்பு புலியும் நம்மளால் பார்க்க முடியும். வனத்துறையோட சார்பில் இங்கே தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கு உணவகமுமே உள்ள அந்த காப்பகத்துக்குள்ளே இருக்குது. இந்த புலிகள் காப்பகம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும் தான் திறந்திருக்கும். அதாவது பருவமழை காலங்கள் தவிர மற்ற நாளில் எல்லாமே திறந்திருக்கும். அதாவது நவம்பர்லேருந்து ஜூன் 15 வரைக்கும் இது திறந்திருக்குமா. ஜூலைலேருந்து அக்டோபர் வரை பருவமழை காலம் வந்து அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த காப்பகம் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டிச்சோலை சின்ராசு திரைப்படத்திலேருந்து இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினச்சிருங்க.

0: பாரதத்தின் பெருமை பேசும் மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டுருக்கிறீங்க. இவ்வளோ நேரம் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிமிலிப்பால் புலிகள் காப்பகத்தை பற்றி கேட்டோம். இப்போ நம்ம உள்ளூர் தகவல்களை கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. தகவல்களோட வசந்தியும் தயாராக இருக்கிறாங்க. வசந்தி சொல்லுங்கள், முதல் தகவல் என்ன?
1: முதல் தகவல் என்ன அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம நெல்லை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் இந்த மாதம் 7ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி 5ஆம் தேதி இல்லையா?
0: ஆமாம்,
1: 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 11 மணிக்கு வந்து திருநெல்வேலி வருவாய் கூட்டாட்சியர் அலுவலக கூட்டரங்களை வச்சு விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடக்க போகுது. அதனால் இந்த கூட்டத்தில் அனைத்து விவசாயிகளும் தவறாமல் கலந்துக்கிட்டு அவங்களோட கோரிக்கைகளை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, நம்ம அந்த ரேஷன் கடையில் விரல் ரேகை பதிவு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதில் இன்னும் 100% இன்னும் பூர்த்தி ஆகலை அப்படிங்கிறதுக்காக இன்னும் அறிவுறுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா? இப்போ அதுக்காக வந்து ஒரு சிறப்பு முகாம் வந்து கொண்டு வர போகிறாங்க. 8-9 சனி ஞாயிறு வந்து கொண்டு வர போகிறாங்களாம் எல்லா ரேஷன் கடைகள்லையுமே. தமிழகத்தில் உள்ள எல்லா நியாய விலை கடைகளையுமே காலை 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் இந்த சிறப்பு முகாம் நடைபெற இருக்குது. ஸோ இது வரைக்கும் யாரும் அந்த விரல் ரேகை பதிவு பண்ணாதவங்க இந்த முகாமை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. ராஜதுரை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 11:45 மணித்திராட நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. உள்ளூர் தகவல்களை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்த தகவல் என்ன வசந்தி?
1: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, கல்வியியல் கல்லூரிகளில் அங்கீகாரம் புதுப்பிக்க அக்டோபர் 31 விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் இணைப்பு அங்கீகாரம் பெற்றிருக்கிற கல்வியியல் கல்லூரிகளில் பிஎட் எம்எட் கூடுதல் இடங்களுக்கு 2027-28 கல்வியாண்டுக்கு புதிய மாற்றம் மற்றும் தொடர்பு இணைப்பு அங்கீகாரம் வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 31 அக்டோபர் தான் கடைசி தேதி. ஒருவேளை அப்போ அப்ளை பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா அபராத கட்டணமும் செலுத்தி டிசம்பர் 10 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க.
0: இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய எக்ஸாம்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு இல்லையா, ரயில்வே தேர்வு வாரியம் சார்பில் குரூப் 2 பணிகளுக்கான கணினி வழி தேர்வுகள் இப்போது நாடு முழுக்கமே நடந்துட்டுருக்குது. ஸோ இதுக்கு பயன்பெறணும், அதாவது அந்த மாணவர்களுக்கு வந்து போக்குவரத்து வசதிக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தூத்துக்குடியிலிருந்து நெல்லைக்கு சிறப்பு ரயில் வந்து விட்டுருக்குறாங்களாம். தூத்துக்குடியிலேருந்து நெல்லைக்கு நேற்றுலேருந்து சிறப்பு ரயில் விட்டுட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கும் நாளைக்குமே இந்த ரயில்கள் வந்து இயக்கப்பட இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரயில் தூத்துக்குடியிலேருந்து காலை 5 புறப்பட்டு 6:40 நம்ம நெல்லை வந்து சேரும். இந்த ரயில் பெட்டியில் 10 புதுப்பட்டி இருக்குது, 2 லக்கேஜ் பெட்டிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்வு எழுதுகிறவங்க காலையிலே தேர்வு மையத்துக்கு போகக்கூடிய வகையில் இந்த ரயில் அதிகாலையிலே இயக்கப்படுது. ஸோ எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது. ராசாமகன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: பதினோரு மணி 53 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 நேரில் கேட்டுருக்கீங்க. மணித்திருநாடு, நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் உள்ளூர் தகவல் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் அடுத்த தகவல் திவ்யா சொல்கிறீங்களா?
2: அடுத்தது என்னென்னா, நம்ம தூத்துக்குடியில் August 7-12 குடிநீர் விநியோகம் நிறுத்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கலியாவூர்லேருந்து வல்லநாடு குடியிருப்பு சுத்திகரிப்பு நிலையத்துக்கு வரக்கூடிய பிரதான குடிநீர் குழாயில் பெரிய அளவிலான ஒரு உடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அதை உடனடியாக சரி செய்யும் பணி நடைபெறதுனால 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கொம்புகாரணத்தம் துணை மின் நிலையத்திலும் மாதாந்திர பராமரிப்பு பணி 12ஆம் தேதி நடைபெற இருக்கிறதுனால அன்னைக்கும் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த 2 தினங்கள்லேயும் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுறதுனால பொதுமக்கள் கிடைக்கிற குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: இந்த தகவலோட அடுத்ததான் என்ன தகவல் அப்படின்னா, நம்ம நெல்லை மாவட்டத்தில் August 10ஆம் தேதி தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருநெல்வேலிப்பேட்டையில் இருக்கிற அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் 10ஆம் தேதி காலையில் 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நடக்க போகுது. இந்த முகாமில் 8, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு ஐடிஐ படித்தவங்க வந்து தேர்ச்சி பெற்ற பயிற்சியாளர்களும் இளங்கலை முதுகலை பட்டப்படிப்பு படித்தவங்களும் பொறியியல் பிரிப்பில் பட்டயம் பெற்றவங்களும் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இதை பற்றின கூடுதல் தகவல் 9499905579 அப்படின்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: இப்போ ஆடி அமாவாசை வரப்போகுது இல்லையா வசந்தி, நிறைய பேர் வந்து இந்த காரையாறு சொரிமுத்து அய்யனார் கோவிலுக்கு வந்து போவாங்க. அந்த திருவிழாவை ஒட்டி நிறைய தீவிரமான முன்னேற்பாடுகள் எல்லாமே அங்கே நடந்துட்டுருக்குது. காரையாறு சொரிமுத்து அய்யனார் கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் தங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தற்காலிக குடில்கள், குடிநீர் வசதி, கழிப்பறைகள், மின்விளக்கு வசதிகள், மருத்துவ வசதிகள், வாகன நிறுத்தவிடம், தற்காலிக பஸ் நிலையம் அப்படின்னு நிறைய ஏற்பாடுகள் எல்லாமே இப்போ நடந்துட்டுருக்குது. அதில் இப்போ அந்த பக்தர்கள் தங்குறதுக்காகவே 1500 தங்கும் குடில்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு தான். இந்த வருஷம் அதில் இலவசமாக தங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் ஒதுக்கியிருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் பக்தர்கள் தங்கணும். வனப்பகுதிக்குள்ளே அனுமதி இல்லாமல் குடில்கள் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் வர 9ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் அதுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து அகஸ்தியர்பட்டியில் இருக்கக்கூடிய தற்காலிக பஸ் நிலையத்திலிருந்து வரக்கூடிய அரசு பஸ்கள் மூலமாக மட்டும்தான் பக்தர்கள் நம்ம காரையாருக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவலோட நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருது.
1: அதாவது கடைசியாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தில் 15ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 15ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கிராம பஞ்சாயத்துகள்லேயும் கிராம சபை கூட்டம் நடக்க போகுது. அதனால் மறக்காமல் கலந்துக்கோங்க.
2: இந்த தகவல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இவ்வளோ நேரம் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்தோம் நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உங்கள் அஜய் வசந்தி பாலமுருகன்.
2: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் அரண்மனை காவலன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: நேயர்களின் கவனத்திற்கு. NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 12 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் பள்ளிக் கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதி அமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களின் மூலம் 15,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்று அவர் கூறினார். 139 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10,000 அரசு பள்ளிகளை தூய்மைப்படுத்துவதற்கான சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாடத்திட்டங்களை மறுசீரமைக்க 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும், பள்ளிகளில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்த 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் அறிவித்தார். 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஹெல்மெட், தண்ணீர் பாட்டில்களுடன் கூடிய நவீன சைக்கிள்களை வழங்க 277 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கு 2,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெற்றி மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. பொது நூலகங்கள் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகளுக்காக 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் சிறப்பு சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். போட்டித் தேர்வுகளுக்காக பயிற்சி அளிக்க 3 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அனைத்து வேலைவாய்ப்பு மையங்களிலும் பணியாளர் தேர்வாணையம், ரயில்வே தேர்வாணையம் உள்ளிட்ட தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்கள் 3,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 2031 ஆண்டுக்குள் 500,000 இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப திறன் பயிற்சி அளிக்கப்படும். 5 ஆண்டுகளில் 24,000 மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு வேலைவாய்ப்பு பயிற்சிக்கு 705 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு

ஈடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கான கூடுதல் சிறப்பு கட்டணம் மூலம் ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்காக 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். முதியோருக்காக 1000 நடமாடும் சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்படும். ஹஜ் பயணத்திற்கான மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் திரு மரிய வில்சன் அறிவித்தார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் மதுரை திருச்சி அணியையும் சேப்பாக்கம் நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷா பரூவா காலிறுதிக்கு முந்தைய

நேரம் 12:04. இனி நமது வானொலியில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். 12:10 சிநேகிதி நிகழ்ச்சியில் ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்கு தரக்கூடிய சிறந்த ஆதரவு என்ன? 1 மணிக்கு நலம் தரா நிகழ்ச்சியில் கண்களை காப்போம், குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள். 1:10 நலம் தனாவில் உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால், தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். தொடர்ந்து சிவப்பு திராட்சையின் பயன்கள் இடம்பெறும். 2 மணிக்கு குக்கு நேர்விற்ப பாடல்கள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCRT, 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம், வளர் இளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், நேர்முகம் பங்கேற்பவர் ஆலோசனை உளவியலாளர் ஐ கோபிநாதன் அவர்கள், 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. இரவு 8:05 குக்கு நேர்விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் நினைவுகளின் நதியில் நற்றமிழ், 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேர்விருப்ப பாடல்கள் இடம்பெறும். நேர்களை நமது நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேரம் 12:11. நேர்களை கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் சிநேகிதியே நிகழ்ச்சி வழங்குறதுக்காக ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் திவ்யா.
0: என்ன திவ்யா சிரிச்சுட்டே இருக்கீங்க?
1: உங்களை பார்த்த சந்தோஷம்தான்.
0: ஓ, தலைப்பு பார்த்து இல்லையே.
1: தலைப்பு பார்த்து நல்லதான் சொல்லணும்.
0: எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான தலைப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.
0: ஆமாங்க, வித்தியாசமான தலைப்பு தான். அதாவது ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்கு தரக்கூடிய சிறந்த ஆதரவு என்ன அப்படிங்கிறப்ப தான் இன்னைக்கு பேச.
1: அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, இந்த பெண்ணே பெண்ணுக்கு எதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு தரக்கூடிய சிறந்த ஆதரவுன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க.
0: ஆமாம், சொல்லுவாங்க கண்டிப்பாக. நம்ம நேர்கள் நிறைய பேர் நமக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா?
1: ஆமாம்,
0: அதனால சொல்ல தான் செய்வாங்க. பட் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா மாமியார் மருமகள், அப்புறம் வந்து அந்த மச்சான் பொண்டாட்டி, குழந்தை பொண்டாட்டி அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா?
1: அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான்.
0: இல்லை, நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லபடியாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? நல்ல ஒரு புரிதல் இருக்கணும், அவங்கள ஊக்கப்படுத்தணும். வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஊக்கப்படுத்தணும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா குற்றம் சொல்லாமல் இருக்கணும். நேர்மட்டாங்க பேசிடுமா? வணக்கம். நல்லாயிருக்கோமா? சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
2: ஊர் ஆறுமுகம். சாந்தி.
0: ம், சொல்லுங்க.
2: நமக்கு வந்து ஆதரவு குடுக்கறது வந்து யாரு? நம்ம வீட்டுல உள்ளவங்க தான்.
0: சரி, ஒரு பெண்
2: நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை வந்து நினைச்சுக்கிடுங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல தந்தி, நீ கவலைப்படாத தந்தின்னு சொல்லணும்.
0: சரி.

0: எனக்கெல்லாம் எங்க மைனி ரொம்ப ஆதரவு கொடுப்பாவ.
1: ஓகே சூப்பர்.
0: ஆமா எங்க மைனி எது எடுத்தாலும் சும்மா எங்க அவிய அவிய தம்பியா அவிய ஏசுவாவ, ஏன்னா சும்மா இல்ல அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஏசுவாவ. அப்படி சொல்லி நமக்கு நம்ம சொந்தக்காரருக்கு தான் சொல்லுவா. அப்படி
1: உங்க மைனி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க?
0: அம்மா எங்க மைனி ரொம்ப சப்போர்ட்டா.
1: மைனி மீன்ஸ் உங்க வீட்டுக்காருக்கு அண்ணா, சாரி தங்கச்சியா அக்காவா?
0: பரவாயில்ல,
1: அதாவது நமக்கு உதவுறாங்களோ இல்லையோ அந்த வார்த்தை சொல்றதுக்காக ஆள் வேணுமே.
0: உதவி பார்க்காம நல்லவே இல்ல
1: அப்படிம்பாங்களா? ஓகேம்மா, நன்றிம்மா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி
0: நன்றி.
1: வணக்கம்.
2: வணக்கம் பெருமாள். கோமதி நமஸ்கார்.
1: சொல்லுங்கம்மா.
2: நாங்க எப்படி ஆதரவு கொடுத்துப்போம்னா, உருப்படிகள்லாம் ரசமே வச்சாலும் சரி, பிரியாணியே பண்ணாலும் சரி, ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிடுவோம்.
3: அது செஞ்சதுக்கா சாப்பிட்டதுக்கா?
2: போறோம் அம்மா வந்து ஏதாவது சொல்லுவாங்க.
1: ஓகே ஓகே.
2: ஆமா, இந்த புடவை ஏன் இப்படி கட்டுன, இந்த கலர் பச்சை வாங்கிருக்க வேண்டாம், ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு பேர்னிங் ஆகும்,
1: அதனால
2: இது பண்ணோம்ல. அதெல்லாம் கூல் கூலா இருந்துக்கோங்க அப்படிங்கறதுக்காக ஆல் தி பெஸ்ட்.
1: ஓகே, அதாவது ஆல் தி பெஸ்ட்.
3: ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்கு தரக்கூடிய சிறந்த ஆதரவு, அந்த ஆதரவான வார்த்தைகள்.
1: ஆல் தி பெஸ்ட் நல்லா இருக்குல்ல?
3: கண்டிப்பா
1: ஆல் இஸ் வெல் இந்த நண்பன் படத்தில் சொல்ற மாதிரி ஆல் தி பெஸ்ட் நல்லா தான் இருக்கு. சரி, அந்த சந்தோஷத்தோடய ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நேர்லேயே ஈரமான ரோஜாவை திரைப்படத்துல இருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கே.எஸ். சித்ராவின் குரலில் பாடல்.

0: 12:20 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸ்நேகிதியே, இன்னைக்கு நம்ம தோழிகள் கிட்ட என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்கு தரக்கூடிய சிறந்த ஆதரவு என்ன அப்படின்னு தான் கேட்டுக்கிறோம். தோழிகள், இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எங்களுக்கு.
1: வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு. வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: வணக்கம் மேடம்,
1: யார் பேசுறீங்க?
2: நான் கோமதி பாளையங்கோட்டையில இருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்கு தரக்கூடிய சிறந்த ஆதரவுனா என்னன்னு சொல்லுவீங்க?
2: நான் என்னுடைய கதையவே சொல்றேன் மேடம்.
1: சொல்லுங்க.
2: அதாவது இப்ப நான் வந்து மாமியார் தான், எனக்கு ரெண்டு பையன்,
1: சரி,
2: ரெண்டு மருமகள். அதுல வந்து சின்ன மருமகளுக்கு வந்து திடீர் திடீர்னு வீட்டுல பிரச்சனைகள் வரும்.
1: சரி.
2: அவ பிரச்சனைகள் வரும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் சண்டை போடுவாங்க. அப்ப நான் அவள்கிட்ட வந்து ஒரு பெற்ற தாய் மாதிரி இருந்து அவளுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவேன். ஒண்ணு மாதிரி நானும் அடுத்த இடத்துல இருந்து வந்த பொண்ணுதான், அப்ப சில துன்பங்கள்லாம் வரதான் செய்யும், அதெல்லாம் தவிர்த்து நம்ம வந்து போனோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், வாழ்க்கைன்னா இப்படிதான் இருக்கும்.
1: கேட்டுப்பாங்களா? அட்வைஸ்
2: நல்லா கேப்பா,
1: கேட்டுப்பாங்க. சரி சரி,
2: ஆமா கேட்டுப்பாங்க. ஆமா ஆமா.
1: இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வானர்முட்டில இருந்து உமா மகேஸ்வர் பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்கு தரக்கூடிய சிறந்த ஆதரவுன்னு நீங்க எதை நினைக்கிறீங்க?
3: ஒரு நட்பு பாராட்டணும் மேம்.
1: ஓகே, சூப்பர்.
3: உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கு, ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு அப்படின்னு சோ நம்ம அவங்கள்ட்ட வந்து நம்மளோட ஐடியாஸ் சொன்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கு.
1: ஓகே ஓகே, நானும் நல்லா வருவேன், நல்லா ட்ரெஸ் பண்ணி ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு வருவேன். ஒரு நாள் கூட திவ்யா சொன்னது கிடையாது, அப்படி
0: இன்னைக்கு கூட நல்லா அழகா இருக்கேன்னு சொன்னேன் அவங்கள,
1: கேட்கலையோ நான் தான்.
0: ஆமா,
1: சரி சொல்லுங்கம்மா.
3: அந்த டே ஃபுல்லாமே உங்களுக்கு ஹாப்பியா இருப்பாங்க மேம்.
1: ஓகே, நினைச்சு. ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு, நன்றி. இது நல்லா இருக்குல்ல?
0: ஆமா கண்டிப்பா, எல்லா தோழிகளுமே கேட்டுக்கோங்க. இன்னொரு தோழிக்கு நீங்க ஒரு நல்ல ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அவங்களை அழகா பாராட்டுங்க. நல்லா இன்னைக்கு கமல் போட்டுருக்கேன்.

0: ஏன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையே போதும், எல்லாமே முடிஞ்சு அடங்கிடும் அதுக்குள்ளேயே. என்ன
1: ஆமா
0: நேர்லே நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. வானமே இல்லையே திரைப்படத்திலிருந்து எம் எம் கீரவாணியின் இசையில் கே எஸ் சித்ராவின் குரல்கள் பாடல்.

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்
2: வணக்கம், வாழ்க வளமுடன்.
1: வாங்க சாந்திமா, சொல்லுங்க. சொல்லுங்க.
2: அன்பான மனசு, இனிமையான வார்த்தைகள், இனிமையா பேசுறது,
1: அப்புறம்
2: உறவுகள்ட்ட எல்லாம் அப்படிதான் நல்ல விஷயங்களை பாராட்டுவேன்.
1: சரி, தவறு செஞ்சா திட்டுவீங்களா?
2: குறை சொல்லாம நிறைவை எடுத்து அவங்களுக்கு உள்ளத பாராட்டுவேன்.
1: இல்ல, இப்ப ஏதாவது தவறு தெரியுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க?
0: உங்க இனிமையான வார்த்தையில வந்து அந்த குறைய சொல்லுவாங்க.
1: அது எப்படிங்க முடியுது? எனக்குலாம் முடியவே மாட்டேங்குது.
0: அதுக்கு நீங்க சாந்தி மாதிரி இருக்கணும்.
2: நாங்க 32 வருஷமா இப்ப நல்ல உறவுகள் அக்காக்கான்னு தெரியுமா?
1: ஓகே ஓகே ஓகே ஓகே.
2: அந்த மாதிரிதான் நாங்க யாருனாலும் நல்ல விஷயங்களே பாராட்டு.
1: சரிம்மா, நன்றிமா, நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க.
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: பாட்டு
1: பாட்டு போட்டுறீங்க,
3: நான்
1: சொல்றேன். ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்கு தரக்கூடிய சிறந்த ஆதரவுனா நீங்க எதை சொல்லுவீங்க?
3: சிறந்த ஆதரவுனா அவங்க மனம் விட்டு பேசும்போது அவங்கள மனச புண்படுத்தாம அதை கேட்கணும்.
1: காது கொடுத்து கேக்குறதுக்கு இப்ப ஆள் இல்லையே உலகத்துல, அதை கேட்கணும் முதல்ல. ஓகே,
3: யாராவது வந்து பேசும்போது என்ன செய்வாங்க, எனக்கு வேலை இருக்கு, உன் வேலையை பாரு, உனக்கு இதுதான் வேலை அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லும் போது அவங்க என்ன செய்வாங்க, நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, வேற தோழிகளை போய் தேடி போயிருவாங்க. நம்ம பிள்ளையிலே வச்சுக்கோங்களேன், நம்ம அடுப்படியில அவசரமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். காலையில என் மக வந்து அவன் மனசு விட்டு ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தா, அப்ப நான் என்ன செஞ்சேன், அடுப்படியில வேலை பார்த்தாலும் கவனமா அவளை பாத்துக்கிட்டேன்.
1: சரி,
3: ஏன்னா நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டே கேட்காத மாதிரி இருக்கும் போது அவ சொல்ல மாட்டான் இல்ல, அந்த கவனமா கேட்கும் போது அவனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா சொல்ல ஆரம்பிச்சான். ஒரு மனிதருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகும், பிரச்சனையோடவும் ஒருத்தவங்க பயிர்ந்துக்கிறாங்கன்னா அவங்க காது கொடுத்து கேட்கணுமா. கேக்குற கால் இல்லாம தாமா மனசு வெதும்பி கேக்கிறப்பட்டு பல தீய வழிக்கு கூட போயிடுறாங்க இல்லையா,
0: துக்கப்பட்டு துயரப்பட்டு எல்லா பட்டும் அனுபவிக்கிறோம்.
3: அதனால நான் காது கொடுத்து கேட்பேன்மா. எங்க வீட்டுக்கு நிறைய பேர் பெண்கள் எல்லாம் வருவாங்க,
1: இந்த
3: வறுமையில கஷ்டப்படுறவங்க, துக்கப்படுறவங்க, அந்த இந்த மாதிரி இருக்கு, என்ன செய்யலாம் கேட்பாங்க.
1: இப்ப மனசு விட்டு பேசுறதுக்கு ஆளு இல்ல, அத காது கொடுத்து கேட்கவும் ஆளு இல்ல, அந்த கேக்குறதே பெரிய ஆதரவுன்னு சொல்றீங்க.
0: காது கொடுத்து கேட்டாலே பல பிரச்சனைகள் வந்து சரியாயிரும். உள்ள குமுறுகளை கொட்டுறதுக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்களான்னு தான் ஏங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஆதரவு ஒரு பெண்ணுகிட்ட இருந்து கிடைச்சா நல்லது இல்லையா?
1: நல்லதுதான், ஆனா எல்லாருக்கிட்டே நம்ம சொல்லக்கூடாது, நம்பிக்கையான ஆளா பார்த்து தான் சொல்லணும்.
0: அதுவும் ஒரு கரெக்ட் தான்.
1: ஏன்னா நம்ம கொட்டுறோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொட்டிடுவோம், வேற மாதிரி போயிரும். அதனால கொஞ்சம் யோசிச்சு இவங்க நம்பிக்கையான ஆள் தானா, சந்தியா மாதிரி தானா அப்படின்னு பாத்துட்டு நீங்க சொல்லலாம்.
0: சந்தியா மாதிரி ஆள்கிட்ட இருக்கிறத விட திவ்யா மாதிரி ஆள்கிட்ட நீங்க சொல்லலாம்.
1: ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நேர்ல நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பிரம்மா திரைப்படத்துல இருந்து இளையராஜாவின் இசையில ஜானகியின் குரலில் பாடல்.

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நெல்லை பண்பலை 102.6
1: வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? வணக்கம்.
2: சிவகாமி சரண் மகதியில இருந்து. வணக்கம்.
1: சொல்லுங்கம்மா, ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்கு தரக்கூடிய சிறந்த ஆதரவா நீங்க எதை நினைக்கிறீங்க?
2: ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணம் ஆகி புது பெண்ணா போறோம்ல,
1: சரி,
2: அப்ப போல அந்த மாமியார் கொடுப்பாங்கல்ல ஆதரவு.
1: மாமியார் ஆதரவு கொடுப்பாங்களா?
0: இல்ல, அதாவது புது பொண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அதே ஆதரவு கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொல்ல வரீங்க, அதானே?
1: அப்படியா?
2: அது ஒரு பக்கம் வந்தோடனே நான் அவங்களுக்கும் இல்ல அவங்க அம்மாவுக்கும் சேர்த்துக்கு சொல்லுவாங்க. நான் வந்து என் பொண்ணு
1: நீங்களும் கொடுக்கணும் உங்க மாமியாருக்கு ஆதரவு அப்படின்னு சொல்றாங்களா? சரி,
2: அதாவது அப்படி சொல்ல மாட்டாங்க.

0: பொண்ணை நான் நல்லா பாத்துக்கிறேன்,
1: ஓ
0: என் மகா மாதிரி பாத்துக்கிடுவேன்
1: ஓகே ஓகே ஓகே
0: அப்படின்னு சொல்றாங்க இல்லையா.
1: கேட்கும் போது ஒரு குளிர்ச்சியா இருக்கும் தெரியுமா, உடலுக்கு காது குளிர்ச்சியா இருக்கும்.
0: நல்லா இருக்கும்ல மேடம், ஒரு அறிமுகம் இல்லாத இடத்துக்கு அனுப்புறோம்.
1: சரி, நீ புது பொண்ணு, இன்னைக்கு இதெல்லாம் நான் செஞ்சிடறேன், நீ இருந்துக்கோ, நீ இது உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க.
0: பத்து நாள் செய்யவும் செய்வாங்க,
1: அதுக்கப்புறம் அதே ஆதரவை நீங்களும் குடுக்கணும் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரக்கூடிய பெண்ணுக்கு, சரியா?
0: நான் குடுக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கேன், அவ ஏத்துக்கிறதுக்கு அவங்க தான்.
1: அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு கடவுள் வந்து சூப்பரான மருமகளை கொடுத்தாரு, சரியா?
0: ஏன்னா உள்ள வர்ற வர்றதெல்லாம் அப்படி கிடையாது,
1: இல்ல உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கும், சரியா?
0: இருக்கு,
1: கவலைப்படாதீங்க, சரியா? நன்றி.
0: ஏன்னா வந்த உடனே பேசியாலே தனி குடுத்ததுக்கு தான் முதல்ல போயிடுறாங்க.
1: நல்லது தானுங்க, உங்களுக்கு வேலையே இருக்காது இல்ல.
0: அப்புறம் நாங்க ஆனா அதுதான் நீடிக்கும், அது பாசமாவும் இருந்துக்கலாம்ல.
1: நிச்சயமா நிச்சயமா, நன்றிமா நிகழ்ச்சி கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாருன்னு சொல்லுங்க பாப்போம்.
3: கனகா சொல்லுங்கம்மா.
1: என்ன எக்ஸ்ட்ரா ஏதாவது பால்கள் குடிச்சிட்டு வந்தீங்களா? ரொம்ப ஒரு மாதிரி எனர்ஜியா இருக்கே. வணக்கம்.
3: சந்தியா கிட்ட பேசுறோம்னா இப்படி சத்தத்தோட வந்தாதான் உண்டு இல்லையா?
2: எனர்ஜி கம்மியா இருந்தா நீங்க கஷ்டப்படுறீங்க, நம்மளால அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது.
1: சூப்பர் சூப்பர், உங்க வணக்கம் நல்லாவே இருந்தது.
2: ஆறுதல் வேற எதுவுமே கிடையாது. இப்போ ஒருத்தங்க மனசுக்குள்ள இருக்கிறது கொட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தவங்க கிட்ட தப்பா சொல்லாம இருந்தா போதுங்க, அதே இது.
1: ஓகே
2: சொல்லுங்க சொல்லுங்க, அடுத்தவங்க கஷ்டத்தை கேட்டா பத்தாது, தப்பா பேசக்கூடாது பின்னாடி. என்னோட கருத்து அவ்வளவுதான், வாய்ப்புக்கு நன்றி.
3: அது உதவி பண்ணாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க பத்தி, நம்மள பத்தி தப்பா பேசக்கூடாது.
1: சூப்பர்மா சூப்பர், நன்றி,
2: வாய்ப்புக்கு நன்றி
1: நன்றி.
3: ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு தரக்கூடிய ஒரு சிறந்த ஆதரவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம தொழிலோட பேசக்கூடிய நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: நேர்களை, புன்னகை மன்னன் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இளையராஜாவின் இசையில் வாணிஜெயராம் மற்றும் பி ஜெயச்சந்திரன் குரல்களில் பாடல்.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்றுக்கிட்டு தான் தின் தின்னா நாங்க தின்றுக்கிட்டு தின்னா தின்னா தின்றுக்கிட்டு தான் தின் தின்னா நாங்க தின்றுக்கிட்டு

ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட, ஜகம் நடுங்க என் பதங்களோட. ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட, ஜகம் நடு

நேர்களே, இன்று மாலை 5:02 இடம்பெறும் ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் பற்றிய நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்பவர் ஆலோசனை உளவியலாளர் ஐ. கோபிநாதன் அவர்கள்.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க ஸ்நேகிதியை நிகழ்ச்சி. வணக்கம்.
1: வணக்கம் சந்தியா மேடம். வணக்கம.
2: வணக்கம்
0: ஆனந்தி நினைக்கிறேன். ஆ
1: அப்படின்னா இப்ப ஒரு பிரச்சனை நடக்குன்னா முள்ள நம்ம எப்படி எடுப்போம், ஒரு ஏதாவது ஒரு இயற்கலம்பால் வச்சு அப்படி நைஸ் அப்படி எடுத்துருவோம், எடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு உள்ள திணிச்சு விட்டுட்டு

0: அது என்ன ஆகும்,
1: அப்படிலாம்
0: அந்த மாதிரி பண்றாங்க சில பேரு. நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன பிரச்சனை அப்படிங்கறது, அப்படியா விடாத அவளை அடி, நீ போய் பேசு அப்படின்னு சொல்லி கொடுக்க கூடாது. அதே கணவர் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா, அந்த இப்போ உதாரணத்துக்கு எங்கிட்ட ஒரு இது உண்மையில நடந்தது, இனிமேல் இவர் கூட நான் வாழவே மாட்டேன்,
1: சரி
0: நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு,
1: இது வந்து எல்லா பெண்ணுக்குமே ஒரு கட்டத்துல இந்த யோசனை வரும், ஆனா போக முடியாது நம்மளால.
0: ஆமா, அப்புறம் அவங்களை கூப்பிட்டு டெய்லி ஏதாவது சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி எந்த பிரச்சனையும் கொஞ்சம் மெதுவா ஆற போடணும். இப்படி எடுத்தங்க அவசரம் முடிவு பண்ண கூடாது, நம்ம மேலயும் தப்பு இருக்கும், அது நமக்கே தெரியாது. நம்ம வளர்ந்த விதம் அப்படி, பழகின விதம் அப்படி, ஆனா அதை பார்த்தாதான் அந்த பிரச்சனை ரெண்டு பேரையும் பார்த்தாதான் தெரியும். நீங்களா முடிவு பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இப்ப கூட நன்றி கலந்த பார்வையோட என்னை பாப்பாங்க, உங்களால நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி எனக்கு யாருமே ஒரு சொல்யூஷன் சொன்னதில்ல, பிரச்சனைக்கு தீர்வு சொன்னதில்ல, நீங்க சொன்னதுல எனக்கு மனசு எல்லாம் நல்லா எனக்கு தெளிவாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க.
1: அவங்களே சரி பண்ணிரலாம், இந்த மூணாவது மனுஷங்க உள்ள வரும்போதுதான் அது கொஞ்சம் பெருசாயிருது.
0: அந்த மூணாவது மாசத்துக்கு நம்மளா இருந்தா நம்ம அதுக்கு வந்து ஒரு தீர்வுதான் கொடுக்கணுமே ஒழிய, நம்ம அவங்கள வந்து
2: பிரச்சனைகள் இன்னும் மேல ஏத்தி விட்டுறக்கூடாது.
0: அதுதான் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பெண்ணு இருந்தாலே ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு பெண் ஆதரவு
1: சூப்பர்
0: அப்படி இருக்கணும்.
1: ஓகேம்மா, நன்றி நன்றி, நிகழ்ச்சியில கலந்துட்டு நன்றி நன்றி
0: நன்றி.
1: ஓகே திவ்யா, ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா? நேரில் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. மௌனராகம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா வினிசை லெஸ் ஜானகியின் குரலில். அப்பப்போ அந்த லாலாலாலா வருது இல்லையா, அப்போ அந்த லாலாலா பாட்டு தான் வரும்போது.

0: 12:54 ஆயிடுச்சு. நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கே வந்துட்டோம். ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்கு தரக்கூடிய சிறந்த ஆதரவு என்ன அப்படிங்கறத பார்த்தா இவ்வளவு நேரம் நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில நம்ம பேசணும். நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லா தோழிகளுக்குமே நன்றி.
1: சிறந்த ஆதரவு அப்படின்னு பார்த்தா நிறைய நேர்கள் சொன்னாங்க காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் நான் என்ன சொல்றேன், ஜட்ஜ் பண்ணக்கூடாது யாரையுமே. இவன் இப்படிதான், இவன் இப்படிதான், இவன் இப்படிதான் அப்படிங்கிறது மனநிலையை நம்ம மாத்திக்கிறணும். ஏன்னா அவங்க மனசு வந்து மனநிலை எப்பனாலும் மாறலாம் இல்லையா.
0: ஆமா,
1: அதனால யாரையும் முதல்ல ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னா நம்மளால சொல்யூஷன் சொல்ல முடியலாம் பரவாயில்ல, வாயை மூடிட்டு இருந்தாலே அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும்.
0: அட்லீஸ்ட் காது கொடுத்து கேட்கணும். அவங்களோட உள்ள குமுறல்களை நம்ம கொட்டும் போது நீங்க ஒண்ணும் ஊடல சொல்ல வேணாம், காது கொடுத்து கேட்டா மட்டும் போதும்.
1: அதுக்கப்புறம் ஊக்கப்படுத்தணும், ஏதாவது விஷயங்கள் நம்மளோட திறமைகள் இருக்கு அப்படின்னா அவங்களை ஊக்கப்படுத்தலாம். அப்புறம் இப்ப ஒரு போட்டியா நினைக்கூடாது என்னைக்குமே, அதாவது பொறாமப்படுவாங்க. போட்டி வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கலாம், ஆனால் எல்லா விஷயத்துலையும் அந்த போட்டி போட்டுக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு அந்த விஷயங்கள் இல்லாமல் இருந்தாலே அது வந்து இன்னொரு பெண்ணுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆதரவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு கஷ்ட நேரமாக இருந்தாலும் அவங்களுக்கு துணையாக இருக்கணும். அப்புறம் நிறைய வாய்ப்புகள் நமக்கு வருது அப்படின்னா அதை பகிர்ந்து கொடுக்கலாம் அவங்களுக்கும். இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு வந்திருக்கு, நீ பண்ணுறியா, இப்போ நான் கேட்கலாம், திவ்யா ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு அந்த மாதிரி வாய்ப்புகளை பகிர்ந்து கொடுக்குறது.
0: அதுவும் கொடுக்கலாம். அதே சமயத்தில் இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் பிரியாணி கொண்டு வந்திருக்கீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நீங்கள் தரலாம், அதுவும் கூட ஒரு சிறந்த ஆதரவு தான்.
1: ஓகே, கொடுத்துட்டா போச்சு. இப்ப நிகழ்ச்சியில நேர்களே இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது நானுங்கள் ஆஜி சந்தியா ஜெகன் மற்றும்
0: நானுங்கள் திவ்யா.
1: நிறைவான பாடல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் ஒரு மணி ஒரு நிமிடம் தொடர்வது
2: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
3: கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.
4: குழந்தைங்களுக்கு வரக்கூடிய கண் பிரச்சனைகள் பற்றி பார்ப்போம். மொபைல் போன் பழக்கத்தை நிறுத்தணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த 1 hour வெளியில் கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கணும், அதாவது அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண வைக்கணும். அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸோட நன்மைகள் என்னன்னு பார்த்தோன்னா, சூரிய ஒளி கிடைக்குது. சூரிய ஒளி இப்போல்லாம் உள்ளே அடைஞ்சிருக்கவங்களுக்கு, நம்ம என்னதான் வெப்பமான ஊரில் இருந்தாலும் சூரிய ஒளி நேரடியாக நம்ம தோள்களுக்கு கிடைக்கிறதில்ல. நிறைய பேருக்கு அந்த விட்டமின் டியோட அளவு குறைவாக தான் இருக்குது, அதனால் நிறைய பாதிப்பு உண்டாகுது. அந்த மாதிரி விட்டமின் டி குறைவாக இருக்கும்போது இந்த கிட்ட பார்வை மயோப்பியாவோட பவர் மைனஸ் பவர் அதிகமாகிட்டே போக வாய்ப்பு இருக்குது. உலக சுகாதார அமைப்பு WHO என்ன சொல்லுதுன்னா, குழந்தைங்க குறைந்தது ஒரு நாளைக்கு 1.5 hours to 2 hours வரைக்கும் அவுட்டோர் எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் அது வந்து தேவையான அவங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும். அது முக்கியமாக நீங்கள் எப்படி நீங்கள் அதை யோசிக்கணும்னா, காலை வெயில் மாலை வெயிலில் குழந்தைங்களை வெளியே அனுப்பி விளையாட வச்சிங்கன்னா அது நல்லது. மத்தியானம் 12 hours வெயிலோட அந்த தாக்கம் அல்ட்ரா வயலட் ரேஸ் அதிகமாக இருக்கும். ஈவினிங் 3 hours அப்புறம் காலையில் 10 hours முன்னாடி

அது போல இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நிறைய வகையில் நன்மை கிடைக்குது. அதில் ஒன்று, கண்களுக்கு மயோப்பியா போன்ற பிரச்சனைகளை அதிகமாக்காமல் அது பார்த்துக்குது. அதுக்கப்புறம் மொபைல் ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு தூங்கலாமா அப்படின்னு கேட்டனா, வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா அதிலிருந்து ரேடியேஷன், என்ன தான் அது நான் அயனைசிங் ரேடியேஷன்னாலும், குழந்தைங்களை பொறுத்தவரை அது அவங்களோட எலும்பு ஓடுகள்லாம் அது ரொம்ப மெலிதாக இருக்கும், அவங்களுக்குள்ள அமைப்பு கொஞ்சம் வளர்ச்சி அடையாமல் இருக்கும், மூளையில் நீரோட அளவு அதெல்லாம். அதன் காரணமாக பெட்டில் பில்லோ கடியில் இந்த ஃபோனை வச்சுட்டு படுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஃபோனை வந்து அந்த ரூம்லேயே இல்லாமல் இருந்தால் நல்லது. இல்லை, இது தவிர நான் ஸ்கூலில் உள்ள ஆசிரியர்களுக்கு சொல்ல

0: சரியான சாஃப்ட் இது அப்ளிகேஷன்ஸில் கொடுக்க வேண்டாம். இப்போ பசங்க என்ன பண்ணுறாங்க, அந்த செல்ஃபோனை பார்த்துட்டே தான் மணிக்கணக்காக ஹோம் ஒர்க் எழுதுகிறாங்க. அப்புறம் அந்த செல்ஃபோனை பார்த்துட்டே பண்ணும்போது அவங்களுக்கு நேச்சுரலி அவங்களுக்கு மனதானது டிவியேட் ஆகி வேறு பல இதுக்குள்ளே போயிட்டு அதை பார்க்க ஆரம்பிச்சிடாங்க, கேம்ஸு அப்படி இப்படின்னு அவங்க டைம் வீணாகவும் போயிடுது. ப்ளஸ் செல்ஃபோனால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் அதிகமாகுது. அதனால் அதை வந்து தவிர்த்துட்டு பிரிண்டட் மெட்டீரியல்லையோ இல்லை எழுதி கொடுக்குறதோ அது மாதிரியானதை ஃபாலோ பண்ணுறது தான் கண்களுக்கு நல்லது. அப்புறம் குழந்தைங்களுக்கு அடிக்கடி கண் சிவக்கிறது போன்ற பிரச்சனைகள் வரலாம். நிறைய குழந்தைங்களுக்கு அது அலர்ஜிக் கன்ஜெக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒவ்வாமை. அந்த மாதிரி வரும்போது அது என்ன காரணத்தினால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பொருள் அது வந்து சுற்றுப்புறத்தில் அந்த டஸ்ட்டு அல்லது பொடி அல்லது ஏதாவது ஒரு திரவம் புகை ஏதோ ஒன்றும் பிடிக்கலை. இல்லை சில சமயம் சாப்பிட்ற சாப்பாடில் கூட, சில பர்டிகுலர் சாப்பாடு சாப்பிடும்போது கூட அந்த மாதிரி அலர்ஜி வரலாம். அந்த அலர்ஜி ஒவ்வாமை வரும்போது நம்ம அவசியம் நம்ம கண் மருத்துவரை அணுகி அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.

0: தவறாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழித வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: தாய்ப்பால் வாரம் தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு உகந்த தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனை வழங்குகிறார் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள்.
1: தாய்ப்பால் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து மதரோட இன்டேக்கை பொறுத்தது மோஸ்ட்லி, அண்ட் அவங்க மல்டிப்புள் ரீசன்னால இந்த மாதிரி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல் விஷயம் மதரோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. ஸோ அவங்க ஃபேமிலி வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி இனிஷியல் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்லாம் பேபி நைட் ஃபுல்லாக தூங்கவே மாட்டாங்க. ஸோ பகல் ஃபுல்லாக தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ மதர் வந்து நைட் ஃபுல்லாக தூங்காமல் பேபி வச்சுட்டு இருக்கிறது, ஸோ இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். ஸோ இதுவே வந்து மதருக்கு ஃபீடிங் குறையிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து கொஞ்சம் அடிக்குவேட்டாக இருக்கணும் அந்த இனிஷியல் டைமில். ஸோ பேபி அழுகிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட யாராவது இருந்து கொஞ்ச நேரம் பேபியை கையில் வச்சுக்கிறது. ஸோ சில பேபி கையில் இருந்தால் தான் அமைதியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது டேக் ஓவர் பண்ணி மதர் கொஞ்சம் அடிக்குவேட் ரெஸ்ட் கொடுக்கறது. அது இல்லாமல் மதரோட டயட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டயட்டில் ஒரு ஸ்பெசிஃபிக் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மதர் வந்து என்னன்னாலும் சாப்பிட்லாம், மருந்து அப்படின்னு மட்டும் எதுவும் எடுக்காமல் டயட்டில் என்னன்னாலும் சாப்பிட்லாம், எல்லாமே லிமிட்டடாக இருக்கும். வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு, ஸோ சத்து மாவு எடுக்கிறாங்களா எடுக்கலாம், மாம்பழம் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம், பட் லிமிட்டடாக இருக்கணும். எக்ஸஸ் குவான்டிட்டியில் எடுக்கும்போது அது கண்டிப்பாக எக்ஸஸ் பிரஸ்ட் மில்க்ல போய் பேபி அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இனிஷியல் ஃபியூ பீரியட்ல வந்து மதர் வந்து ஃப்ரீக்வெண்டா ஃபீடிங் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபீடிங் வந்து முதல் சில நாள் எனக்கு வரல, ஸோ அதனால முதல்ல மட்டும் நான் ஃபார்முலா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஃபீடிங் நல்லா வந்ததுக்கப்புறம் நான் வந்து டைரக்ட் ஃபீடிங் கொடுப்பேன், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இது வந்து செக்ரீஷனை குறைக்கிறதுக்கு இன்னொரு மெயின் ரீசன். அண்ட் ஹைட்ரேஷன் அவங்களுக்கு, ஸோ நல்ல தண்ணி நிறைய எடுக்கணும். ஸோ மினிமம் 2 to 3 liters ஆஃப் வாட்டர். ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைம் ஃபீடிங் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் பயறு சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு தண்ணியும் எடுத்தாலே 100% கிடைக்கும். எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடேரியன் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஹை சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் என்னென்னா நான்வெஜ்ஜுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்கள சாப்பிட சொல்ல முடியாது. ஸோ வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பன்னீர் எடுக்கிறோம், சோயா கொடுக்குறோம், ஸ்ப்ரவுட்டட் சீரியல்ஸ், ஸோ அந்த மாதிரி. ஸோ ஏதாவது வயிறு ஒத்துக்கல அப்படிங்கிறனா எவ்வளோ நாள் இருக்க போகுது, மேபி 1 or 2 days. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி டயட் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹெல்த்தியாக எடுக்க ஆரம்பிக்கணும். மதரோட டயட் வெரி இம்பார்ட்டண்ட் ரோலில் பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறதுக்கு. காமன் டவுட்டு, மதருக்கு சளி இருக்குது, ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு 100% அந்த வைரஸ் வந்து மதரோட தாய்ப்பால் வழியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. தாய்ப்பால் வழியாக ஆன்டிபாடிஸ் மட்டும்தான் வரும், அதாவது அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ பேபிக்கு வந்து ஒரு டெம்பரவரியாக அந்த கிருமியிலிருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். எப்படி பேபிக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வரலாம் அப்படின்னு சொன்னால் மதர் டைரெக்டாக பேபி மேலே தும்முறது, இருமுறது. ஸோ ஹேண்ட் ஹைஜீன் கொஞ்சம் கையில் தும்முவாங்க, பேபியை தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை மதருக்கு ஏதாவது காஃப் கோல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹேண்ட் பேபியை தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு மேபி ஒரு மாஸ்க் கூட யூஸ் பண்ணி ஒரு ஃபியூ டேஸ் அவங்க கோல்ட் ரிகவர் ஆகிற வரைக்கும் பண்ணாங்கன்னா சேஃபராக இருக்கும். ஸோ எந்த சப்போர்ட்னாலும் உங்கள் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம்.
0: உலக தாய்ப்பால் வாரம் தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு உகந்த தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனை வழங்கியவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள்.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:14. நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க, நலம் தானா நிகழ்ச்சி. நிகழ்ச்சி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சி எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, திராட்சை. திராட்சை அப்படின்னாலே பச்சை அல்லது இந்த கருப்பு நிற திராட்சையை தான் நம்ம அதிகமா சாப்பிடுவோம். ஆனா அந்த ரெண்டை விடவும் பாத்தீங்கன்னா சிகப்பு நிற திராட்சை தான் ரொம்ப சிறந்தது. ஏன் சிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஆரோக்கிய நன்மைகள் ஏராளமாவே இருக்கு. பச்சையிலையும் சரி கருப்புலையும் சரி அந்த ரெண்டையும் சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பு சுவையோட தான் இருக்கும். ஆனா அந்த சிகப்பு கலர் திராட்சையில பாத்தீங்க அப்படின்னா நல்ல இனிப்பு சுவையா தான் இருக்கும், நல்ல ஜூசியாகவும் இருக்கும். நம்ம உணவு இடைவேளைகளுக்காக பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஸ்நாக்ஸ் மாதிரி இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, தனியாத தாகம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் சிகப்பு திராட்சையின் பயன்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின்கள் மினரல்கள்னு ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதுலேயும் வைட்டமின் சி, கே, பொட்டாசியம், மேக்னீஷியம்னு அதிக அளவில் இருக்குது. சிகப்பு திராட்சையில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்களை நிறைஞ்சிருக்குதுங்க. இது வந்து நம்ம உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது இந்த சிகப்பு திராட்சை. இதனால் பார்த்திங்கன்னா நாள்பட்ட நோய்களின் ஆபத்துகளை தடுக்கிறதுக்கும் பாதிப்புகளை குறைக்கவுமே முடியும். இதில் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே உகந்ததாக இருக்குது இந்த சிகப்பு திராட்சை. ஏன் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் வந்து இரத்த அழுத்தத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும். இதய ஆரோக்கியம் மேம்படும். இதயம் மட்டும் இல்லை குடல் ஆரோக்கியத்திற்குமே ரொம்ப நல்லது இந்த சிகப்பு திராட்சை. குடலில் வந்து சீரண என்சைம்களை வந்து ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்குது. மெட்டபாலிசத்தையுமே அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது சிகப்பு திராட்சை. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது நீயா திரைப்படத்திலிருந்து.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 1:28 கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சிகப்பு திராட்சையின் பயன்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேர்களே, பருமனான உடல் கொண்டிருக்கவங்க, அப்புறம் வந்து உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு சிகப்பு திராட்சை ஒரு நல்ல ஒரு சரியான தீர்வு. திராட்சையில் போதுமான நார்ச்சத்து மற்றும் நிறைய தண்ணீர் இருக்கிறதுனால அதை சாப்பிடும்போது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சிகப்பு திராட்சையுடைய தோலில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சி புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது இந்த சிகப்பு திராட்சை. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. பட்டின பிரவேசம் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதனின் இசையில் SB பாலசுப்ரமணியன் குரலில் பாடல்.

நேர்களே கேட்டுட்ருக்கீங்க நிலம் தானா நிகழ்ச்சியில். இன்றைக்கி சிகப்பு திராட்சையின் பயன்கள் பற்றி நம்ம பேசிகிட்ருக்கிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வைட்டமின், பொட்டாசியம்னு ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால இதை வச்சு ரெட் ஒயின் அப்புறம் ஜாம் மாதிரியான பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் இந்த சிகப்பு திராட்சையில் பார்த்திங்கன்னா பாக்டீரியாவும் சரி வைரஸ் இந்த ரெண்டையுமே எதிர்த்து போராடக்கூடிய பண்புகள் அதில் நிறையவே இருக்குது. இதை சாப்பிட்றது மூலமாக தொற்று நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. இது எப்படி இருக்குது திரைப்படத்திலிருந்து, கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் பாடல். Thank you.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேரம் 1:42 கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிகப்பு திராட்சையின் பயன்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோங்க. சிகப்பு திராட்சையும் சரி, அதனுடைய விதைகள்லையும் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி மற்றும் ஏ இருக்கிறதுனால நம்ம சருமத்தில் நம்ம சருமத்தை வந்து மாசு நச்சு சேதத்துலேருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொலாஜன் உற்பத்தியை சரி செய்யவுமே ரொம்ப உதவியாக இருக்குது. சிகப்பு திராட்சையை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா யூரிக் அமிலத்தை குறைக்க முடியுமாங்க. இந்த யூரிக் அமிலத்தை குறைக்கிறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்துடைய வேலைப்பழு குறையுமா, அதனால சிறுநீரகத்துடைய ஆரோக்கியமே மேம்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. நதியை தேடிக்கா நதியை தேடி வந்த காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இளையராஜாவின் இசையில் பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் பி சைலஜாவின் குரல்களில் பாடல்.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிகப்பு திராட்சையின் பயன்கள் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த சிகப்பு திராட்சையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனேட்டு அழுத்தத்தை வந்து எதிர்கொள்ளவே ரொம்ப உதவியாக இருக்கும். இது கண் கோளாறு, கண்களில் புரை விழுறது மாதிரியான பிரச்சனைகளை தடுத்து கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அல்சைமர் நோய் பாதிப்பால் வந்து நினைவாற்றல் பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த சிகப்பு திராட்சையில் உள்ள ரெஸ்வரட்ரால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அல்சைமர் நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. கடவுள் அமைத்த மேடை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜென்சியன் குரல்களில் பாடல்.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க நலம் தானா. நிகழ்ச்சியில் இன்றைக்கி சிகப்பு திராட்சையின் பயன்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சிகப்பு திராட்சை பார்த்திங்கன்னா பார்க்க சின்னதாக தான் இருக்கும், ஆனால் மூளைக்கே ஆற்றல் அளிக்கக்கூடியதாக இருக்குதுங்க. இதில் இருக்கக்கூடிய ரெஸ்பெரட்டால் பார்த்திங்கன்னா மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை 200% அதிகரிக்க செய்யுமா. இதனால் நினைவாற்றல் மேம்படுறதோடு மட்டுமல்லாமல் மூளை செயல்பாடுமே துரிதப்படுமா. அப்புறம் இதில் நார் சத்து இருக்கிறனால மலச்சிக்கல் மாதிரியான வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை வராமல் பாதுகாக்குது இந்த சிகப்பு திராட்சை. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. நான் பால வைப்பேன் திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியன் மற்றும் SP சுசிலாவின் குரல்களில் பாடல்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு நீர் விருப்ப பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 9443363704 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் எல்லாத்தையுமே வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ அனுப்பலாம். குக்கு நிகழ்ச்சியோட முதல் பாடல் நம்ம யாருக்காக கேட்க இருக்கிறோம்னா தென்காசி மாவட்டத்திலிருந்து இந்திரா முத்துகிருஷ்ணனுக்காக தான் வந்துட்டே இருக்குது. கோபுர தீபம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல், பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான், உள்ளம் மட்டும் இல்லை உசுரும் இல்லை, நான் பிறந்ததே உனக்காக தான்ப்பா அப்படிங்கிறாங்க. யாருந்தானே கேட்குறீங்க, மாயமான் குறிச்சிலிருந்து வீரமணி தான். பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்திலிருந்து உனக்காக பிறந்தேனே அப்படிங்கிற பாடல் கேட்டுக்கிறாங்க, அவங்களுக்காக பாடல் கேட்டுடலாம்.

2:13 ஆயிட்டிருக்கு. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க. குக்கு நேர்கள் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9443360794 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாடலை நாங்கள் ஒளிபரப்புகிறோம். அடுத்ததாக பாஷா திரைப்படத்துலேருந்து ஒரு ஸ்டைலான பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. உடையாம்புலி பத்மா, அபிஷேக், அனிஷ் அவங்களுடைய விருப்பத்தில் பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினச்சிருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கூ

நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததாக யாருக்காக பாடல் கேட்க இருக்கிறோம்னா, ஆலங்குளத்திலிருந்து கனி ரவிக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது. வசந்த கால பறவை திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். நீங்களும் அந்த பாடலை கேட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இரண்டு மணி 25 நிமிடத்தில் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். குக்கு. அடுத்ததா கழுகுமலையிலிருந்து ஜான்சி மேரிக்காக தான் பாடல் கேட்க இருக்கிறோம். குணா திரைப்படத்திலிருந்து இது எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட் சாங்னு சொல்லலாம். இப்போ அந்த பாடல் காற்றலையில் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.
2: அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
3: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்ருக்குறோம். நேர்களுடைய விருப்பத்தில் குக்கு வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடலை கேட்டு வச்சுட்ருக்குறோம். அந்த வகையில் அடுத்ததாக நல்லூர்லேருந்து கிறிஸ்டி அரவிந்துக்காக தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது. கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து பாடல்

0: குக்கோ நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நெல்லை பண்பலை 102.6 எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் வந்து நம்மளும் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தாங்க குத்தாலிங்கம் தென்காசிலேருந்து கேட்டிருக்காங்க, ஐ வாண்ட் டு பி ஏ ரிச் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, உயிரே உனக்காக திரைப்படத்திலிருந்து தான் அந்த பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.
1: I want to be a big man.

0: Is it?
1: பசியும் மறந்து போகுமே நீ பக்கம் இல்லை என்றால் பால் பழம் கசக்குமே ஆஹா படுக்கையும் வெறுக்குமே.
2: I want to be a big man. I want to be a very rich man. I want to be someone, someone, someone. எட்டு திக்கும் இருக்கும் எந்தன் செல்வாக்கு, எந்தன் பக்கம் இருக்கும் எந்த பல்லாக்கு.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேயர்களுடைய பாடல்களை கேட்க கேட்க நேரம் போனதே தெரியல. 2:45 ஆயிடுச்சு. குக்கோ நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல் தான் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. அடுத்ததா முன்னீர் பள்ளத்திலிருந்து பேபிக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. சேவல் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: ஆஹா திரைப்படத்திலிருந்து முதன் முதலில் பார்த்தேன் அப்படிங்கிற பாடல் தான் நம்ம குக்கு நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக நம்ம கேட்க இருக்கிறோம். காரக்குறிச்சி புதுக்குடி சங்கர் கமலேஷ் திலீப் அவங்களுடைய விருப்பத்தில் பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

2:56 நிமிடமாக போது நம்ம குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடல் கொடி பறக்குது திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்க இருக்கிறோம். சிவ நாடானூர் இருந்து மாறி அவங்களுடைய விருப்பத்தில் தான். அது போக வேற யாரெல்லாம் பாடல் கேட்டுருக்குறாங்க அப்படின்னா, மம்சாபுரத்திலிருந்து மீனா, உடையாம்புலி, பால்ராஜ், பால் தினகரன், ஆகாஷ், சிங்கம்பாறையிலிருந்து ஜெரால்டினால், நெல்லையிலிருந்து ராஜேஷ், காமராஜ் நகர்லேருந்து சங்கர் ராஜ், கோவில்பட்டி ஆறுமுகராஜ், ஆதித்யா சத்யா, பாளையங்கோட்டை ரூபன், நெல்லை உமா, குருவன்கோட்டை முருகன், தீபக், புது சுப்பலாபுரத்திலிருந்து செல்வராஜ், ராஜபாளையம் ஹரிஹரன், குற்றாலம் சுபா, அம்பலவாணன், இந்திரா ஜெயக்குமார், கழுகுமலை செல்வராணி, பாளையிலிருந்து பி எம் ராமச்சந்திரன், கடங்கநேரி கண்ணன் சுமதி, சுந்தரபாண்டியபுரம் முத்துலட்சுமி, பாலசுப்ரமணியன், வீரபாண்டிய புலிகுளத்திலிருந்து மகிமைதாஸ், கார்த்திக் ராஜா, பூவரசு, சிங்கத்தாக்குறிச்சியிலிருந்து சிவநேசன், இவங்க எல்லாருக்காகவும் நம்மளுடைய நிறைவான பாடலை கேட்டுடலாம். குக்கோ நிகழ்ச்சியில் இது வரைக்கும் உங்களோட இணைந்திருந்தேன் நான் உங்கள் திவ்யா. பாடலை தொடர்ந்து 3 மணிக்கு செய்திச் சுருக்கமும் அதனைத் தொடர்ந்து திரையறிவு நிகழ்ச்சியும் இடம்பெறுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சூரிய சக்தி மின் உற்பத்தி கடந்த 4 ஆண்டுகளில் 138% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அடுத்த நிதியாண்டு முதல் செயல்பாட்டுக்கு கொண்டுவர வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நிலக்கரி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் மூலம் அதன் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசுகையில் தெரிவித்தார். கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை தமிழக அரசு குறைத்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு அறிவிப்புகளும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழக அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் சேவை உரிமை சட்டம் மற்றும் நீர்வள திட்டங்கள் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ள பாமக, கல்விக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அறிவிப்புகள் இடம்பெறாமல் இருப்பதும் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளது. சமச்சீரான வளர்ச்சிக்கு இந்த நிதிநிலை அறிக்கை வழிவகை செய்யும் என்று மதிமுக கூறியுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஜியார்ஜியாவில் நடைபெற்ற பட்டூமி ஓபன் உஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம் உள்பட 17 பதக்கங்களை வென்றது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் மற்றும் சூரச்சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 3:03. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையருவி. நிகழ்ச்சி வழங்குறதுக்காக ரெடியா இருக்கிறேன் நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடல் வரிகளை தான் நேர்களே உங்களுக்கு நான் தருவேன், சொல்லுவேன். அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைக்கலாம் 0462-225-6113 மற்றும் 0462-225-1133 என்ற எண்களுக்கு. நிகழ்ச்சியின் முதல் நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க சார். வரிகள் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஏன் இந்த காதல் என்னும் எண்ணம் தடை போடுமா, என் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் பிடிவாதமா?

0: தெரியுதா?
1: ஏன் இன்னும்
0: ஏன் இந்த காதல் என்னும் எண்ணம் தடை போடுமா? என் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் பிடிவாதமா? சிவகுமார் சார் நடித்த படம் இது. சிவகுமார் நதியா நடிச்சிருப்பாங்க. தெரியலையா? ஓகே சார், அடுத்த நேரம் சொல்றாங்கன்னு கேட்டுருவோம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு. நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? பாடல் வரிகள் சொல்றேன் கேளுங்க. ஏன் இந்த காதல் என்னும் எண்ணம் தடை போடுமா? என் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் பிடிவாதமா?
1: இது என்ன பாட்டு?
0: இது என்ன பாட்டு?

0: ஏற்ற இதுக்கு முன்னாடி கேட்டேன்னு
1: இல்ல கேக்கல
0: கேட்கல. சரி, உங்களுக்கான பாடல் வரிகள் சொல்றேன், கேளுங்க. ஏன் இந்த காதல் என்னும் எண்ணம் தடை போடுமா, என் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் பிடிவாதமா? இது என்ன பாட்டு?
1: இது நடிகர் யாரு?
0: சிவகுமார் நதியா.
1: சிவகுமார் நதியா,
0: நல்ல பாட்டு. பாட்டி பார்த்தா போட போறேன், ப்ளே பண்ண போறேன், சொல்லிருங்க. நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் பிடிவாதமா? தெரியுதா? தெரியலையா? சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்தில் உள்ள பாடல் இது. கண்ணா உன்னை தேடுகிறேன் பாட்டு. சரியா? சரி சார், நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நேர்லேயே நிகழ்ச்சி இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: நேரம் 3:12 கேட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 திரையருவி. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். டவுன் கலைஞர் திருநாராஜன், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் மேடம்.
1: ஓகே, உங்களுக்கு சொல்லட்டுமா வரிகளை, பாடல்
2: வரிகளை?
1: ஓகே. வலையல் ஓசை ராகமாக இசைத்தேன் வாழ்த்து பாடலை, ஒரு நாள் வண்ண மாலை சூட வளர்த்தேன் ஆசை காதலை. கண்டுபிடிச்சிருவீங்களே சொன்னா. ஓகே, நான் சொல்றேன். நடிகை வந்து பானுப்ரியா.
2: இது இந்த சத்திரியன் படத்துல உள்ள பாட்டு.
1: என்ன பாட்டு? பாட்டா
2: மாலையில்
1: மாலையில்
2: மாலையில்
1: யாரோ. கரெக்ட் தான், கரெக்ட் தான் சொல்லிருக்கீங்க. நன்றி சார், நன்றி நன்றி. வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
2: என்னாச்சு
1: இவ்ளோ டிஸ்டர்பன்ஸ்?
2: ஆமா ஆமா மேடம், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க மேடம், ரெடி
1: ரெடியா? ஓகே, உங்களுக்கு ஈஸியாவே கொடுத்துறேன். ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும்.
2: ஒரு காதல் கடிதம் எழுதி
1: போடு,
2: மலையோசை கலகலவன
1: குளிர் அடிக்குது. ஓகே சார், அப்படியே ராஜாதிராஜாவுக்கு போயிட்டீங்க இங்க சத்யால இருந்து. சரி, நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டது கரெக்டா சொன்னீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சார, நன்றி நன்றி நன்றி. நேர்லே நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. சத்ரியன் திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதாவின் குரலில் பாடல்.

0: நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் கோல்பிட்டிலிருந்து ஆறுமுகராஜ் பேசுகிறேன்.
0: ஆறுமுகராஜ், ஓகே, உங்களுக்கான வரிகள் சொல்லிடலாமா?
1: கொஞ்சம் ராகமாக பாடுங்களேன்.
0: ஏங்க, அது பாட்டு மாதிரி தெரியாதுங்க, நான் பாடினா கையெழுத்து
1: போடுவேன்.
0: சரி, எனக்கு இந்த ராகம் வரமாட்டேங்குது. இல்லை இல்லை இல்லை இல்லை, அது ப்ளே பண்ணல. இது வரிகள் தான் இன்னைக்கு. சுட்டு விரல் நீ காட்டு சொன்னபடி ஆடுவேன், உன்னடிமை நான் என்று கையெழுத்து போடுவேன்.
1: கையெழுத்து போடுவேன் அப்படின்னு வரும்.
0: ஆமா, மீனா நடிச்ச படம் இது.
1: கொஞ்சம்
0: நீங்க கேக்குற அந்த ராகம் தான் எனக்கு வராது. ரஜினிகாந்த் மீனா நடிச்ச படம்.
2: திருச்செந்தூர்
0: ராதா, சொல்லுங்க ராதா. சுட்டு விரல் நீ காட்டு சொன்னபடி ஆடுவேன், உன் அடிமை நான் என்று கையெழுத்து போடுவேன். போடுங்க போடுங்க ராதா, உங்களை மறக்கவே மாட்டேன் நானு. சரியா, பாடுங்க பாப்போம் அந்த லைன. இல்ல இல்ல, இப்ப நான் சொன்ன அந்த வரிய சுட்டு விரல் நீ காட்டு. நீ காட்டு சொன்னபடி ஆடுவேன். சரி, ஓகே, வாழ்த்துக்கள் ராதா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு, நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கேடிசி
0: நகர் லட்சுமி. ஓகே, உங்களுக்கான வரிகள் சொல்லட்டுமா?
3: கொஞ்சம் பழைய பாட்டா சொல்லுங்க.
0: கொஞ்சம் பழைய பாட்டா? பழைய பாட்டுன்னு அந்த அளவுக்கு போகல, கொஞ்சம் சௌந்தர்யா அவங்க நடிச்ச திரைப்படத்தில் உள்ள பாட்டு தானே. கண்ணோடு அடிக்குது மேலம், நெஞ்சோடு தக்க திமி தாளம். கண்ணோடு அடிக்குது மேலம், நெஞ்சோடு தக்க திமி தாளம். தெரியுதா? நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. ஹலோ பிரதர் திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை தொடர்வது 4 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சூரியசக்தி மின் உற்பத்தி கடந்த 4 ஆண்டுகளில் 138% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அடுத்த நிதியாண்டு முதல் செயல்பாட்டுக்கு கொண்டுவர வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நிலக்கரித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் மூலம் அதன் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசுகையில் தெரிவித்தார். கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை தமிழக அரசு குறைத்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு அறிவிப்புகளும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழக அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் சேவை உரிமை சட்டம் மற்றும் நீர்வள திட்டங்கள் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ள பாமக, கல்விக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அறிவிப்புகள் இடம்பெறாமல் இருப்பதும் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளது. சமச்சீரான வளர்ச்சிக்கு இந்த நிதிநிலை அறிக்கை வழிவகை செய்யும் என்று அதிமுக கூறியுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஜார்ஜியாவில் நடைபெற்ற பத்துமி ஓபன் உஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம் உள்பட 17 பதக்கங்களை வென்றது. பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் மற்றும் சூரச்சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். யோகஹோமா சர்வதேச டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மாலை வணக்கம் நேர்களே. நேரம் 4:03. கேட்டுட்ருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதுரை 91.7 மற்றும் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி நிகழ்ச்சி வழங்குறதுக்காக ரெடியாக இருக்கிறோம். நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் சுமித்ரா.
0: ஓகே, நிகழ்ச்சிக்கு போயிடலாமா சுமித்ரா?
1: கண்டிப்பாக.
0: நேர்களே, வழக்கம் போல தான் நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, அப்புறம் நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம் உங்ககிட்ட.
1: ஆமாம், யாருக்கு மார்க் வருது அப்படிங்கிறத அவங்கவுங்க சொல்கிற பதிலை வச்சு தான் இருக்குது.
0: கரெக்ட். ஓகே, விளையாட ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா அழைக்கலாம். 04-62-25-6-1-1-3-2 மற்றும் 04-62-25-6-1-1-3-3 என்ற எண்களுக்கு இப்போ நிகழ்ச்சியுடைய முதல் அன்பு நேயர் வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார் எங்கே விளையாட வந்திருக்கீங்க?
0: பேர் சொல்லுங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம் இறந்தபட்டியில இருந்து மாரியம்மாள் பேசுறேன் மேடம்.
1: எப்பனாலுமே மாரியம்மாள் தான் முதல் நேரம் வந்து நிக்கீங்களே, இது எப்படி உங்களுக்கு மட்டும் முதல்ல
0: வந்திருக்காங்கன்னு வந்திருப்பாங்க.
2: என்னோட ராசி நல்ல ராசி
1: அப்படி போட
2: சுமித்ரா மேடம்
1: பெரிய பெரிய ஆளாக்கிட்டாங்க. சூப்பர், ரொம்ப நன்றி. சரி, இப்ப நீங்க கேள்வி கேட்க போறீங்களா இல்லாடி சந்தியா கேள்வி கேட்கட்டுமா?
0: சொல்லுங்க.
1: என்னோட
0: ராசி தான்.
2: என்ன
1: பாட்டுனாலும்
0: பாட்டா ஒண்ணு பாட்டு. என்னாச்சு மாரியம்மாள்? ஃபீல் பண்ணாதீங்க, பாட
2: சொன்னேன்.
1: நான்
0: வந்து இந்த பாட்டுக்கு
1: போயிட்டேன்.
0: சரி, ஓகேமா, நன்றி. இப்ப நீங்க கேளுங்க.
2: நீங்களும் ஒரு சாங் படிங்க, நான் கேட்டு போயிருக்கேன்.
1: நீ பாட்டு பாடு, பாடுறே
0: கேட்ட.

0: போச்சு அவங்க
1: அவ்வளவுதானா?
0: மாசே
1: அந்த
0: கருவேப்பிலையே
1: பாட்டும்
0: பாடியிருக்காங்க.
1: நான் வந்து இந்த பாட்டுக்கு
0: நீ
1: போயிட்டேன்,
0: வேற பாட்டுக்கு
1: தேவயானி
0: போயிட்ட.
1: பாட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டேன். சரி ஓகேம்மா, நன்றி. இப்ப நீங்க கேளுங்க.
2: நீங்களும் ஒரு சாங் படிங்க, நான் கேட்டு
0: நீ பாட்டு பாடு, பாடுறி
1: கேட்டனாலயா
0: நம்ம பாடுத்தேன்.
1: இல்ல இல்ல, நான் பாடுறேன் பாடுறேன் பாடுறேன் பாடுறேன்.
0: பாடியே ஆகணும் இப்ப சந்தியா.
1: என்ன வச்சு பாடுறேனே சரியா? வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ,
0: ஐயோ
1: இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ,
0: அச்சிச்சோ
1: உன்

0: மந்திரமும் எங்கு சென்று படித்தாய், விதி அசைவில் வலை வீரித்தாய், உன்னை பல்லக்கீனில் தூக்கி செல்ல கட்டளைகள் விதித்தாய்.
1: ஓகே சூப்பர். அவங்க தொடர்வாங்க தொடர்வாங்க தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க போல.
2: டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப நன்றி, நீங்க
1: பாட்டை கிட்ட பாடி சமாளிச்சு விட்டுட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
2: நன்றி நன்றிமா. நன்றி நன்றி. ஓகே சுமித்ரா, ஒரு பாடல் கிட்ட வந்துடலாமா? நம்ம
1: தாண்டா சமாளிஃபிகேஷன்.
2: ஓகே, நேர்லயே நிகழ்ச்சி. இப்ப சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. காக்க காக்க திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் திப்பு மற்றும் பாப் ஷால்னியின் குரல்களில் பாடல்.

0: சுமித்ரா, நீயே சொல்வாயா, நீயே சொல்வாயா,
1: என்ன சொல்லணும், சொல் சொல்றேன்.
2: நான்
1: ஒரு பொருள் சொல்வேன், அந்த பொருளை வந்து நீங்கள் விற்று காட்டணும், சரியா? 40 செகண்டில் விற்கிறணும், சரியா? சொல்லட்டா? கல், கல்லை எங்களுக்கு விற்று காட்டணும், 40 செகண்டுக்குள்ளே எப்படியே வாங்க வைக்கணும். வாங்க வாங்கி பார்க்கலாம். கல் தான், கல்.
2: கல்லை விற்கணுமா?
1: ஆமாம், வில்லுங்க. எதை கொடுத்தாலும் விற்கணும்ல,
0: வியாபாரம் பண்ணணும்.
1: வியாபாரம் பண்ணுங்க.
2: கல் வேணுமா? கல்.
1: ம், வேணாம் வேணாம், போங்க போங்க.
0: இருந்தாலும் அவ்வளவு பெரிய மூக்கு யார்
1: வச்சிருக்கான்னு தெரியல.
2: ஏரிய
1: சுத்தி
2: நீலிய பாம்பு.
1: நீல பாம்பு,
2: நீலிய
1: பாம்பு, நீலிய பாம்பு,
0: நீலிய பாம்புன்னு
1: ஒரு பாம்பு கொண்டுடுவேன், கூடவே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு தானா?
0: சரி, ஃபர்ஸ்ட் போடுமா?
1: ஏ, வேலியா, ஏரிய சுத்தியா, வேலிய சுத்தியா?
2: ஏலியா, ஏலியா, ஏலியா சுத்தி நீலிய பாம்பு.
0: ஏலியவா, ஏரியா,
1: ஏலிய சுத்தி வீரிய பாம்பு.
0: கேள்வி,
1: எனக்கு க்ளூ ஏதாவது கொடுங்கனே.
2: அது கொடுக்க முடியாது.
1: ஆமா, கொடுக்க முடியாது. எப்படி? சிம்பிள் தான் உங்களுக்கு. சிம்பிள்,
0: அந்த சிம்பிள்ல ஏதாவது க்ளூ கொடுங்க. அந்த சிம்பிள்ல டைம் முடிய போகுது. டைம் முடிய

0: நல்லா விட்டீங்க நீங்க.
1: டைம் முடிஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு. வா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
0: வேலைய சுத்தி நீலிய பாம்பு. அவ்ல சின்ன பிள்ளையில யாரும் சொல்லி கொடுத்துக்காங்க, அத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு சுமித்ராட்ட கேக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி ஆட்ட கேட்டுக்காங்க.
1: சரிம்மா, நன்றிம்மா. சத்தியமா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஓகே, பாடல் கேட்டதம்மா சுமித்ரா.
0: கண்டிப்பா.
1: என்ன சிரிப்பு,
0: கொஞ்சம் சுவாகமா இருக்கு.
1: எதுக்கு
0: இல்ல, இப்படி எல்லாம் எங்க இருந்து கேள்வி எடுத்துட்டு வராங்கன்னு தான்.
1: சரி ஓகே, நேர்களே, இப்ப நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. காதல் திரைப்படத்துல இருந்து ஹரிச்சரன் மற்றும் ஹரிணி சுதாகரின் இசையில், குரல்களில். கிரிக்காதீங்க, முன்ன பின்ன தவறு வரத்தான் செய்யும்.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 மற்றும் பண்பலை 102.6 பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, பேர் சொல்லுங்க.
1: ரொம்ப சிறப்பா இருக்கும். சரி, சூப்பரா இருக்கும். இப்ப வந்து நீங்க சந்தியா கிட்ட கேள்வி கேட்கணும்.
0: சுமித்ரா, நீங்க கேளுங்க. என்ன, நீங்க என்னைய கொடுத்து விட்டுருக்கீங்க? சரி,
1: அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்
0: லலிதம்மா கேளுங்க.
1: நீங்க கேட்கவா இல்ல அவங்க கேக்கணுமா?
0: இல்ல, நீங்களே கேளுங்க, நீங்களே கேளுங்க.
2: ஒரு மருமவா மாமியார போய் கேட்டாலாம், அத்தை நீங்க என்ன கறி வைக்கணும்?
0: சரி,
2: மாமியார் சொன்னாலாம் ஒன்ன மூணாக்கி மூணா ஒன்னாக்கு நாளாம்.
1: ஒன்ன மூணாக்கி மூணா ஒன்னாக்குன்னு சொன்னா
0: அப்படியே? ஏதோ சமையல், ஏதோ சமையல் தானே இது?
2: மொத்தமா
1: போட்டு ஒரே கூட்டாஞ்சோற போக்கிருப்பாப்ல.
0: இல்ல,
1: ஏதாவது
0: சாப்பிடறது பத்தி கேட்டா தெரியும், சமைக்கிறது பத்தி
1: கேட்டா கொடுத்தா கண்டுபிடிச்சிருவே கிடையாது, சொல்லுவாங்க பாருப்போ.
0: ஆமா,
2: சரிதான் சார். ஐயோ பாவம், ரொம்ப நாள் கழிச்சு வந்துங்க.
0: டைம்,
1: அதனால அவங்களுக்கு.
0: ஆமா, நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லிருங்கம்மா.
1: ஒரே அண்ணு தொல்ல தாங்க முடியல, சொல்லுங்க,
0: நீங்களே சொல்லுங்க.
2: விடையே
1: சொல்லுங்க, குழு சொல்லுங்க. முடிச்சு போச்சு, இனி க்ளூ கொடுத்தா என்ன, கொடுக்காம போனா என்ன,
0: சொல்லுங்க.
2: கீரைத்தண்டு இருக்கலாமா?
1: கீரைத்தண்டு,
0: கேட்டீங்க, சமைக்கிறவட்ட கேட்டிருக்கணும். ஒரு ஜோக் சொல்லுங்க, நல்ல ஒரு ஜோக், சிரிக்கணும். நாங்க
2: சொல்றாங்களா?
1: சரி, நாங்களும்

0: ஏய் சிரிச்சிட்டாப்லையா? அப்ப நாங்களும் சிரிச்சிருவோம்.
1: சந்தோஷம் தான். ஆமா
2: ஆமா.
0: டைமர் ஆன் பண்ணியா? சொல்லுங்க.
2: ஒரு பையன் அழுதுட்டு இருக்காமா.
0: ம், சரி.
2: அழுதுட்டு இருக்கும்போது அப்பா வர, ஏன்டா அழுதான்னு கேட்டாரு.
0: ம்,
2: அவன் பையன் சொன்னா, அம்மா அடிச்சுட்டாப்பா அப்படின்னுதான்.
0: ம்,
2: அதுக்கு அப்பா என்ன சொல்லியிருப்பாரு?
0: என்ன சொல்லிருப்பாரு?
1: இத்தனை நேரம் உங்க அம்மா கிட்ட அடி வாங்குறேன், நானே அழாம இருப்பேன், நீ ஏன்டா அழுக்கு அழுவுற அப்படிங்க.
0: அப்ப ஏன்பா லேட்டா வந்து நீ வந்து நீ தான் அடி வாங்கிருப்ப, நான் வாங்கிட்டேன் இப்ப அப்படின்னு சொல்லிருப்பாரா?
1: வீரனுக்கு வெற்றியும் தோல்வியும் ஒண்ணுதான். அதே மாதிரி குடும்பம்னு 1000 இருக்குதான்டா செய்யும், வாடாமலே
0: நாலு மீதி எல்லாம் இருக்கதான் செய்யும், வாங்கிக்கிறணும் நம்ம. சரிம்மா, ரொம்ப நன்றி லலிதாமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: தேங்க்யூ.
0: நன்றி நன்றி நன்றி. ஓகே, நேர்களே, நிகழ்ச்சி ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ரஞ்சித் மற்றும் சின்மயன் குரல்களில் பாடல்.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சி. வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: எனக்கு வந்தாச்சு பேசலாம். வணக்கம்.
2: கண்ணம்மா பேசுறேன்.
1: கண்ணம்மா
0: எங்க இருந்து பேசுறீங்க கண்ணம்மா?
2: எல்லையில இருந்து.
1: திருநெல்வேலியில இருந்து கண்ணம்மா.
0: சொல்லுங்க.
1: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப சிறப்பா இருக்கோம். இவங்க கிட்ட எப்படி தெரியுமா, எந்த அவங்க கேக்குற கேள்வியில சத்தியமா என்ன சொல்லவே முடியாது. அந்த மாதிரி நுணுக்கமா கேட்பாங்க.
0: நீங்கள் தான் வச்சிருக்கீங்க நுணுக்கமா.
1: ஆமா
0: கேளுங்க.
1: நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சரியா? ரொம்ப சிம்பிள் தான். இப்ப வந்து நீங்க வந்து நான் ஒரு கேள்வி கேட்பேன், அது எல்லாத்துக்கும் வந்து அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தவே கூடாது, சரியா? 40 செகண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, நீங்க கடைக்கு போயிருக்கும் போது மறந்து போய் உங்க பர்ஸை விட்டுட்டு வந்துச்சீங்களாமே.
0: என்னதுங்க
1: பேசுங்க, ஏதாவது பதில சொல்லுங்க.
0: ஒரு வார்த்தையில முடிச்சிட்டீங்க.
1: ஒரு வார்த்தையில சொல்லு.
0: வரி
2: பர்ஸை விட்டுட்டே.
1: பர்ஸை ஏன் விட்டுட்டு வந்தீங்க?
2: அவசரத்துல.
1: என்ன அவசரம் வண்டி கிடைக்குது? கையில காசு எல்லாம் பஸ்ல ஏறினா என்ன ஆகுறது?
2: நம்ம போன்ல பஸ் வச்சுட்டு இருக்கோமே, பணம் வச்சுட்டு இருப்போமே.
1: பணம் வச்சிருக்கோம், அதனால நீங்க வந்து குடுத்துடலாம் நினைக்கீங்களா?
2: அப்படிதான் நினைக்கிறேன்.
1: ஆமா, தேங்காய் வாங்கலீங்களா, மாங்காய் வாங்கினீங்களா? ஆனா வெங்காயம் தக்காளி மட்டும் வாங்காம மறந்து போய் வந்து
0: டைம் முடிஞ்சிருச்சு, அதையும் போய் வாங்கிடலாம் நம்ம, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: அவங்க எவ்வளவு சிறப்பா சமாளிக்காங்க பாத்தியா, வச்சுட்டு வந்துட்டேன்.
0: சூப்பரா சொன்னீங்கம்மா.
1: சரி நீங்க கேளுங்க.
0: கேளுங்க, நீங்க கேளுங்க.
2: ஆண்கள் மட்டும் பரதநாட்டியம் ஆடிய 4 படங்கள் சொல்லுங்க பாப்பா.
0: தகிட ததுமி தகிட ததுமி தந்தானா.
1: பாட்டும் பரதம்ல எம்ஜிஆர் ஆடி இருப்பாரு. ஆடினாரு. அப்புறம் எம்ஜிஆர் ஒரு படத்துல ஆடினாரு. அப்புறம் பிரபுதேவா வந்து காதலன் படத்துல ஆடிப்பாப்ல. அப்புறம் சலங்கை ஒளியில கமல்ஹாசன் ஆடி இருப்பாரு. ஒரே ஒரு படம். ஐயோ ஐயோ இறைவனே. அப்புறம் வேற யார் ஆடிருப்ப பரதநாட்டியம்? ஐயோ எனக்கு தெரியலையே.
0: நாங்க வேணா இப்ப ஆடுவோம்.
1: ஒரு பாட்டு வந்து சங்கமம் வந்து நார்மலால ஆடுவாப்ல.
0: சொல்லிட்டீங்க கரெக்ட் தானா?
1: சங்கமம்ல ஆடுவாப்ல. ஆமா, ஆனா அது பரதநாட்டியம்னு எப்படி சொல்ல முடியும்?
0: சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. யாரடி நீ மோகினி திரைப்படத்துல இருந்து.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க பொதிகை தும்பி. வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்
1: மலை. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தொடங்கக்கூடிய
0: ஒரு நான்கு பாடல்.
1: ரொம்ப ஈஸில, ரொம்ப ஈஸி.
0: டைமர் ஆன் பண்றேன், சொல்லுங்க. ஆசை அப்படினு
1: ஒரு பாட்டு வரும்,
0: சொல்லி கொடுக்காதீங்க சுமித்ரா.
1: ஆனந்தம்
0: அந்த கடைசியில 10 செகண்ட் வரும்போது ஹெல்ப் பண்ணனும், அப்ப சொல்ல மாட்டாங்க.
1: ஃபர்ஸ்ட் பாட்டு டைட்டில் சாங்.
0: ஓகே, அடுத்து அடுத்து
1: அடுத்து
0: கொஞ்சம் பாத்து கேளுங்க, பழி வாங்கிடாதீங்க.
2: பாத்து தெலுங்குல ரெண்டு லைன் படிப்பேன்.
1: தெலுங்குல பாடுவாங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும்.
0: ஓகே.
2: அடுத்து அந்த படம், அந்த படம் பேரு, அந்த படத்தோட கதாநாயகி, கதாநாயகி சொல்லணும்.
0: கதாநாயகி என்ன பாட்டு முதல்ல தெரியணும், தெலுங்கு மாதிரி சொல்லுங்க.
1: சொல்லணும் நீங்க.
2: தெரியாது, ஆனா ரெண்டு லைன் சும்மா.
0: சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே.
1: சரி சரி,
0: ஓகே. டைமர் ஆன் பண்ணியாச்சு, சீக்கிரம்
1: ரெடி.
0: இது தெலுங்குங்கறத நீங்க சொன்னீங்க. எப்படி
1: கோழி குஞ்சு தேடி வந்த கோபாலா, அத கூட
0: சொல்ல வராங்க சுமித்ரா, சொல்ல விடுங்க. சொல்லுங்க யாழ்னி, இந்த உலகத்துக்கு
1: தமிழ்ல பாடுற மாமா. நீ
0: தமிழ்ல பாடணுமா?
1: ஆமா.
0: என்ன தமிழ்ல பண்ணும் டாஸ்க்?
1: கோழிக்குள்ள தேடி வந்த கோபாலா, அத கூட குள்ள வெச்சு.
0: நீங்க என்ன கேட்டிங்க? நடிகர், நடிகை,
1: படம், அந்த பாட்டு தமிழ்ல பாடணும்.
2: இல்ல அது படிக்கணும்.
0: அப்படியா? அத கவனிக்கல பாத்தீங்களா? நானே
2: தமிழ் படிச்சிட்டேன், முடிஞ்சிருச்சு.
0: படிச்சது அவங்க இல்ல. சரி, ஓகே ஓகே. ஒரு அரை மார்க், எனக்கு ஒரு அரை மார்க், உங்களுக்கு ஒரு அரை மார்க், சரியா?
1: ரெண்டு பேர் ரெண்டு அரை போங்க.
0: சரி அல்லி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. இருந்தாலும் அது தெலுங்குன்னு எனக்கு பதிவு பண்ணிருக்கீங்க. உண்மையா பொய்யாங்கிறது
1: எல்லாம் என்னத்தை சொல்ல, ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. ஆனா அவன மறுபடியும் சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு.
0: நன்றி நன்றி நன்றி அல்லி.
1: தேங்க்யூ தேங்க்யூ அல்லி.
0: ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா?
1: கண்டிப்பா, ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம்
0: நேர்லி. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. துள்ளுவதோ இளமை திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் டிமியின் குரலில் பாடல்.
1: நெருப்பு குத்தடிக்குது.
0: இல்லை, அது இல்லை.

0: இங்கோ நல்லா
1: நல்லா
0: இருக்கீங்களா?
1: இருக்கோம், எப்படி இருக்கீங்க?
2: ரெண்டு பேருமே பேசி ரொம்ப நாள் ஆயிட்டு.
0: அதனால வந்திருக்காப்ல.
1: நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோம்.
2: நல்லா இருக்கேன், நல்லா அரன்னு அரைச்சு துவச்சிட்டு இருக்கீங்க, சூப்பரா இருக்கு.
0: துவச்சு காய போட்டு
1: நல்ல நல்ல விஷயமா தானே சொல்றீங்க, நல்ல விதமா தானே சொல்றீங்க.
0: இப்ப முத்து மாட்டி இருக்காப்ல.
2: இதே இருக்கு உங்களுக்கு.
1: என்ன ஏதோ சொல்றாங்க சொல்லுங்க.
2: இல்ல இல்ல பேசணும்னு நினைச்சோம்னா நாம என்ன நினைக்கமோ அதை மட்டும் தான் பேச முடியும். கேட்கணும்னு நினைச்சோம்னா ஒரு மணி நேரம் நல்லா டைம் பாஸுக்கு சூப்பரா இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதுக்குதான் இவ்வளவு
0: யாத்தா யாத்தா முடியல. இன்னைக்கு ராத்திரி சோறு வேணாம், குழம்பு வேணாம், எதுவும் வேணாயா எனக்கு, அந்த மாதிரி இருக்குது.
1: சரி கேளுங்க, சுமித்ரா கிட்ட தான் கேட்கணும்.
0: ஆமா எங்கிட்ட தான். நீங்க கேட்க போறீங்கன்னு நான் கேட்கணுமா?
2: நான்
0: கேளுங்க, எப்படினாலும் தொத்தான் போறேன் சொல்லுங்க.
2: பாப்போம். ஆறு எழுத்துக்காரன், சமையலுக்கு கெட்டிக்காரன், புள்ளி குச்சிக்காரன், சம்பா நட்டாலும் கை நிறைய காய்
1: கொடுப்பான்.
2: ஒரு மணி நேரம்
0: யோசிச்சுட்டியால அந்த ஒரு காய் தான் கம்பா வேற நட்டு வைப்போம். அதனாலதான்
2: கம்புன்னு சொல்லாம விட்டுருக்கணும். நிறைய கொடுப்பான்னு சொல்லி முடிஞ்சிருக்க கண்டுபிடிச்சு.
1: இல்ல நாங்க 6 லிட்டருக்கு முன்னே கணக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
0: மூறு இங்க காயா காய் இத்திரி காயன்னு பாத்துருந்தனா நீங்க கம்பா நடனவனே கண்டுபிடிச்சிட்டா.
1: சரி ஓகே, நீங்க
0: என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருக்காப்ல, வேற லெவல் முத்து.
1: பொசுக்குன்னு போயிட்டு அவங்க உழைப்பெல்லாம் என்ன செய்ய
0: கேளுங்க.
1: சுமித்ரா நீங்க சொல்லுங்க.
0: சரி நான் வந்து 40 செகண்ட்ல கை தட்டுற நேரத்துல மூணு பொருட்களை பத்தி சொல்லணும். ஏதாவது ஒண்ணு நான் கேட்பேன், நீங்க சொல்லணும். சரியா? ஓகே, ஸ்டார்ட், ரெடி. மூணு பழம் பேர் சொல்லுங்க.
2: மாப்பழ, வாழை.
0: மூணு ஊரு. மூணு பொண்ணுங்க பேரு.
1: சந்தியா, சுமித்ரா,
2: குமுதா, ராதிகா.
0: பக்கத்து வீட்டுக்காரி.
1: உங்க வைஃப் பேர் வந்துச்சா இதுல?
0: மூணு காய்கறி பேர் சொல்லுங்க. காய், மூணு காய். மூணு காய்.
2: முருங்கைக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய்.
0: மூணு கலர்.
2: ஆரஞ்சு, பச்சை, கருப்பு.
0: மூணு முறைகளை பத்தி சொல்லுங்க.
2: மாமா, மாப்பிள, மச்சான்.
1: ஓடே.
0: மூணு ஆறுகள் பேர் சொல்லுங்க.
1: டைம் முடி போகுது.
0: ஆறு ஆறு ஆறு ஆறுகள்.
1: டைம் முடிஞ்சிருச்சு.
2: சரஸ்வதி.
1: மார்க் சொல்லிருவோமா?
0: கண்டிப்பா.
1: சுமித்ரா நீங்க 2 மார்க்.
0: ஆமா ஆமா.
1: நான் 3 1/2 சாரி 2 1/2. அதுக்கப்புறம் நேர்கள் பாத்தீங்கன்னா 4 5 6 6.5 மார்க்.
0: 6.5 மார்க். எல்லாருக்கும் அரை அரையா இருக்கு.
1: அது யாழ்னிக்கும் எனக்கும் உள்ள டீலிங் அது.
0: கைத்தட்டல்
1: கொடுத்துருவோமா?
0: கண்டிப்பா.
1: ஓகே, இப்போ நம்ம கிளம்புடைய நேரம் வந்தாச்சு. சுமித்ரா நேர்களுக்கெல்லாம் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள். முயற்சி செய்தவங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது யாரு சொல்லுங்க?
0: நான் சுமித்ரா.
1: நான் உங்கள் அஜய், சந்தியா ஜெகன். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் பசங்க திரைப்படத்தில் இருந்து நேர்களே.

0: சுமித்ரா,
1: என்னம்மா
0: ஒரு காலத்தில் நம்மளையும் பார்த்து இந்த பாடல் பாடியிருப்பாங்க அப்படிதானே?
1: மேபி மேபி நடந்திருக்கும். அலசெல்லாம் எதுக்கு இப்போ கிளறிக்கிட்டு?
0: அதானே. வணக்கம்,
1: மாலை வணக்கம். யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க?
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: தென்காசி மாவட்டம்
0: கூழாங்குளத்துல இருந்து முத்து பேசுறேன்.
1: முத்து பேசுறீங்க?

0: நேர்களையே தொடர்வது 5 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. சூரிய சக்தி மின் உற்பத்தி கடந்த 4 ஆண்டுகளில் 138% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அடுத்த நிதியாண்டு முதல் செயல்பாட்டுக்கு கொண்டுவர வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நிலக்கரித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களின் மூலம் அதன் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி வி சோமநாதன் மற்றும் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலம் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக

நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசுகையில் தெரிவித்தார். கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை தாவேக அரசு குறைத்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான எந்தவொரு அறிவிப்புகளும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் சேவை உரிமைச் சட்டம் மற்றும் நீர்வளத் திட்டங்கள் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ள பாமக, கல்விக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அறிவிப்புகள் இடம்பெறாமல் இருப்பதும் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளது. சமச்சீரான வளர்ச்சிக்கு இந்த நிதிநிலை அறிக்கை வழிவகை செய்யும் என்று மதிமுக கூறியுள்ளது. தாவேக அரசின் நிதிநிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்னானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஜியார்ஜியாவில் நடைபெற்ற பட்டூமி ஓபன் உஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்பால் மற்றும் சுராஜ் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். யோகோஹாமா சர்வதேச டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியா சார்பில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த செல்வ பிரபுவுக்கு 20 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகைக்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வணக்கம் நேர்களே, நேரம் 5:04. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆலோசனை நேரம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி ஆலோசிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர் இளம் பருவத்தினர் எதிர்கொள்ளக்கூடிய மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி தான் இன்றைக்கி பேச இருக்கிறோம். நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க ஆலோசனை கொடுக்கறதுக்காக உளவியலாளர் கோபிநாதன் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேம்.
1: இந்த வளர் இளம் பருவம் என்றால் என்ன, அப்புறம் இந்த ஏன் இந்த வயசு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார்.
2: பேசிக்கலி வளரிளம் பருவம்னா 10 to 19 வயசு இருக்கிறவங்க தான் வந்து வளரிளம் பருவத்தில் வராங்க, அதாவது அடலசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் இந்த வயசு வந்து முக்கியமானதுன்னா, இந்த வயசில் தான் அவங்க வந்து அடுத்த அவங்களோட அடல்ட் ஸ்டேஜ் போகும்போது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான முன்னேற்பாடுகளும் இந்த வயசில் தான் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஸ்கூல்ஸில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வரும் வராதுன்னு தெரிஞ்சுது, அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போது வந்து இந்த பருவம் தான் முக்கியமானதாக இருக்குது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எந்த குழந்தைகளுக்கும் இந்த ஏஜ் தான் வந்து முக்கியமானதாக இருக்கு.
1: ஓகே, நேர்களே உங்களுக்கும் ஏதாவது பற்றி டவுட்டு சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எங்களுக்கு. ஓகே சார், இந்த வயசு பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த சொன்னீங்கள வளர் இளம் பருவத்தினருக்கு வந்து வரக்கூடிய மனநல பிரச்சனைகள் என்னென்ன?
2: மனநல பிரச்சனைகள் அப்படின்னா வளர் இளம் பருவத்தில் வரும்போது அந்த வயசில் தான், இப்போ இன்றைக்கி இருக்கிற சமூக சூழலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்க வந்து ஒரு வேகமான ஒரு ரேஸில் ஓடுற மாதிரி தான். ப்ரெஷர்ஸ், நம்ம அகாடமிக்காக வந்து நம்ம வந்து நிறைய மார்க் வாங்கணும், இவ்வளோ பக்கத்து வீட்டில் இவ்வளோ மார்க் வாங்கிட்டாங்க, அவங்க இவ்வளோ மார்க் வாங்கிட்டாங்க, எல்லாமே ஒரு காம்படிட்டிவ் ஆகிடுச்சு. இப்போ 11th வந்தால் நீட் எக்ஸாம் இருக்குது, ஸ்கூல்

0: இல்லை இந்த மார்க் வாங்கணும் அந்த மார்க் வாங்கணும். ஸோ ஃபுல்லாகவே அகாடமிக்கலாகவே அவங்கள வந்து ஃபுல்லாக ப்ரெஷர்ஸில் போயிட்டுருக்காங்க. இதுக்கு நடுவில் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, கல்ச்சுரல்ஸில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போது முன்னாடி இருந்த காலத்திலலாம் வந்து எப்படின்னா வந்து அவங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி வந்து வருதோ வரலையோ நம்ம ஏதாவது பண்ணியாகணும்
1: பண்ணுவோம்
0: அப்படிங்கிற ஒரு போராட்டம் வந்து ஊக்குவோம் வாழ்க்கைக்கு. ஆனால் வந்து நம்ம கம்பாரிசன்லேயே நம்ம போயிட்டு இருக்கோம் வாழ்க்கையில். அப்போ எல்லாருமே கம்பாரிசனில் போகும்போது என்ன வந்து ஒரு மன அழுத்தம் தான் கொடுக்குது.
1: பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை பற்றியே திங்க் பண்ணி ஓடிட்டுருக்காங்க,
0: மறந்துடுறாங்க. எல்லாரையும் மறந்துடுறாங்க. ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ணலாம், அதில் என்ன பணம் சம்பாதிக்கலாம், எல்லாமே மணி ஓரியன்டாகவும் ஃபியூச்சர் அவங்க போயிட்டுருக்கே தவிர அங்கே நிகழ்வான நாட்களில் என்ன பண்ண முடியும், ப்ரெசன்ட் லைஃப்பில் என்னென்ன பண்ண முடியுங்கிறத பற்றி மறக்கக்கூடிய நாட்களாக தான் போயிட்டு
1: இருக்கு. ஓகே ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள் சார். இப்போ வந்து இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால மன அழுத்தம் வரும், பதட்டம் வரும், இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் இதுகளுக்கு?
0: இப்போது மனப்பதட்டமுக்கும் மன அழுத்தமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது ஆன்சைட்டி அப்படின்னா வந்து மனப்பதட்டம். இப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது வந்து பயம் இருக்கும். ஸோ அந்த பயம் எப்படி இருக்குன்னா அது வந்து யூ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அது

0: யூஸ்ட்ரெஸ். அந்த யூஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவை. அப்போ தான் நம்ம ஒரு விஷயம் புதுசாக பண்ணுவோம். இப்போ இது நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரென்த், நம்மளுக்கு இந்த விஷயம் வரும் அப்படின்னா அந்த யூஸ்ட்ரெஸ் தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணுது, நம்மளை வந்து உந்துகோல சக்தியாக இது பண்ணுது. ஆனால் அதுவே வந்து ரொம்ப பதட்டமாகவும் பயமாயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் அதை எதுவுமே செய்ய முடியாமல் நம்ம அங்கேயே தேங்கி போயிடுவோம். அந்த போராட்ட குணம்ங்கிறது நம்மளுக்கு வராமலே போயிடும். அதுதான்
1: நேர்களே, உங்களுக்கும் ஆலோசனைகள் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் அழைக்கலாம். 0462256132 மற்றும் 0462256133 என்ற எண்களுக்கு சார் நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் சார். நேர்களே, இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பட்டாளம் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே கேட்டுட்ருக்கீங்க ஆலோசனை நேரம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வளர் இளம் பருவத்தினர் எதிர்கொள்ளக்கூடிய மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க கோபிநாதன் சார் அவர்கள். சார், அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மனநல பிரச்சனைகள் வருமா, இல்லை சிலருக்கு தான் அப்படி இருக்குமா?
1: இல்லை மேம், எல்லாருக்குமே இந்த மாதிரி மனநிலை பிரச்சனைகள் இருக்கும். ஸோ எல்லாருமே இருக்கும்போது வந்து எல்லாருமே வந்து ஒரு மென்டலி இல்லாவோ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு மென்டல் ஹெல்த் டிசார்டருக்கு போக மாட்டாங்க. ஸோ ஒரு சிலர் தான் வந்து அதில் வந்து ஒரு ட்ராப் மாதிரி மாட்டிக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் வந்து அதை வந்து கோப்ப பண்ணி லைஃப்பில் வந்து எப்படி வந்து இது பண்ணிக்கலாம், அதை தாண்டி சவால்களை தாண்டி போகலாம் அப்படிங்கிற போது தான் இருக்குது. ஸோ ஆனால் வந்து மென்டலி இல்லா ஆகிறவங்களுடைய சதவீதமும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே மனநலம் சார்ந்து பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எஜுகேட் பண்ண வேண்டியதா இருக்கு, அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியதா
0: இருக்கு. ஓகே ஓகே, நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம். ஓகே சார், அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வளரணும் பருவத்தில் ஏற்படக்கூடிய இயல்பான மனநிலை மாற்றங்கள்னு எது இருக்கும்ல, அது என்னெல்லாம்?
1: இந்த ஒரு இப்போ இருக்கிற சூழல், இப்போ இந்த 2020-26 இந்த சூழலில் நம்ம எப்படி பார்க்குறோம்னா, மனநல சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பார்க்குறது எப்படின்னா பியர் ப்ரெஷர்ஸ், அகாடமிக் ப்ரெஷர்ஸ். ஸோ நம்ம ஸ்கூலில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். காலையில் ஆரம்பித்து 10 மணிக்கு ஆரம்பிக்கிறோம்னாலும் 9 மணிக்கு ஆரம்பிக்கணும், 6 மணி வரையும் ஸ்கூலில் தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்தும் நம்ம வந்து டியூஷன்ஸு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால
0: இப்போ இருக்கிற இதில் வந்து நம்ம போனாதானே நம்ம அப்டேட்டாக இருந்தால் தானே அந்த இடத்துல நம்மளை தக்க வச்சுக்க முடியும்.
1: அப்டேட்டாக இருக்கணும். அந்த சேம் டைம் என்னென்னா நமக்கு அந்த விஷயம் வருமாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு என்ன வராதுன்னு இருக்குது. ஆனால் வந்து இப்போ என்னென்னா காம்படிட்டிவ் வேர்ல்டுங்கிறதுனால எல்லாருமே வந்து ஒரு நீட் கோச்சிங் போய் ஆகணும், ஜேஇ போய் ஆகணும், ஒரு சிஏட் கோச்சிங் போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோச்சிங்கில் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் என்னென்னா 10th ஸ்கோர் வாங்கணும், எல்லாமே 10th ஸ்கூல் ஸ்கோர் வாங்கணும், 11th ஸ்கோர் வாங்கணும், 12th வாங்கணும் அப்படிங்கும்போது ஃபுல்லாகவே நம்ம எப்படின்னா அகாடமிக்காகவே போயிட்டுருக்கு. அந்த அகாடமிக்கு தாண்டியும் ஒரு லைஃப் இருக்குது, ஒரு வாழ்வியல் இருக்குங்கிறத எல்லாருமே தெரியும்.
0: அவங்களுக்கு என்ன வரும்னு அதை யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம்
1: இல்லை அப்படிங்கிறத
0: தான் டவுட்டு தானே,
1: டவுட்டு தான். அதுக்கான டைம் இல்லை, அவங்க உட்காந்து யோசிக்கிற அளவுக்கு நேரமும் இல்லை.
0: அவங்க பண்றாங்க, இவங்க பண்றாங்க, நம்மளும்
1: பண்றோம் அப்படின்னு. ஸோ அவங்களும் குழந்தைகளையோ வளரணும் பருவத்தினையும் கூட சொல்ல முடியாது. அவங்களோட பெற்றோர்கள் தான் வந்து அதுக்கு தள்ளுறாங்க, அதில் தள்ளி இதுதான் பண்ணி ஆகணும், எல்லாரும் பண்றாங்க நீயும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு.
0: நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம்மா, ஆழ்வார் குறிச்சி பரமசிவன்.
0: கேளுங்க சார். சார் கிட்ட
2: மாலை வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: அதாவது அப்போ பெற்றோர்களும் சில விஷயங்களை சந்திக்காங்க, இந்த வளர்ச்சி மாற்றம் அந்த பருவங்கள் வரும்போது இந்த ஸ்கூல் படிக்க நினை இந்த பையங்க வந்து எல்லாமே வீட்டில் வந்து பகிர்ந்துக்கிடுவாங்க, ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த காலேஜ் போன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு பெற்றோர்கள்ட்ட பகிர்ந்துக்கிட மாட்டாங்க.
1: ஆமாம் சார், ஆமாம் சார்.
2: மாற்றம் என்ன, இதை பெற்றோர்கள் வந்து அவங்கள எப்படி அணுகணும்?
1: சார், நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. இப்போ ஸ்கூல் படிக்கும்போது வந்து உங்ககிட்ட வந்து வீட்டு ஸ்கூலில் என்ன நடக்குது அதை பற்றிலாம் சொல்கிறாங்க, காலேஜ் போனோடனே சொல்ல மாட்டேறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க, அதானே சார்? ஸ்கூல் படிக்கும்போது எப்படின்னா வந்து உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கீங்க சார். இப்போ வந்து எல்லாரோட எல்லா பெற்றோரும் எப்படி இருப்பாங்கன்னா
2: படிக்கும்போது அந்த கட்டுப்பாட்டோட தான் இருக்குது, 11-12 வர இருக்காங்க. கல்லூரின்னு போன
1: ஸ்கூல் காலேஜ்னு வந்தோடனே எல்லாத்தையும் தாண்டிடுவாங்க. ஸோ அதுதான் சார், அது ஒரு
2: காரணம் என்னன்னு
1: கேட்க. அதுதான் சார், இப்போது காமெடியாக சொல்லணும்னா விடுதலை பருவம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் வந்து சொல்லுங்க சார்,
2: பெற்றோர்கள் அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு ஒரு ஐடியா
1: சொல்லுங்க சார். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது வந்து நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க, காலேஜ் வந்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ ஓகே நம்ம காலேஜ் வந்துட்டோம், இனிமேல் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, போர்டு எக்ஸாம் கிடையாது, நம்ம பொது தேர்வு கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு அவங்க ஃப்ரீயாக ஆகிட்டு எதை பற்றியுமே சொல்லாமல் இருக்காங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கொஞ்சம் நம்ம லிபரலாக இருந்தோம்னா, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ரொம்ப கட்டுப்படுத்தாமல் இருந்தோம்னா காலேஜ் போயும் அவங்க அந்த ஃப்ரீயாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது அதை கொஞ்சம் அவங்க உங்ககிட்ட வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போதோ உங்ககிட்ட கேட்கும் போதோ நீங்கள் வந்து உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சசிபிளாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு போனால் நம்ம வந்து இருப்பாங்க, நம்ம அவங்கள்ட்ட சொல்லலாம் இப்படி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லலான்னு இருக்கணும். நம்ம வந்து நம்மளே ரொம்ப வந்து பிஸியாக இருக்கிறோம், வீட்டில் வந்து அவங்க நம்ம இல்லாமல் இருக்கிறோம். இப்போ இங்கே எல்லாருமே இப்போ வந்து ஒர்க்கிங் பேரண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கோம், அப்போது அதுக்கான டைம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கான ஒரு இடமும் இல்லாமல் போகுது. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக மாறணும்.
2: ஃப்ரெண்ட்லியாக நடந்தால் இதுக்கு ஒரு தீர்வு இருக்கும்.
1: ஆ, கண்டிப்பாக சார், ஃப்ரெண்ட்லியாக மாறினா தான் இதுக்கு ஒரு தீர்வே இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் காலத்தில் வந்து உங்கள் அப்பா அடித்து போராட்டியிருப்பாங்க.
2: பெற்றோர்கள் எதிர்கொள்ளக்கூடிய இதுதான்.
1: ஆமாம் சார்.
2: கொஞ்சம் போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு ஹீரோ மாதிரி ஆயிடுறான்.
1: ஆமாம் சார், ஆமாம் சார். சார், இது வந்து இந்த ஹீரோ
0: இதெல்லாம் சினிமாவும் பார்க்குறதுனால அப்படி தான் இருப்பாங்க, இதாக இருக்காங்க.
1: நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அட் த சேம் டைம் நீங்கள் ரொம்ப ஃப்ரீ

0: ஃப்ரெண்ட்லியாக இருந்துடும் அப்படின்னு சொல்ல வரல நான். நீங்கள் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தால் தான் நீங்கள்
1: கொண்டு போக முடியும்,
0: கொண்டு போக முடியுங்கிறது தான் உண்மை.
2: சரியா, உண்மையிலே அவங்க வந்து நம்மளை கண்டு பயப்படாம பகிர்ந்து கிடக்கூடிய அளவுக்கு நம்ம
0: நடந்துக்கணும் அப்போதான் சார். அதே தான் சார்.
2: சரியா, மிக்க நன்றி.
0: நன்றி சார்.
1: நன்றி நன்றி. ஆ நன்றி சார். ஆக்சுவலி இந்த சினிமாலாம் இப்போ பார்க்குறனால பசங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ண தானே செய்வாங்க.
0: ஏன் கண்டிப்பாக மேம், இன்றைக்கி மீடியா வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாரோட. அந்த சேஞ்சில் இருக்கவங்களும் எல்லாருமே இப்போ வந்து ஃபோன் வச்சுருக்காங்க. இப்போ உங்கள் ஸ்டே உங்கள் காலத்தில் நீங்கள் அந்த டைமில் ஃபோன் வச்சுருந்தீங்களா?
1: கிடையாது.
0: இப்போ எல்லாருமே ஃபோன் வச்சுருக்காங்க, அவங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க. கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து 30 செகண்ட் ரீல் தான் வந்து அவங்களோட லைஃபாகவே அவங்க பார்க்குறாங்க. என்ன நம்ம 30 செகண்டில் பார்க்குறோமோ அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன இருக்குதோ அப்படின்னு எல்லாமே இருக்குது, ஃபீட் பண்ணியிருக்குது. ஸோ அப்போ வந்து அதில் தான் அவங்க டியூன் ஆகிருக்காங்க, லைஃபே அதில் தான் டியூன் ஆகிருக்கு.
1: அதாவது இப்போ அங்கே சினிமாவில் காட்டுறதுமே அந்த மாதிரி தானே இருக்கும், நம்ம காலேஜ் போனோடனே ஃப்ரீயாக
0: இருக்கலாம் அந்த
1: மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க.
0: வந்துடுறாங்க
1: தானே. சரி. குடும்ப சூழல் அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு மனநலத்தில் வந்து எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துது சார்?
0: ஸோ குடும்ப சூழல் ப்ளஸ் நம்ம வந்து பெண் குழந்தைகள் மோஸ்ட்லி வந்து எப்படின்னா அப்பா கூட ரொம்ப அட்டாச் ஆகியிருப்பாங்க, அம்மா கிட்டேருந்து தள்ளி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்க ஒரு நெக்ஸ்ட் லைஃப் போகும்போது, அவங்க ஒரு மதர் ஆகும்போதும் வந்து

0: வந்து பெண் குழந்தைகள் மோஸ்ட்லி வந்து எப்படின்னா அப்பா கூட ரொம்ப அட்டாச் ஆகியிருப்பாங்க, அம்மா கிட்டேருந்து தள்ளி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்க ஒரு நெக்ஸ்ட் லைஃப் போகும்போது, அவங்க ஒரு மதராக ஆகும்போதும் வந்து எப்படி ஆகுதுன்னா இது எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுது. அவங்க எப்படி வந்து நம்மளோட ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு இருக்குன்னா அவங்க எப்படி நம்ம வந்து அவங்கள அணுகணும், அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம இப்படி ஒரு பெண் குழந்தைகள் இருக்குன்னா நமக்கு இருக்குன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது நம்ம தான் நம்ம பண்ண மிஸ்டேக்லாம் மாற்ற வேண்டியது
1: தெரியாது,
0: அதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இது பண்ண முடியும். அப்போ தான் வந்து இன்னொரு லைஃப் அவங்க மாறும்போது, ஒரு 20 வயசை தாண்டி 25 வயசு வரும்போது ட்ரஸ்ட்டுனா என்னது, மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்னா என்னது அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பு ஆண் பெண்ணாக கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேரண்ட்ஸோட, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, இப்போ வந்து 10வது 12வது கிளாஸில் இருப்பாங்க, காலேஜ் போனேன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் மறந்துட்டு அப்படியே போயிடுறவங்களா இருக்காங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் நிறைய பேருக்கு இங்கே தெரியல. ஸோ அதனால
1: அதாவது இப்போ இருக்கும்போது என்ன சொல்றது, டிராவல் மாதிரி தான்,
0: டிராவல் மாதிரி தான் இருக்கு, அங்கங்கே போய் ட்ராப் பண்ணிட்டு அப்படி போகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படி ட்ராப் பண்ணிட்டு போகாமல் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ரிலேஷன்ஷிப், நம்ம என்ன மாதிரி நண்பர்களாக இருக்கிறோமோ, என்னவா ஒரு பேரண்ட்டோட இருக்கிறோமோ, அது எல்லாமே வாழ்க்கையோடு எடுத்துகிட்டு போகும்போது தான் நம்மளுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டும் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு
1: சொல்லி. அதாவது இப்போ பெற்றோர்களுக்குள்ள பிரச்சனை வர்றதும் அவங்கள பாதிக்கும்,
0: அவங்கள பாதிக்குதான் மேம். இப்போ வந்து வைலன்ஸுங்கிறது வந்து ரொம்ப, அது சினிமா மீடியா எல்லாமே இதாயிடுச்சு. இப்போ வீட்லேயே வந்து வைலன்ஸ் அப்படிங்கிறத வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. பெற்றோர்களே எப்படின்னா வந்து யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, வெளியெல்லாம் போய் சண்டை போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பெற்றோர்களே போட்டு அடி போட்டு புரட்டி எடுத்துருவாங்க. அவங்க பண்ணுறதே பெரிய வைலன்ஸ் அந்த பையனுக்கு. அவங்க 20 வயசு தாண்ட போகுதுன்னு சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அப்படி போட்டு நீ போட்டு அடிச்சிட்டாரு, எல்லாருக்கு முன்னாடி அடிச்சிட்டாங்க, ரொம்ப அசிங்கம் அடிச்சு அப்படிலாம் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இதில் என்ன ட்ராமா நம்மளுக்கு, நம்ம லைஃப் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, இது போட்டு இப்படி அடிச்சிட்டாங்க, அதனால் நம்மளும் இப்படி ஆகிட்டோம். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த வயசு வந்தோடனே அதே தான் அவங்க ரெப்ளிகேட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம அன்பு கொடுத்துருந்தோம்னா நம்ம அன்பு திருப்பி நம்மளுக்கு வரும். இங்கே அடி வாங்கினா அடி
1: வாங்கினா
0: அடிக்கணுங்கிறது. ஸோ நம்ம வைலன்ஸ் பண்ணது தான் வந்து கரெக்ட்னு சொல்லி நம்மளே நம்மளை டிசைட் பண்ணிடுறோம், வைலன்ஸ் தான் கரெக்ட் அப்படின்னு. அப்படி இல்லையே
1: மாறிட்டாங்க,
0: அவங்களும் திருப்பி அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க.
1: சார், அப்புறம் இந்த எக்ஸாம் ஃபியர், தேர்வு பயம், அப்புறம் படிப்புனால கல்வினால வரக்கூடிய அழுத்தம், அது வந்து மனநலத்தை எப்படி பாதிக்குது?
0: இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்.
1: அப்புறம் சொல்றீங்களா, நேர் வந்துட்டாங்க பேசிடுவோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: பேர் சொல்லுங்க சார்.
2: வணக்கம் சார்.
1: ஆ சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில இருந்து கேகே தாமஸ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கமா? நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் சார். சார் இருக்காங்க, பேசுங்க
2: சார். அதாவது இந்த 13 வயசு இருக்காங்கல்ல, வயசு ஆன உடனே அந்த பையங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்காங்க. என்ன சொன்னாலும் நம்ம சொல்றதெல்லாம் இவங்க சொல்றதே சரி கிடையாது, 13ல இருந்தே அப்படி சொல்றாங்க செய்யறாங்க பையங்க, ஒரு பையங்களோ பிள்ளைங்களோ. அதை எப்படி சார் அவங்கள சமாளிக்கலாம்?
0: புரியுது சார். சார், இப்போ 13 வயசுலேருந்து இருக்கிறவங்க வந்து உங்களோட பேச்சை கேட்காம அவங்க வந்து இண்டிவிஜுவலா டிசைட் பண்றாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? அவங்க எடுக்கிறது தான் முடிவு.
2: நம்ம சொன்னாலுமே ஒன்று செய்யாதுன்னு சொல்றோம்னு.
0: ஆமா சார்.
2: அதான் அது அது அதுக்கு முந்தி வரைக்கும் கொஞ்சம் அவங்க வித்தியாசமா இருக்காங்க.
0: ஆமா சார்.
2: 13, 14 அந்த டீன், அந்த டீனேஜ் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாவே நம்ம சொல்றத கேட்காம இவங்களா எது படி படிம்பாங்க அல்லது திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அவங்க மனநிலை இருக்காது. எப்படி சரி பண்ணலாம் சார்?
0: சார், இப்போ வந்து உங்கள் ஜென்ரேஷனில் வந்து நீங்கள் வந்து ஒரு 20 வயசு தாண்ட பிறகு தான் சரி நீங்களாக ஒரு முடிவு எடுத்து இது பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதுக்கு வரைக்கும் என்ன பண்ணியிருப்பீங்க, பெற்றோர் என்னென்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஜென்ரேஷன் மாறிடுச்சு. 13 வயசு 12 வயசுலே வந்து எனக்கான முடிவு எனக்கு எடுக்க தெரியும், அது தப்பானாலும் பரவாயில்ல, அதுலேருந்து நான் கற்றுக்குறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு இன்றைக்கி குழந்தைங்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. அதனால தான் இவங்களோட அறிவுரைகள் அது வந்து இந்த அவங்களோட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது எங்களோட ஜென்ரேஷன் எங்களோட வைபுக்கு இது வந்து செட் ஆகுமா அப்படின்னு பாக்குறாங்க.
1: இன்னொரு இதுவும் சொல்ல, உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும்,
0: உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு
2: உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது.
1: அதேதான், அதேதான்,
2: எதை எடுத்தாலுமே அதுதான். உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாதுமா, உங்களுக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிற.
0: ஸோ காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க இப்போ வந்து நீ இப்போ சொல்றீங்களே சார், இப்போ வந்து 13 வயசுல கேட்கவே மாட்டாங்களா, இதுவும் ஒரு காரணம் சார். இப்போ 13 வயசுல வந்து இப்போ முன்னாடி இருந்த கிரைம் ரேட்டு, அன்னைக்கு தப்பு செஞ்சவங்க வந்து 20-25 வயசுல இருக்காங்கன்னா இன்னைக்கு 13-14 வயசுல இருக்கவங்களே தப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும், வைலன்ஸாக இருக்கட்டும், வன்முறைகள் எல்லாமே வந்து 13-14 வயசுலேருந்து போதை பழக்கங்கள் எல்லாமே வந்து ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்னன்னா வந்து எனக்கான இது எனக்கு பண்ணிக்க தெரியும், நான் டிசைட் பண்ணிக்கிறேன், தப்பானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுனால அவங்க எல்லாமே வந்து ஃப்ரீ பேர்டாக மாறணுங்கன்னு நினைக்கிறாங்க சார்.
1: இப்போ என்ன செய்யலாம் அவங்கள? அப்படி ஃப்ரீ பேர்டாக விட முடியாது.
0: ஃப்ரீ பேர்டாக விடவும் முடியாது கண்டிப்பாக.
1: கூண்டுக்குள்ளே போட்டு அடைக்கவும் முடியாது சார், அதுவும் இருக்குது.

0: சொல்லுங்க.
1: இதுக்கு எப்படி நான் சொல்லலான்றீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கலாம், ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்க முடியாது. இல்லை நீங்கள் இறுக்கி பிடிச்சிங்கன்னா வந்து ரெண்டு
0: ஆமாம்,
1: கயிறை இறுக்கி பிடிச்சா அப்படின்னா அறுந்து போகிற மாதிரி தான் அந்த கான்செப்ட் தான். அதனால் வந்து நீங்கள் எங்கெங்கே வந்து உங்களை வந்து
0: வளைஞ்சு
1: நீங்கள்
0: கொடுக்கணுமா,
1: வளைஞ்சு
0: வளைஞ்சு
1: கொடுக்கணுமோ
0: கொடுக்கணும்.
1: கொடுக்கணும். எங்கே நீங்கள் நேராக நின்று பிடிக்க முடியுமோ அங்கே நீங்கள் நேராக பிடிச்சா தான் சார் உண்டு.
0: தாமஸா
2: மொத்தத்துல சார், நான் பார்த்த அளவுல
1: சொல்லுங்க சார்.
2: 12, அதாவது ஒரு பையன் 7வது படிக்கும் போது இருந்த மனநில, 8, 9, 10களில் வந்து இவங்க சொல்லி நம்ம கேட்கவா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல நிறைய பேர், அதிகமான பையங்களோ பிள்ளைங்களோ இருக்காங்க. அதுதான் என்ன பண்ணலாம்ங்கிறத பொதுவான கருத்தா என்ன செய்யலாம்னு கேட்டேன்.
1: இல்லை சார், பொதுவாக நீங்கள் சொல்கிறது தான் புரியுது. பட் ஆனால் வந்து அவங்க ஏன் அப்படி மாறுறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பெரிய இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்க சார். எங்கள் வீட்டில் வந்து நான் தான் இது பண்ணுறேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்டில் இப்படி தான் இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா வந்து ஃப்ரீயாக தானே விடுறாங்க, ஏன் அவங்க அப்பா அம்மா இன்னும் இப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மீடியா. அப்படி
0: சேர்றவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கும்,
1: கௌரவமாக இருக்கணும்.
2: ரொம்ப சந்தோஷம், நல்லா சொல்றீங்க சார். நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
0: வணக்கம் வணக்கம்.
3: அம்மா வணக்கம்மா.
0: வாங்க சார், பேர் சொல்லுங்க.
3: மண்ணை பொன்னாக்கூர்ல இருந்து காரூர்த்தி கிருஷ்ணன் பேசுறேன்.
0: ஓகே சார், இருக்காங்க கேளுங்க.
3: சார் வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: கேளுங்க சார்.
3: ஐயா
0: எப்படி இருக்கீங்க கேட்டாங்க சார்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்க?
3: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் ஐயா.
1: சொல்லுங்க சார்.
3: என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாமே இந்த 13 வயசுலயே ஐயா கேட்ட மாதிரி மாறிடுறாங்க. இதுக்கு வந்து உணவு முறையும் ஒரு காரணமா சார்?
1: ஆமாம் சார், இப்போ பெண் குழந்தைகளோட மனநிலையும் ஆண் குழந்தைகள் எல்லாம் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஜங்க் ஃபுட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு இதாகிடுச்சு. பாக்கெட் ஃபுட்டு அப்படிங்கிறது வந்து இது வந்து கண்டிப்பாக மனநிலையை வந்து நம்மளோட மனநலம் வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது, பாதிக்குது, தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது உண்மை தான் சார்.
3: அதே மாதிரி என்னென்னா, ஒன்றே ஒன்று சொன்னீங்க, எனக்கு வந்து 2 பையங்க ஒரு பொண்ணு இருக்குது.
1: சொல்லுங்கள் சார்.
3: பக்கத்து வீட்டில் சைக்கிள் வேணா நம்ம எங்கள் ஃப்ரெண்டு வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பான்.
1: ஆமாம் சார்.
3: ஆனா நான் உடனே வாங்கி கொடுக்க மாட்டேன், உட்காந்து நம்ம அப்பாவுடைய சூழல் அப்படின்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டாங்க.
1: ஓகே சார்.
3: ஆனா நீங்க சொல்ற மாதிரி என்னன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் கூட நான் போறேன்னு நீங்க ஓட மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லலாம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி வடிவேல் சொன்ன மாதிரியும் சொல்ல வேண்டியிருக்கு, வரும் ஆனா வராதுன்னு சொன்ன மாதிரி பிள்ளைகிட்ட போகப்படவும் முடியல, படாமலும் இருக்க முடியல.
1: கண்டிப்பா சார்.
3: அதனால வந்து இப்ப என்னன்னா, என்னுடைய பையனை இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது எதுக்கு சொன்னாங்க அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க, அவங்க கேட்டுக்கிட்டு
0: இருக்கணும். அதனால கேக்குறாங்க சார். அப்படித்தானே?
3: என்னமா
0: உங்க பையன் கேட்டுட்டு இருக்கா, அதனால நீங்க சொல்லுங்க அப்படிங்கறதுக்காக சொல்றீங்க அப்படிதானே?
3: இப்போது
1: ஃப்ரெண்ட்ஸு கூட சேரும்போது தான் இந்த முடி வெட்டுறது, ஹேர் கட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இதில் சினிமா இருக்குது, அவங்க மீடியா பார்க்குறது இருக்குது, எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிறது தான் சார் கரெக்டு. நான் உங்களை வந்து ஒரு விஷயத்தில் பாராட்டணும். பக்கத்து வீட்டில் சைக்கிள் கேட்டாங்க, நான் உடனே வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து இன்றைக்கி இருக்கிற எல்லா பேரண்ட்டுமே வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். பத்தவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் உடனே பண்ணக்கூடாது. நம்மளால் என்ன முடியும், அவங்களுக்கு கஷ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கும் தெரியணும். இப்போ உடனே வந்து ஒரு விஷயத்தை வாங்கி கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம எதுனாலும் வாங்கி கொடுத்துக்கலாம், நம்ம வந்து என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு தான் வராங்களே தவிர, அவங்க உண்மையாக உணர்ந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் போது அதில் இருக்கிற சந்தோஷம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். அதனால் நீங்கள் வந்து அந்த நீங்கள் அந்த சொன்ன ஒரு மேட்ரு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து அதுக்காக உடனே செய்யாமல் கொஞ்சம் அவங்களுக்கு என்ன கஷ்டம்னா புரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு. இது கேட்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைகளை வச்சுருக்கவங்க.
3: ஆமா, இவங்க என்ன செய்யறாங்கன்னு நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா, அப்பா பூரா பெண் குழந்தைகளுக்கு, ஆண்கள் பூரா அம்மா அம்மா போயிடுறாங்க. திடீர்னு என்ன செய்யறது, ஒரு மனு எழுதி என் வீட்டுக்காரத்தே கொண்டு கொடுத்துருவா, அப்பா சைக்கிள் வாங்கி தர மாட்டேக்காரு
0: பெரிய மேல எடுத்து போயிட்டு மனு
3: பொறுமையா இருந்து இன்னைக்கு புரியுது. நம்ம அப்பா வந்து சொன்னாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு 25 வயசு 26 வயசு வரும்போது எதுக்கு சொன்னாங்கிறது புரிஞ்சுக்கிடுவியா?
1: ஆமா சார், ஆமா சார்.
3: அதான் மூத்தவங்க முதல்ல சொல்லும் போது கசக்கதான் செய்யும், போக போக இனிக்கிற மாதிரியா?
1: அப்படிதான், அப்படிதான், அப்படிதான்.
0: நன்றி சார், நன்றி
1: நன்றி சார்,
0: நன்றி நன்றி. வணக்கம்
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
4: கோயம்புத்தூர் மாரிசெல்வி பேசுறேங்க.
0: மாரிசெல்வியா?
4: மாரிசெல்வி, மாரிசுவரி.
0: மாரிசுவரி,
1: மாரிசுவரி.
0: ஓகே, ரேடியோ ரேடியோ சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
4: நன்றி சார்.
0: ஓகே, கேளுங்க சார் கிட்ட, கேளுங்க உங்க சந்தேகத்தை.
4: சார் கேளுங்க சார், அது வந்து இப்ப 7 வயசு ஆகுது, 3வது வகுப்பு படிக்கிறான்.
1: ஓகே.
4: ஆனா சார், வந்து வந்து ஒரு பொருள் கேட்டானா சரி, உடனே அவன் வாங்கி கொடுக்குறான். ஆனா ரெண்டு நேரம் அந்த பொருளை தொடச்சிட்டு வந்து உடச்சிட்டு வந்துடுறான்.
0: அம்மா.

0: ரேடியோ விட்டு தள்ளி வந்துருங்கம்மா,
1: தள்ளி வந்து சார்,
0: தள்ளி வந்துருங்க, இல்ல ஆஃப் பண்ணிருங்க.
1: அதே மாதிரி சார், நான் வந்து ஒரு வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட் பேசும்போது முதல்ல இருக்குது சார், அது கூட நல்ல கரெக்டா பேசிடுவான். அதான் எதுவும் சார்,
0: முத வார்த்தை பேசும்போது திக்குறாங்களாம், அதுக்கப்புறம் நல்லா பேசிடுறாங்களாம்,
2: அதுக்கப்புறம் வந்து திக்கிறதுலாம் கொஞ்சம் நார்மல் தானே மேம். இதுல வந்து அவங்க
0: ஏழு
2: வயசு பையன் தானே, அவங்க திக்கிறதுலாம் நார்மல் தானே.
1: ஆமா சார், இருந்தாலும் எங்களுக்கு பயமா இருக்கு சார். ஏங்க தம்பி மகள்லாம் வந்து 6 வயசு ஆகுது, நல்லா பேசுறாங்க சார், ஆனா இவன் மட்டும் இப்படி பேசுறானே கஷ்டமா இருக்கு.
2: திக்குறது வந்து சில பேருக்கு சின்ன வயசுலேருந்து நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க, சில பேர் ஒரு சில வயசு ஆன பிறகு பேசுவாங்க. ஸோ அதை விட்டுருங்க. ஆனால் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அடுத்த நாள் தொலைச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. உங்கள் பேரன் தானே வந்து பையன் உடைச்சிட்டு வந்துடுறான். அப்போ என்னன்னா, அவருக்கு அந்த பொருளோட முக்கியத்துவம் வந்து நீங்கள் சொல்லி தரணும். இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்கல்ல ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னன்னா வந்து நீங்கள் உடனே அதை வந்து வாங்கி கொடுக்காம கொஞ்சம் அதுக்கான டைம் கொடுங்க, கொஞ்சம் நேரம் கொடுங்க. உடனே வாங்கி கொடுத்தீங்கன்னா அதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியாமல் போயிடும். என்ன கேட்டாலும் வாங்கி தந்துடுவாங்க, நம்ம தூக்கி போட்டு போயிடலாம் அப்படிங்கிறது வந்துடும். இது வந்து அலட்சியமான தன்மையை வந்து நம்ம 20 வயசு வரும்போதெல்லாம் கொண்டு வந்துடும். அதனால கொஞ்சம்
1: அதே மாதிரி இந்த ஸ்கூலுக்கு போகும்போது சார், அந்த மிஸ்ஸை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க சார், உள்ளே போகவே மாட்டேங்க, அழுகுறான், அவங்கள பார்த்து பயப்படுவான்.
0: அது எல்லாருக்கும் உள்ளதானம்மா,
2: எல்லாருக்கும் உள்ளது தான். ஆனால் ஸ்கூலுக்கே போகாமல் ரொம்ப பயமாக இருக்காங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் போய் தான் கேட்கணும், ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்கன்னு.
0: முதல்ல போகும்போது டீச்சரை பார்த்து பயந்து உள்ள போயிருப்பான் தம்பி, உள்ள போனோடனே
2: சகஜமா இருப்பாங்க.
0: அதேதான்
2: அப்பவும் அவங்க கூட நீங்களும் ஆயிடுங்க, என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிடலாம்.
0: எத்தனை வயசு சொன்னீங்க தம்பிக்கு?
1: 7
0: வயசா? சரி சரிம்மா, நன்றிம்மா,
2: நன்றி
0: நன்றி.
1: சரியாயிடுமா
2: சார்? சரியாயிடும்மா, சரியாயிடும்.
1: நன்றி
2: நன்றி
1: நன்றி.
0: ஓகே சார், ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
2: ஓகே.
0: நேர்லேயே இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கோ திரைப்படத்துல இருந்து

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: நேரலை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 மற்றும் பண்பலை 102.6 ஆலோசனை நேரம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வளர் இளம் பருவத்தினர் எதிர்கொள்ளக்கூடிய மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். நேர் வந்துட்டாங்க சார், பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க, பேர் சொல்லுங்க. ராசாத்தி, எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஒரு செல்ல குடுத்து கையில வச்சு உட்கார வச்சிருக்கீங்க. அந்த தாத்தா பாட்டி தான் பிள்ளைகள் விளையாடுச்சு விளையாடி அந்த பிள்ளைகளுக்கு மன அழுத்தமே இருக்காது.
3: ஆமா சார்.
2: அது போக ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது தாத்தா ஆச்சி வாங்கி கொடுக்கும், தாத்தா வாங்கி கொடுக்கும். இப்படி சொன்னாங்கன்னா இப்பவுமே என் பிள்ளை கேட்டுதான் இப்பவுமே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அந்த பிள்ளை அப்படித்தான்
1: இருக்கும். சரி,
2: அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளுக்கு கேட்கறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு செல்லமா தான் வளர்க்கணும், நல்லா தான் அதுக்கு வேணும் போய் வாங்கி கொடுக்கணும்.
1: வீட்டுல வந்த

0: தாத்தா பாட்டி கிட்ட உடனே சொல்ல வராங்க ஃபோன் அப்படி.
1: இந்த வேற விட்டாலே அந்த பிள்ளைக்கு மன அழுத்தமே இருக்காது. தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, கேட்பாங்க பிள்ளைக்காடி.
2: பெற்றோர் வந்து ஃபோன் கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்களா?
0: ம், அம்மா
2: அம்மா அம்மா வந்து பையன்கிட்ட வந்து ஃபோன் கொடுத்துட்றாங்க, தாத்தா பாட்டிக்கெலாம் விளையாட விட மாட்டுறாங்க. நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க, அவங்ககிட்ட சொல்லி புரிய வைங்க.
1: செல்லு வேணும் அதுக்கு.
2: ஆமாம் கண்டிப்பாக.
1: செல்லை பார்த்தோன்னே அந்த பிள்ளை எல்லாம் எல்லாமே படிச்சு கொடுக்குல.
2: ஆமாம் ஆமாம்.
1: அதுக்கு காரணம் யாரு? தாய் தான்.
2: நீங்களே நல்லா தான் சொல்றீங்க.
0: இது நீங்க அந்த அந்த பையனோட அம்மா கிட்ட நீங்களே சொல்லிடுங்க.
2: நீங்களே சொல்லிரலாமே.
0: சரியா? இல்லம்மா, நீங்க கேள்வியும் கேட்டு அதுக்கு பதிலே அழகாவே நீங்களே சொல்லி
2: நீங்களே சொல்லிட்டீங்களே.
0: சரியா? தேர்வு பயம் அப்புறம் கல்வினால வரக்கூடிய அழுத்தம் மனநிலையை எப்படி பாதிக்குது அப்படிங்கறத கேட்டிருந்தேன். சொல்லுங்க.
2: நம்ம 10லேருந்து 19 வயசுக்குள்ளே இருக்கிற வளங்கள் தான் வளர் இளம் பருவம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு நடுவில் தான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா 10th எக்ஸாம் எழுதுகிறாங்க, 11th 12th இந்த பொதுத் தேர்வுகள்னு சொல்கிற எல்லா எக்ஸாமும் எழுதுகிறாங்க. அதுக்கப்புறமும் இந்த தேர்வுகள் எழுதியும் அவங்க வந்து ஒரு இன்னொரு எக்ஸாம் அவங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்கிற சிஏ எக்ஸாமாக இருக்கட்டும், என்னென்ன இப்போ காமர்ஸ்னால் ஒரு அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க, பயாலஜி எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஸோ அட் அ டைம் வந்து ரெண்டுக்குமே ஸ்கூலில் இப்போ கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் பண்ணுறாங்க அதுவும் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன தான் வந்து வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் க்ரோத்து அது எல்லாமே சொன்னாலும் இது வந்து ஒரு மன அழுத்தம் தான். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களும் என்னோடய நண்பர்கள் இதிலேயே வந்து அவங்களுக்கு அவங்களோட நண்பர் சர்க்கிள்லேயே வந்து நிறைய பேர் நீட்டு படித்தவங்களாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் படிக்கிறவங்க, ஜேஇ படிக்கிறவங்க, நிறைய எக்ஸாம் இந்த மாதிரி படிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. இது எல்லாமே எப்படின்னா இருக்குன்னா ஒரு மன அழுத்தத்தை தான் அவங்களுக்கு கொடுக்குது. நம்ம வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பெற்றோர்கள் கொடுத்துட்றாங்க. பெற்றோர்கள் அவரோட சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போட்டுறாங்க. இவங்க வந்து இது பண்ண மற்ற குழந்தைங்க எல்லாரும் நீட்டு படிக்கிறாங்க, நம்ம வந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே மன அழுத்தத்தை தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது தான் உண்மை.
0: மன அழுத்தம் வரும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க?
2: எப்படி ரியாக்ட் பண்ணணும்னா நம்ம இப்போ இப்போ சொன்ன மாதிரி தான், சில பேர் வந்து அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, சில பேர் அவங்களே அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிறாங்க, இது மாதிரிலாம் ஹர்ட் பண்ணிக்கிறாங்க, பிளேட் எடுத்து கட் பண்ணுறாங்க, நிறைய தற்கொலை எண்ணங்கள் அதனால தான் வருது அவங்களுக்கு. சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தற்கொலை எண்ணங்கள் வருது. இந்த மாதிரி நிறைய இப்போ ஆகிட்டே இருக்குது. இப்போது நம்ம இந்தியா லெவல்லையோ தமிழ்நாடு லெவல்லையோ பார்த்தோம்னா இப்போ 2020 அந்த டைமுக்குள்ள அப்புறம்லாம் வந்து இந்த எக்ஸாம்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் நிறைய கொடுக்க ஆரம்பித்த பிறகு இந்த தற்கொலை ரேட்டும் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. பர்சன்டேஜ் ரேட் என்ன இருக்குன்னா அதிகமாகிட்டு தான் இருக்கு.
0: ஓகே. சோஷியல் மீடியாஸ், டிஜிட்டல் உலகம், அது வந்து எப்படி அவங்கள பாதிப்புக்குள்ள ஆக்குது மனநலத்தை?
2: டிஜிட்டல் உலகம்னு சொல்லும்போது வந்து சோஷியல் மீடியா மட்டுமே இருக்க முடியாது, அதர் மீடியாஸும் இருக்குது. என்னென்ன மாதிரியான மீடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ மீடியா லெவலில் வந்து நிறைய கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டும் நிறையா இருக்குது. ஸோ இந்த மீடியாவில் வந்து கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கம்மியாகிட்டு இருக்குது, ஆனால் நெகட்டிவாக இருக்கிற விஷயங்கள் அதிகமாகிட்டு இருக்குங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற டுடேஸ் கான்டெக்ஸ்ட்டில் இருக்கிற பெரிய ப்ராப்ளம். அவங்க கற்றுக்கூடிய விஷயங்கள் கம்மியாகிட்டு இருக்குது, அவங்க தெரியாத தேவையில்லாத விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ ஒரு 13 வயசு பையன் 12 வயசு பையன் வந்து ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த இன்ஸ்டாகிராமுக்கும் மற்ற மீடியாவுக்கும் தெரிய மாட்டேது. அது 12 வயசு பையனும் 13 வயசு பையனும் அது வந்து யார் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கான கான்டென்ட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா வந்து ஏசின்னு சொல்லுவாங்க, என்னென்னா அட்வர்ஸ் சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஒரு வயசில் கற்றுக்க வேண்டிய விஷயங்களை முன்னாடியே கற்றுக்கிட்டோம்னா அது என்னென்னா வந்து அதெல்லாம் வந்து மனநிலையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான். சின்ன வயசில் நம்ம வந்து விளையாடுறோம், என்ஜாய் பண்ணுறோம், நமக்கு தேவையான கல்வியை கற்றுக்குறோங்கிறத மட்டும் இல்லாமல் 18 வயசு தாண்டி கற்றுக்கூடிய விஷயங்கள் அது வேறு விஷயங்கள். அந்த விஷயங்கள் நம்ம இப்போயே கற்றுக்கிட்டோம்னா இது எல்லாமே வந்து ஒரு ட்ராமா தான், நம்மளுக்கு மனநிலை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதை பற்றி என்னன்னே தெரியாமல் நம்ம சில விஷயங்கள் கற்றுக்கூடிய போது
0: நேர் வந்துட்டாங்க. பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
0: யார் பேசுகிறீங்க?
3: வணக்கம். திருநெல்வேலி டவுன் கல்யாணராஜன் அவர்களுக்கு வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
3: அதாவது இந்த செல்லில கேம் வந்து சின்ன பசங்க தான் விளையாடுறாங்க, இல்ல பெரிய பசங்களே வரிசையா உட்காந்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இவன் அடி அவன் அடின்னு சொல்லி அந்த அந்த விளையாட்டுலயே 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து இருக்கிறாங்க. அதை வந்து அவங்கள மாத்துறதுன்னா எப்படி மாத்தலாம் சார்?

0: ஒரே நாளெலாம் மாற்ற முடியாது. சரியாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற கேம் என்ன கேம்னு எனக்கு தெரியுது. ஸோ அவங்க வந்து ஒரு கேங்காக சேர்ந்துக்கிட்டு அதில் விளாட்றாங்க.
1: நான் சொல்லலை.
0: ஆமாம் சார்.
1: ஆமா, அது வந்து அதுலயே தான் அடிக்ட் ஆயிடுறாங்க.
0: அதுலயே அடிக்ட் ஆயிட்டாங்க.
1: ஆமா, அந்த விளையாட்டு இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பாடு கூட வேண்டாம் போல இருக்கு.
0: ஆமா சார்.
1: வீட்டுல உள்ளவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பெரியவங்க சொன்னா யார் சொன்னாலும் கேக்குறது கிடையாது.
0: கண்டிப்பா சார். வேற வழியே கிடையாது சார்.
1: வேற எதுவும் வேலை சொன்னாங்கன்னா உடனே டென்ஷன் ஆயிருது அவங்களுக்கு.
0: கண்டிப்பா சார்.
1: மதியம் ஆயிருது.
0: அவங்க வந்து இந்த நீங்க சொல்ற கேம்ல வந்து ஃபுல்லா மூழ்கி போனதுனால நீங்க எது சொன்னாலும் வந்து கோவம் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேம் தான் இம்பார்ட்டண்டா இருக்குது. நீங்க தடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் தடுக்கலாம். ஆனா அது வந்து போனை நீங்க அவங்க கிட்ட இருந்து தூரம் கொண்டு போகணும். அவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கினா மட்டும்தான் நீங்க அந்த கேம் விளையாடுறத தடுக்க முடியும். நீங்க கேம் விளையாடுற நேரத்துல வந்து அவங்க போனை வாங்கிட்டு நீங்க அவங்க கிரவுண்டுக்கு எதை அனுப்பணும்.
1: எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய பசங்க அப்படிதான். எங்க வீட்டுல கூட பையன் ஓரளவுக்கு சொன்னா கேட்டுக்கிட்டுதான்.
0: ஓகே சார்.
1: சில வீடுகள்ல வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க.
0: கண்டிப்பா சார்.
1: வந்து உட்கார்ந்துகிட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல உள்ளவங்களும் சொன்னாலும் அந்த பெரியவங்க சொன்னாலும்
2: பேரண்ட்ஸும் கொஞ்சம் இன்வால்வ்
0: ஆகணும் சார். நீங்க போன வாங்கினாங்கதான் தடுக்க முடியுமே தவிர மத்தபடி இல்லைன்னா வந்து அவங்களை நீங்க விளையாடதேன்னு சொன்னா விளையாடிட்டேதான்
1: இருப்பாங்க. இல்ல அவங்களா பாத்து திருந்தனாதான் உண்டு.
0: இல்ல ஆமா சார், ஒன்று நீங்கள் ஃபோனை வாங்கணும், இல்லை அவங்களா படுத்துன்னு விட்டுருணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான்
2: போகணும். இப்போ பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த டைமில் விளையாடுற நேரத்தில் கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போகலாம்.
0: வெளியே கூட்டிகிட்டு போகலாம்,
2: டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை அவங்க கூட வேறு ஏதாவது விளையாடலாம்.
0: வேறு ஏதாவது விளையாடலாம். பட் ஆனால் எல்லாராலையும் அது முடியுமான்னு தெரியாது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் இருப்பாங்க.
2: இல்லை பையன் அதுலேருந்து வெளியே வரணும்னா நம்ம கொஞ்சம்
0: அதுக்கான எஃபோர்ட் போடலாம். பட் எல்லாராலையும் முடியுமோ தெரியுது. ஒன்று பண்ணலாம் ஒரு விஷயம், அவங்ககிட்டேருந்து ஃபோனை வாங்கலாம். அது எல்லாராலையும் முடியும், ஈஸியாக எல்லோரும் பண்ண முடியும். ஃபோனை வாங்கினாங்கன்னா நீங்கள் அது நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கும் சார். ஆனால் நீங்கள் விளையாடாதீங்கன்னு சொன்னால் விளையாடாமல் இருப்பாங்களான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஃபோனை வாங்கினீங்கன்னா மட்டும்தான் விளையாடுறதை தடுக்க முடியும்.
1: கண்டிப்பாக சார். நன்றி.
0: நன்றி சார். நன்றி சார். நன்றி.

0: சார், அப்புறம் இந்த தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாக அவங்களுக்கு இருக்கும் சிலருக்கு.
1: ஆமாம் சார்,
0: அதுக்கப்புறம் அவங்கள பற்றியே நிறைய எதிர்மறை எண்ணங்கள் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும்.
1: இருக்கும்
0: அது வந்து எந்த மாதிரினால உருவாக்குது, அவங்க அதனால் சந்திக்கக்கூடிய மனநல பிரச்சனைகள் என்னென்ன?
1: நம்ம லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு தன்னம்பிக்கை வேணும். நீங்கள் வந்து நாலேஜபிளாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு வந்து அகாடமிக்காக நிறைய மார்க் வச்சுருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், நீங்கள் ஃபெயிலாக கூட ஆகிருக்கலாம். ஆனால் என்றைக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை போகுதோ உங்களால் வந்து இந்த வாழ்வியலுக்குள்ளே வாழவே முடியாது. நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி என்றைக்கு ஸ்ட்ரக் ஆகுறீங்களோ நீங்கள் ஸ்ட்ரக் ஆகிடுவீங்க. ஸோ இந்த தன்னம்பிக்கையை வளர்க்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்னா, ஸ்போர்ட்ஸ் தான் மேம் என்னை கேட்டால் வந்து ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் வந்து தன்னம்பிக்கை கற்றுக் கொடுக்குற ஒரு மீடியமாக இருக்குது. இப்போது நம்ம எழுதுகிறோம், மார்க் வாங்குகிறோம், அதெல்லாம் தாண்டி வாழ்க்கைக்கு தேவையானது ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குதுன்னா அது ஸ்போர்ட்ஸ் தான் கற்றுக் கொடுக்குது. நீங்கள் எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்திருக்க முடியும் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்துன்னா அது ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அது எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே விளையாடணும் அப்படிங்கிறது தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். தன்னம்பிக்கையை வளர்க்கணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் விளையாடணும், இல்லைன்னா நம்ம வாசிக்கணும், நம்ம புக்ஸ் வாசிக்கணும். வாசிப்பின் மூலமாக தன்னம்பிக்கையை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நான் இப்போது எனக்கே வந்து ஒரு நம்பிக்கைனா என்னது, அது ரிலீஜனாக இல்லாமல் நம்பிக்கைனா நம்ம ஒரு விஷயம் நம்புகிறோம், நம்ம நம்மளோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும் அப்படின்னா வந்து நம்ம புத்தகங்கள் வாசிச்சே ஆகணும், புத்தகங்கள் வாசிக்கணும், ஒன்று ஸ்போர்ட்ஸ் விளையாடணும். இது ரெண்டு பண்ணணும், நம்ம நல்ல ஒரு மோட்டிவேஷன் நமக்கு நாமளே இருந்துக்க முடியும், எதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: ஓகே, அப்புறம் அவங்கள பற்றி நிறைய எதிர்மறை எண்ணங்கள் அவங்களுக்கு வரும் இல்லையா?
1: ஆமாம் மேம்,
0: மற்றவங்களை
1: கம்பேர் பண்ணிடணும். நம்ம ஒன்ஸ் நம்ம இந்த தன்னம்பிக்கை வளர்த்துட்டோம்னாலே வந்து அவங்களோட நம்மளோட டிமோட்டிவேஷன் என்ன அதெல்லாம் வந்து நம்ம எலிமினேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்ம கம்பேரிசன்லேருந்தே கொஞ்சம் வெளியே வந்துடுவோம், நம்ம கம்பேர் பண்ண வேணாம், நமக்கு இதுதான் வரும்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், ஒரு அவேர்னஸும் கிரியேட் ஆகிடும்னு நினைக்கிறேன்.
0: இந்த ஏஜில் அவங்களால வெளியே வர முடியுமா அதை கம்பேர் பண்ணுறதுலேருந்து? இப்போ நம்ம கொஞ்சம் பெரியவங்கிறனால ஓகே இது வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம்.
1: இல்லை மேம், நம்ம அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் 18 வரும்போது, காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரும்போது அவங்களால ஓரளவுக்கு சுயமாக யோசிக்க முடிஞ்சிடும், ஒரு ரேஷனலாக யோசிக்க முடிஞ்சிடும்.
0: பட் அந்த வயசு வரைக்கும் அவங்க
1: கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் வெளியே வந்துடலாம். நம்ம ஃபஸ்ட் இயர் வரும்போது இப்போ நமக்கு நம்மளோட ஏஜில் ஒரு 20 வயசில் வரும்னா அவங்களோட ஒரு 18 வயசில் அச்சீவ் பண்ண முடியும் அந்த விஷயங்களை.
0: ஓகே ஓகே. பெற்றோர்கள் வந்து குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னது, இந்த மாதிரி மனநல பிரச்சனைகள் இருக்காங்க?
1: பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னா வந்து ஒரு பசங்க, ஒரு குழந்தையோ, ஒரு யாரோ ஒருத்தவங்க 18 வயசு கீழே இருக்கிறவங்கள வந்து முழுவதுமாக வந்து நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அவங்கள அப்படின்னா நம்ம கவனிச்சே ஆகணும்.
0: சரி,
1: யாருக்கிட்டையும் பேசாமல் ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க, யார் ஒரு சோஷியல்

0: ரிலேஷன்ஷிப்பே இல்லை, பேசாமலே இருக்கிறாங்க, அமைதியாகவே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இது பண்ணோம். ஒரு இன்ட்ரோவெர்ட்டுங்கிறத நம்ம ரொம்ப ப்ரொமோட் பண்ணக்கூடாது மேம். இப்போ வந்து ஒரு இன்ட்ரோவெர்ட்னா வந்து
1: சொல்லுவாங்க என் பையன் ஆக்டிவாக பேச மாட்டாங்க,
0: ஆக்டிவாக பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரொமோட் பண்ணி அது ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. நம்ம வந்து சோஷியலாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகலாம், ஒரு சோஷியல் லைஃப்னா என்னென்னு தெரிஞ்சிக்கலாம், சமூக வாழ்வியெல்லாம் என்னென்னு தெரிஞ்சிக்கலாம். ஸோ அப்படி நம்ம தனிமையாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு ஸ்கூலுக்கு போகாமல் நம்ம வந்து பங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, லீவ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க,

0: ஸ்கூலுக்கு போகாமல் வந்து நம்ம அவங்க லீவ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம கண்டிப்பாக கவனிச்சே ஆகணும். ஏன்னா ஸ்கூல் தான் வந்து நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை மெஷர் பண்ணுற ஒரு மீடியம். டெய்லி நம்ம போகிறோமா ஒரு இடத்துக்கு, நம்ம போய் அங்கே படிக்கிறோம் விளையாடுறோம் அப்படிங்கிறத தாண்டி ஃபஸ்ட் நம்ம அங்கே போகிறோமா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது ஸ்கூல் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்கூலுக்கு போகிறாங்களாங்கிறத பார்க்குறது தான் வந்து நம்மளோட ஃபஸ்ட் மீடியம் இருக்கும். அவங்கள தனிமைப்படுத்திக்கிறாங்க, யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்கிறாங்க, ரொம்ப கவலையோடையே இருக்கிறாங்க, அப்படிலாம் வந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பெற்றோர்கள் வந்து முதல்து விஷயம் என்ன ஆயிடுச்சு, ஸ்கூலில் என்ன ப்ராப்ளம் அப்படிலாம் கேட்கணும். பெண் குழந்தைகளாக இருக்கிறாங்கன்னா வந்து அவங்களோட கையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்க வந்து கட் பண்ணிக்கிறாங்களா, செல்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. பெற்றோர்கள் அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக பார்க்கணும். அவங்க செல்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்படியே கண்டினியூஸாக அப்படியே இருக்கிறாங்க, நைட்டு தூங்குறாங்களான்னு முதல்ல கவனிக்கணும். நம்ம ஒழுங்காக தூங்குறாங்களா, ஏன்னா கண்ணு கீழே வந்து டார்க் சர்க்கிள் வந்துடுது, ஒழுங்காக தூங்காமல் இருக்கிறாங்க, அதனால நிறைய மனநல பிரச்சனைகள் இருக்குது. தூக்கம் என்னைக்கு நம்ம இழக்கிறோமோ அன்றைக்கி நம்ம மனநல பிரச்சனைலேருந்து மாட்டிப்போம். ஒழுங்காக தூங்கணும், நைட்டு வந்து அந்த 8 மணி நேரம் தூக்கத்தை வந்து இது பண்ணணும், ஒழுங்காக சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும். இந்த விஷயங்கள்லாம் பெற்றோர்கள் மானிட்டர் பண்ணும்போது ஸ்கூல் டீச்சருக்கும் அதை நம்ம கடத்த முடியும். இப்படி வீட்டில் எப்படி இருக்கான், ஸ்கூலில் எப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்க கேட்டுக்கலாம் அப்படிங்கிறத தான் சொல்ல வரேன்.
1: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். நான் செல்வம் பேசுகிறேன்.
1: கேளுங்க.
0: வணக்கம் சார்.
1: இருக்காங்க, கேளுங்க
2: சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க?
0: வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்க சார்?
2: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க சார்.
2: சார், இப்போ வந்து சின்ன குழந்தைகளுக்கு போனை கொடுத்துருதாங்க சார், நிறைய இடங்களை பார்க்க முடியுது.
0: கண்டிப்பா சார்.
2: பிள்ளைகளுக்கு சாப்பிடல அப்படின்னாச்சுன்னா போனை காணிச்சு சாப்பிட வைக்கிறது.
0: கண்டிப்பா.
2: சில பாட்டு தாளர் பாட்டே பாடுது செல்போனு.
1: நம்ம வேலையை மிச்சமாக்கிறது இல்ல சார்.
0: கண்டிப்பா.
2: அது மாதிரி இவங்களுக்கு வேலை நடக்கும்னு சொல்லிட்டு போனை கையில கொடுத்துருதாங்க. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு, இப்ப மெச்சூரிட்டி ஆகாத பிள்ளைகளுக்கு, ஒரு 4 வயசு 3 வயசு பிள்ளைகளுக்கு அது கேட்கும் போது இல்ல இல்ல அவன் வந்து கொடுத்தா தான் அமைதியா இருப்பான் அப்படின்ட்டுதாங்க. இன்னொரு கேள்வி என்னன்னா, அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது அவங்க அந்த பிள்ளைகள் மட்டும் சொல்றாங்க பெற்றோர்கள், அவன் டக்குன்னு எடுத்துருவான், அவனுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டு அவங்க அந்த பிள்ளைகள் முன்னாடியே பேரண்ட்ஸ் வந்து பேசுறாங்க. நிறைய இடத்துல கவனிக்க முடியுதான் சொல்லுவேன். என்ன செய்ய முடியும், வழி இல்ல, அமைதியா இருக்கான்,
0: அமைதியா இருக்கான்,
2: இல்லனா அழுதுட்டு இருக்கு பிள்ளைகள், என்ன செய்ய முடியும், வர வழி இல்லையே அப்படின்ட்டு சொல்லுதாங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுக்கு நீங்க ஒரு தீர்வு சொல்லுங்க அவங்களுக்கு.
0: இது நான் வந்து எங்க ரிலேட்டிவ் சைட்லயுமே நான் பாத்திருக்கேன். அடம் பிடிக்கிறாங்க, ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க வீட்டிலன்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுத்து அமைதியாக இருக்க வைக்கிறாங்க. வேற அவங்கள அமைதியாக்குறதுக்கு வேற வழியே இல்லையா, ஃபோன் தான் கொடுத்து நம்ம அமைதியாக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபோன் கொடுக்கக்கூடாது சார். அவங்க விளையாடுறாங்க, கத்துறாங்க, சேட்டை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த ஏஜுக்கான ஒரு விஷயம் சார். அதை வந்து நம்ம தடுத்து நம்ம ஃபோன் கொடுத்து அமைதியாக உட்கார வைக்கிறங்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம். அது என்றைக்குமே செய்யக்கூடாது. அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து அவங்க பண்ணாமல் இழந்துருவாங்க.
2: கண்டிப்பாக சார்.
0: ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு பெற்றோர் வந்து அதை கவனிக்காம இருக்கிறாங்க.
2: பேரண்ட்ஸ் சிலவங்க சொல்லுது வந்து நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு சில நேரங்கள்ல அவங்களே ஏற்றப்படுறாங்க, கொடுத்தானே அவார்ட்ல பாத்து கொஞ்சம் கழிச்சு குடுத்துற போறான் அப்படின்ட்டு ரொம்ப
0: ஒரு ரொம்ப இது பண்றாங்க
2: பேசுறாங்க. இது வந்து நம்ம சொந்த பந்தி சொல்லும் போது உங்களுக்கு ஏன் ஒய்ஃப் சொல்லுவாங்க, உங்களுக்கு எங்க அவங்க பிள்ளைய அவங்க பாத்துருக்காங்க, உங்களுக்கு எங்க, நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
0: கஷ்டமா இருக்கு. புரியுது சார், நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுது.
2: கண் பார்வையை பாதிக்கு, ரொம்ப பக்கத்துல வச்சு கைய வந்து பக்கத்துல கண்ணு பக்கத்துல வச்சு அப்படியே கூர்மையா பார்க்கும் போது
1: செல்லும் சார். இதெல்லாம் வந்து குழந்தைகிட்ட நம்ம இது பண்ண முடியாது, கரெக்ஷன் பண்ண முடியாது.
0: பெற்றோர்கள் தான் மாறிக்கணும், மாறணும், அவங்க தான் மாறணும்.
2: பெற்றோர்கள் நீங்க ஒண்ணு சொல்லுங்க சார், நீங்க சொன்னா கேட்பாங்க, நம்ம சொன்னா கேட்க மாட்டேங்க.
0: பெற்றோர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, அவங்க அமைதியாக்கணும்னு சொல்லிட்டு நீங்க போன் கொடுக்குறீங்க. சாப்பிடும் போது அமைதியா இருக்கிறதுக்கு போன் கொடுத்துறாங்க சின்ன பசங்களுக்கு. எல்லாமே நீங்கள் ஃபோன் கொடுத்து அமைதியாகணும், ஃபோன் கொடுத்து அமைதியாக இருக்கணும்னு இருக்கிறாங்க. அவங்க கத்துறாங்களா அழுகிறாங்களா அழுதுட்டு போட்டோன்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுக்காம இருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு இதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
2: சரி சரி சரி சார்.
0: நன்றி சார். நன்றி சார்.
1: நன்றி சார். நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: சொல்லுங்கள், ஏதாவது சொல்ல வந்தீங்களே சார்.
1: சொல்லுங்கள் மேம். நீ
0: அட்வைஸ் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா, வளர் இளம் பருவத்தினர், அந்த பருவத்தில் இருக்கவங்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி, ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க?
1: அட்வைஸ்னு இல்லாமல் ஒரு சஜஷன்ஸ் அப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்கள் ஏஜ்லேருந்து உங்கள் ஏஜில் இருக்கிறவங்க, வளரிளம் பருவத்தில் இருக்கிறவங்களை வந்து நிறைய விதமான சவால்களும் சிக்கல்களும் எதிர்கொள்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட இன்றைக்கி இருக்கிறவங்க நிறைய சவால்கள் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இவ்வளோ சவால்களோடையும் நீங்கள் வந்து இதை தாண்டி வரமுன்னா, உங்கள்கிட்ட ஒரு பவர் இருக்குது, ஒரு தன்னம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. ஸோ அது என்னென்னு நீங்கள் பிடிச்சிக்கணும், நல்லா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பிடிச்சிக்கணும். உங்கள் எல்லாராலையும் அந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வர முடியும். ஏன்னா யூ ஹாவ் த பவர் டு கம் அவுட், யூ ஹாவ் த பவர் அண்ட் யூ ஹாவ் த சொல்யூஷன். நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னோம், ஆனால் அதுக்காக வந்து நீங்களே டிசைட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணலாம், உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேசலாம். உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் ஒரு இதாக இருக்குன்னா, உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குன்னா, அது பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூலில் இருக்க ஸ்கூல் டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸு லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, ஏன்னா அவனும் உங்கள் ஸ்டேஜில் இருக்கிறதுனால அவங்க உங்களுக்கு எப்படி கைட் பண்ணுவாங்க தெரியாது. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ், அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு பேசுங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் போயிட்டு ஃபஸ்ட்டு பேசுங்க. நீங்கள் ஏஐக்கிட்டேயோ மற்றவங்ககிட்டயோ பேசுகிறத கொஞ்சம் இவங்ககிட்டையும் பேசுனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் வரும்னு நினைக்கிறேன் நான்.
0: ஓகே சார், ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய ஆலோசனைகள் நீங்கள் கொடுத்ததுக்கு நிலையம் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
1: நன்றி, நன்றி மேம்.
0: நேர்களே, வருகின்ற பாடலுடன் நிறைவு பெறுகிறது ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்திருந்தேன் நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நேர்களே, நன்றி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. சூரிய சக்தி மின் உற்பத்தி கடந்த 4 ஆண்டுகளில் 138% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அடுத்த நிதியாண்டு முதல் செயல்பாட்டிற்கு கொண்டுவர வாய்ப்பிருப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நிலக்கரித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் மூலம் அதன் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி வி சோமநாதன் மற்றும் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலம் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் இருப்பதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசுகையில் தெரிவித்தார். கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை தவைக்க அரசு குறைத்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான எந்தவொரு அறிவிப்புகளும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. தவைக அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் சேவை உரிமைச் சட்டம் மற்றும் நீர்வள திட்டங்கள் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ள பாமக, கல்விக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அறிவிப்புகள் இடம்பெறாமல் இருப்பதும் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளது. சமச்சீரான வளர்ச்சிக்கு இந்த நிதிநிலை அறிக்கை வழிவகை செய்யும் என்று மதிமுக கூறியுள்ளது. தவைக அரசின் நிதிநிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் டேக்வாண்டோ போட்டிகள் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின்ட் லூயி செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஜார்ஜியாவில் நடைபெற்ற பட்டோமி ஓபன் வூஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் சேம்பால் மற்றும் சுராஜ் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6, உங்கள் அன்பின் அலைவரிசை. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இன்றைய நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறும் நேரம் இது, பக்தி மாலை நிகழ்ச்சி.

கஜானனே கணாதிபனே கரிமாமுகனே நவசக்தி விநாயகனே காலையிலே என்றும் கணபதி உன்னை பணிந்தே கருதும்.

இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நிலைப்பண்பலை 102.6 இறைவனை நம்புவது என்பது அதிசயத்திற்காக காத்திருப்பதல்ல, எந்த சூழலிலும் மனம் தளராமல் முன்னேறுவதற்கான உள்ளார்ந்த வலிமையை பெறுவதே உண்மையான பக்தி.

ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது பண்பலை 102 பிள்ளையாரின் பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒவ்வொரு விடியலும் இறைவன் நமக்கு தரும் புதிய வாய்ப்பு. நேற்று நடந்த தவறுகளை நினைத்து வருந்துவதை விட இன்று நல்லதை செய்ய தொடங்குவதே சிறந்த வழிபாடு.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சி. வாழ்க்கையில் வரும் சோதனைகள் தண்டனை அல்ல, நம்முள் மறைந்திருக்கும் பொறுமை, நம்பிக்கை, மன வலிமை இவற்றையெல்லாம் வெளிக்கொணரும் இறைவனின் பயிற்சிகள்.

இணைந்திருக்கிறோம். இது பக்தி மாலை நிகழ்ச்சி நிலை பண்பலை 102.6 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நன்றியுணர்வு கொண்ட மனதில் கவலை நீண்ட நேரம் தங்காது. தினமும் இறைவனுக்கு நன்றி சொல்லும் பழக்கம் வாழ்க்கையை அமைதியாகவும் நிறைவாகவும் மாற்றும்.

இதுவரை இணைந்திருந்தோம் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோட. நிறைவு பெற்றது பக்தி மாலை.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிறமாறு மணி 30 நிமிடம். நேர்களினை கேட்கலாம் சேவை செய்திகள். முதல் செய்தி அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்திற்கானது. அரசு திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கான சமூக பொருளாதார ஆய்வு 2026-27 தேசிய மாதிரி ஆய்வு 81வது சுற்று மாவட்ட தேசிய மாதிரி ஆய்வு 81வது சுற்று. இந்த ஆய்வுகள் எல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்க இருக்கு. எப்போ அப்படின்னா ஜூலை 2026 முதல் ஜூன் 2027 வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தேசிய மாதிரி ஆய்வினுடைய 81வது சுற்று இடப்பெயர்வு ஆய்வு நடைபெற இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வே, அதாவது அகில இந்திய கடன் மற்றும் முதலீட்டு ஆய்வு, இதுவும் நடைபெற இருக்கு. அதே போல் கிராமப்புற வேளாண் குடும்பங்களுடைய நிலை குறித்த மதிப்பீட்டு ஆய்வு, அதாவது சிட்டுவேஷன் அசஸ்மெண்ட் சர்வே, இந்த மூணுமே திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்க இருக்கு. இந்த மூன்று ஆய்வு குறித்த ஆய்வுகளினுடைய போது குடும்ப உறுப்பினர்களுடைய விவரங்கள், கல்வி, வேலைவாய்ப்பு, இடம்பெயர்விற்கான காரணங்கள், கடன் மற்றும் முதலீட்டு விவரங்கள், வரவு செலவு விவரங்கள், நிலம் மற்றும் கால்நடை உடைமை, வேளாண் நடவடிக்கைகள் உள்ளிட்ட சமூக பொருளாதார தகவல்கள் பொதுமக்களிடமிருந்து சேகரிக்கப்பட இருக்கு. அதனால் பொதுமக்கள் தங்களிடம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முழுமையான மற்றும் உண்மையான தகவல்களை வழங்கி புள்ளியியல் துறை களப்பணியாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. மேலும் இந்த ஆய்வின் போது புள்ளி விவரங்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு உதவுவதால் அரசோட திட்டமிடுதலுக்கு, கொள்கை உருவாக்கத்திற்கும், தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமம் மற்றும் நகரங்களில் இருக்கக்கூடிய வீடுகளில் அலுவலர்கள் தரவுகள் சேகரிக்க வரும்

பொழுது பொதுமக்கள் தகுந்த ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்திற்குட்பட்ட இடப்பெயர்வு ஆய்வு அதாவது மைக்ரேஷன் சர்வே கணக்கெடுப்பிற்கு திடியூர், கூனியூர், கடையம், பெரும்பத்து, களக்கடி, தெற்கு கடையம், முன்னீர்பள்ளம், களக்காடு, செண்பகராமநல்லூர், அழகிய பாண்டியாபுரம், கங்கை கொண்டான், நம்பித்தலைவன் பட்டயம், கரந்தநீரி, கூடங்குளம் ஆகிய 13 கிராமப்புற பகுதிகளிலையும், திருநெல்வேலி மாநகராட்சி, விக்ரமசிங்கபுரம் மற்றும் களக்காடு நகராட்சி, சேரன்மகாதேவி, ஏர்வாடி மற்றும் திசையன்விளை ஆகிய பேரூராட்சி பகுதிகளில் 16 நகர்ப்புற மாதிரிகளில் நடைபெற இருக்குது. அதே போல் ஆல் இண்டியா டெப்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வே அதாவது அகில இந்திய கடன் மற்றும் முதலீட்டு ஆய்வு, குடும்பங்களின் நிலம் மற்றும் கால்நடை உடைமை குறித்த கிராமப்புற வேளாண் குடும்பங்களின் நிலை குறித்த மதிப்பீட்டு ஆய்வு, சிட்டுவேஷன் அசஸ்மெண்ட் சர்வே, இது எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடையநேரி, வைராவிக்குளம், தெற்கு வீரவநல்லூர், தெற்கு வள்ளியூர், அப்புவிளை, தோட்டாக்குடி, பாப்பான்குளம், விஜயநாராயணம் இந்த ஆகிய 8 கிராமப்புற பகுதிகளில் நடைபெற இருக்குது. அதே போல் திருநெல்வேலி மாநகராட்சி, விக்ரமசிங்கபுரம் நகராட்சி, ஏர்வாடி, பனகுடி, வடக்கு வள்ளியூர் மற்றும் திசையன்விளை இந்த பேரூராட்சி பகுதிகளில் 12 நகர்ப்புற மாதிரிகளில் ஆய்வு நடைபெற இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆய்வுக்காக பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை சார்ந்த அலுவலர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு தரவுகள் சேகரித்துக்காக வரும்பொழுது பொதுமக்கள் உண்மையான புள்ளி விவரங்களை கொடுத்து நாட்டோட வளர்ச்சிக்கு உரிய ஒத்துழைப்பு நல்குமாறு மாவட்டம் நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மக்களால் கொடுக்கப்படக்கூடிய இந்த புள்ளி விவரங்கள் அப்படிங்கிறது மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற உறுதிமொழியும் இதன் மூலமாக தெரிவிக்கப்படுது. மேலும் குடும்ப வருமானம் அல்லது குடும்ப செலவினம் தொடர்பான விவரங்கள் கேட்கப்படும் போது பொதுமக்கள் உண்மையான விவரங்கள் வழங்கும் பட்சத்தில் அரசோட திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட முடியும் அப்படிங்கிறதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். இப்போ இந்த தகவலோட பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நிலைப்பண்பலை 102.6.

கேட்டுட்ருக்கீங்க நிலை பண்பலை 102.6. சேவை செய்திகளில் அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்திற்கான அந்த பொருளாதார ஆய்வு குறித்த செய்தி. அரசு திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கான சமூக பொருளாதார ஆய்வு 2026-27 மற்றும் தேசிய மாதிரி ஆய்வு 81வது சுற்று. பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை அலுவலர்களால் 81வது தேசிய மாதிரி ஆய்வு கடந்த ஜூலை 2026 முதல் ஜூன் 2027 வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. இந்த தேசிய மாதிரி ஆய்வு 81வது சுற்றினுடைய இடம்பெயர்வு அமர்வு ஆய்வு பற்றிய விவரங்கள் குறித்து 16 நகர்ப்புற பகுதிகளிலையும் 16 கிராமப்புற பகுதிகளிலையும், அகில இந்திய கடன் மற்றும் முதலீட்டு ஆய்வு பற்றிய விவரங்கள் குறித்து 12 நகர்ப்புற பகுதிகளிலும் மற்றும் 12 கிராமப்புற பகுதிகளிலும், குடும்பங்களுடைய நிலம் மற்றும் கால்நடை உடைமை மற்றும் கிராமப்புற வேளாண் குடும்பங்களுடைய நிலை குறித்த மதிப்பீட்டு ஆய்வு பற்றிய விவரங்கள் 12 கிராமப்புற பகுதிகளிலையும் சமூக பொருளாதார ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்கு. அதாவது மைக்ரேஷன் சர்வே, ஆல் இண்டியா டெப்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வே, அதே போல் சிட்டுவேஷன் அசஸ்மெண்ட் சர்வே, இந்த மூணு சர்வேயும் நடைபெற இருக்கு. இந்த சர்வே நடைபெறக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரேஷன் சர்வே கணக்கெடுப்புக்கு தெற்கு கழுகுமலை, எஸ் குமாரபுரம், செட்டியாபத்து, செம்மரிக்குளம், கீழப்புத்தநேரி, மந்திக்குளம், வீரபாண்டியன் பட்டணம், பரமன்குறிச்சி, சுப்பையாபுரம், மேல அரசடி, மாரமங்கலம், நாலாட்டின்புதூர், மேலக்கரந்தை, வெள்ளாளன்கோட்டை, அக்கநாயக்கன்பட்டி, கருங்குளம், இந்த 16 கிராமப்புற மாதிரிகளிலும், கோவில்பட்டி, தூத்துக்குடி மாநகராட்சி, ஸ்ரீவைகுண்டம், சாயர்புரம், மாப்பிள்ளையூரணி, ஆறுமுகநேரி, மந்தித்தோப்பு, இனாமணியாட்சி, இந்த 16 நகர்ப்புற மாதிரிகளிலும் மைக்ரேஷன் சர்வே கணக்கெடுப்பு நடக்குது. அதே போல் ஆல் இண்டியா டெப்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வே, அகில இந்திய கடன் மற்றும் முதலீட்டு ஆய்வு குறித்த அந்த சர்வே, அது மட்டும் இல்லாமல் குடும்பங்களுடைய நிலம் மற்றும் கால்நடை உடைமை மற்றும் கிராமப்புற வேளாண் குடும்பங்களுடைய நிலை குறித்த மதிப்பீட்டு ஆய்வு, அதாவது சிட்டுவேஷன் அசஸ்மெண்ட் சர்வே, இந்த கணக்கெடுப்புக்கு கீழவள்ளநாடு, பெரியசாமிபுரம், காமநாயக்கன்பட்டி, மணக்கரை, முதலூர், வேம்பார், அத்திக்கிணர், சிவந்திப்பட்டி, முள்ளக்காடு, அகிலாண்டபுரம், சேர்வைக்காரன் மடம், செம்மரிக்குளம், இந்த 12 கிராமப்புற மாதிரிகளிலும், விளாத்திக்குளம், காயல்பட்டினம், நாசரே, தூத்துக்குடி மாநகராட்சி, திருச்செந்தூர், சாயர்புரம், மாப்பிள்ளையூரணி, கோவில்பட்டி, ஆறுமுகநேரி, இங்கே இருக்கக்கூடிய 12 நகர்ப்புற மாதிரிகளிலும் ஆய்வு நடத்தப்பட இருக்கு. அதனால் இந்த ஆய்வுக்காக துறை சார்ந்த அலுவலர்கள் நேரடியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் விவரங்களை சேகரிப்பதற்காக வருவாங்க. அப்படி வரும்போது பொதுமக்கள் உண்மையான புள்ளி விவரங்களை அளித்து நாட்டின் வளர்ச்சிக்கு உரிய ஒத்துழைப்பு நல்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மக்களால் கொடுக்கப்படக்கூடிய புள்ளி விவரங்கள் மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற உறுதிமொழியும் இதன் மூலமாக தெரிவிக்கப்படுது. மேலும் குடும்ப வருமானம் அல்லது குடும்ப செலவினம் தொடர்பான விவரங்கள் கேட்கப்படும் போது பொதுமக்கள் உண்மையான விவரங்கள் வழங்கும்போது திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவலையும் சொல்லி

இருக்காங்க. அரசு திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கான சமூக பொருளாதார ஆய்வு தேசிய மாதிரி ஆய்வினுடைய 81வது சுற்று இது திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி இந்த இரண்டு மாவட்டங்கள்லையுமே நடைபெற இருக்கு. அதே போல மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதற்கட்ட பணி அப்படிங்கிறது சுய கணக்கெடுப்பு அதாவது செல்ஃப் எம்னரேஷன் நடவடிக்கை வந்து 17/7/2026 தொடங்கி 31/7/2026 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இதை தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முக்கிய பணியான வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு அதாவது ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுஸ் சென்சஸ் இந்த பணி அப்படிங்கிறது இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க டிஜிட்டல் முறையில் நடைபெற இருக்கு. இந்த பணியின் போது மாவட்ட நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்ட கணக்கெடுப்பு அலுவலர்கள் உரிய அடையாள அட்டை அணிந்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று குடும்பங்களுடைய வீட்டு வசதி, குடும்ப பொருட்கள், அடிப்படை வசதிகள் தொடர்பான விவரங்களை 34 வினாக்கள் வாரியாக வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு மொபைல் செயலி மூலமாக சேகரிப்பாங்க. இதுக்கான தகவல்களை மக்கள் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, சுய கணக்கெடுப்பு மேற்கொண்ட குடும்பங்கள் சில பேர் வந்து ஆன்லைனில் நீங்களே வந்து செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்கான ஐடி என்னங்கிறத 12 இலக்க எண் இருக்கும் அந்த ஐடி பதிவு என்ன நீங்கள் கொடுக்கணும். அப்படி பண்ணாதவங்க வந்து அப்போவே வந்து செல்ஃப் எனுமரேஷன் பண்ணிக்கலாம். அதனால் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் அனைவரும் வீடு தேடி வரக்கூடிய கணக்கெடுப்பு பணியாளர்களுக்கு போதிய ஒத்துழைப்பு வழங்கி கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு விவரங்களை சரியாகவும் முழுமையாகவும் வழங்கி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்ட கணக்கெடுப்பு பணியினை சிறப்பாக நடத்திட உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது பொதுமக்கள் வழங்கக்கூடிய அனைத்து தகவல்களும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின்படி அதாவது சென்சஸ் ஆக்ட் விதிகளின்படி முழுமையான இரகசியத்தன்மையுடன் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் எந்த விதமான தயக்கமும் இன்றி துல்லியமான தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த கணக்கெடுப்பின் மூலம் பெறக்கூடிய தரவுகள் தான் எதிர்கால திட்டமிடல், நலத்திட்டங்கள் மற்றும் மாவட்டத்தினுடைய அடிப்படை வசதிகள் மேம்பாட்டத்துக்கான முதன்மை ஆதாரமாக இருக்கும். மேலும் இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தூத்துக்குடி மக்கள் கட்டணமில்லா எண்ணான 1-8-5-5 தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண்ணான 0461-234-0099 முன்னிணைப்பிற்கு 0461-234-0099 மற்றும் செல்பேசி எண்ணான 9-4-4-5-4-7-1-4 இது மூலமாக நீங்கள் தகவல்களை கேட்டு பெறலாம். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணியானது நாட்டினுடைய வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்களை வடிவமைப்பதற்கான அடித்தளமாக அமையும் அப்படிங்கிறதுனால தூத்துக்குடி மாவட்ட மக்கள் அனைவரும் தங்கள் வீடு தேடி வரக்கூடிய கணக்கெடுப்பு பணியாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி இந்த பணியை சிறப்பாக நிறைவேற்ற உதவணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இப்போ இந்த தகவலோட பாடலும் வருது. தீபாவளி திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

இணைஞ்சிருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6 உடன். கேட்டுட்ருக்கீங்க சேவை செய்திகள். அடுத்த தகவல் யாருக்கானது அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்திற்கானது. அரசு இசைப்பள்ளி வளாகத்தில் 2026-27 ஆண்டிற்கான பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சியில் மாணவ மாணவர்கள் சேர்ந்திட விண்ணப்பம் பெறலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தகவல் தந்திருக்காங்க. தூத்துக்குடி மாவட்ட அரசு இசைப்பள்ளி வளாகத்தில் 2026-27 ஆண்டிற்கான பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சியான ஒயிலாட்டம், வில்லிசை, நாட்டுப்புற பாடல் மற்றும் புலியாட்டம் இந்த கலைகள் கற்பிக்கப்பட்டு வருது. தமிழர்களுடைய பாரம்பரியத்தை போற்றக்கூடிய வகையில் ஒயிலாட்டம், வில்லிசை, நாட்டுப்புற பாடல் மற்றும் புலியாட்டம் இந்த கலைகளை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 6 மணி வரைக்கும் நடைபெறுது. கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள், மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் கலை ஆர்வலர்கள் பகுதி நேரமாக கலைப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இந்த பயிற்சிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் மூலமாக இந்த கலைப்பயிற்சிக்கான தேர்வுகள் நடத்தப்பட்டு அதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்படும். படிப்பு சான்றிதழ் இல்லாதவர்கள் கலைகளை மட்டும் கற்றுக்கொள்ளலாம். இதற்கு வயது ஒரு தடையில்லை. 17 வயது முதல் யாருனாலும் இதற்கு நீ இந்த பயிற்சியில் கலந்துக்கலாம். இதற்கான கல்வி கட்டணம் ஆண்டுக்கு ரூபாய் 500. கலை ஆர்வமுள்ள மாணவ மாணவியர்கள், கலை ஆர்வலர்கள் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட அரசு இசைப்பள்ளி டி சவேரியார்புரம் சிலுவைப்பட்டி அஞ்சல் தூத்துக்குடி 2 என்ற முகவரியிலும், தொலைபேசி எண்ணான 9361363190 தொலைபேசி எண் மீண்டும் சொல்லிடுறேன், 9361363190 இந்த எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தந்திருக்காங்க. இந்த தகவலோட பாடல் வருது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலையோட.

நேர்களை இனி கேட்கலாம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள். 8:05 குக்கு நேர்ப்பு பாடல்கள். 9 மணிக்கு இடைவிடாத இசைமழை. 9:30 இலக்கிய சாரல். நினைவுகளின் நதியில் நற்றமிழ் இன்றைய இலக்கிய சாரல் வலம் வர காத்திருக்கிறது. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். தொலைபேசி வழியே நேயர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி. விருப்ப பாடல்கள் உலாவரும் நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள்.

6:15 வணக்க புகழ் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் பாவூர் சித்திரம் அரியப்புபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், சூழல் ஒளி வழங்குவோர் முனைவர் பா எழில் ராமராஜ் அவர்கள், 7 மணிக்கு வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குவோர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள், 7:15 தமிழை அமுதை உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள், 7:30 ஆங்கிலம் அறிவும் வழங்குவோர் தூத்துக்குடி பிரபாவதி அவர்கள், 8:02 வழக்கென்று வந்தால் நேரில் நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று விடுமுறை நாட்கள் அன்றும் இன்றும் எவ்வாறு மாறுபட்டுள்ளது, 10:02 சட்டம் மற்றும் நிதித்துறை அமைச்சகம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:17 மனம் விரும்புதே, 11:02 மணித்திருநாடு கனி சால்வை ஜம்மு மற்றும் காஷ்மீர், 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 ஸ்நேகிதியே நம்பிக்கை தந்த நட்புகள், 1 மணிக்கு நலம் தானா கண்களை காப்போம் குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் ஃபாத்திமா அவர்கள், 1:05 நலம் தானா உலக தாய்ப்பால் வாரம் தலை சிறந்த அமுது தாய்ப்பால் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் தொடர்ந்து மூக்கிரட்டை கிரையின் பயன்கள், 2 மணிக்கு அன்பின் வரிகள் 3:02 திரையருவி 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 4 மணிக்கு புதகை தும்பு 5:02 படமும் பாடலும் 1967 வெளிவந்த திரைப்பட பாடல்கள், 6:02 பக்தி மாலை 6:30 சேவை செய்திகள் 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள் 7:30 ஆசை அஞ்சல் 8:05 குக்கு 9 மணிக்கு இடைவிடாத இசைமிழை 9:30 இலக்கியச்சாரர் திருக்குறள் உணர்த்தும் நட்பின் இலக்கணம் 10 மணிக்கு சுகமான ராகங்கள் தொலைபேசி வழியே நேர்கள் கலந்து கொள்ளும் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியில் இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நேரம் 7 மணி

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்புள்ளங்களுக்கு இனிய இரவு வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நெல்லை பண்பலை 102.6. இந்த நிகழ்ச்சி அறிவியல் தகவல்கள். அறிவியல் தகவலோட அட்டகாசமான பாடல்களும் வலம் வர காத்திருக்கு. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான், உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். முதலாவது அறிவியல் தகவல் என்ன அப்படின்னா, மேகக்கணினி, அதாவது கிளவுட் கம்ப்யூட்டிங், இதை பற்றின தகவல் தான். இன்றைக்கி நம்மள பெரும்பாலானோர் செல்ஃபோனில் எடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸு, அப்புறம் வீடியோ, அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாதுகாப்பாக சேமித்து வைக்கிறோம். ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம கைபேசியிலே இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அப்படிங்கிறது தான் பதில். இங்கே தான் வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற தொழில்நுட்பம் செயல்படுது. மேகக்கணினி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. மேகம் அப்படிங்கிறது வானத்தில் இருக்கக்கூடிய மேகத்தை குறிப்பிடலை. உலகத்தினுடைய பல இடங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கணினி மையங்களில் நம்ம தகவல்கள் பாதுகாப்பாக சேமிக்கப்படுது. இணையம் மூலமாக நாம் எப்போது வேண்டுமானாலும் இவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். உதாரணமாக உங்கள் கைபேசி அப்படிங்கிறது தவறி உடஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, புதிய கைபேசியில் அதே கணக்கில் உள்ள நுழைஞ்ச உடனே பழைய புகைப்படங்கள், தொடர்பு எண்கள், கோப்புகள், இது எல்லாமே மீண்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழிவகையை செய்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் தான்.

இதனால் நீங்கள் தகவல்களை பாதுகாப்பாக சேமிக்கவும் முடியும், உலகத்தினுடைய எந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தவும் முடியும். இது தனி நபருக்கு மட்டும் இல்லைங்க, வங்கிகள், மருத்துவமனைகள், பள்ளிகள், அரசு அலுவலகங்கள், பெரிய தொழிற்சாலைகள் என பல துறைகளும் இந்த முறையை தான் பயன்படுத்துகிறாங்க. எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு, இணையவழி கல்வி, தொலைதூர மருத்துவம் போன்ற பல சேவைகள் இன்னும் வேகமாக வளர்கிறதுக்கு இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது முக்கியமான அடித்தளமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் நமக்கு கற்றுத்தரக்கூடிய உண்மை அப்படிங்கிறது தகவலை பாதுகாப்பாக வச்சிருக்கிறது ஒரு தொழில்நுட்பம. அதை உலகினுடைய எந்த மூலையிலிருந்தும் உடனடியாக பயன்படுத்த செய்வதும் இன்னொரு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தான். அந்த இரண்டையுமே சாத்தியமாக்கியது அப்படிங்கிறது இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லக்கூடிய இந்த மேக கணினி தான். சரி, இன்னும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேரம் 7:09 நினைஞ்சிருக்கீங்க. இது நிலைப்பண்பலை 102.6. அறிவியல் தகவலோட அருமையான பாடல்களும் உள்ள வந்துட்டு இருக்கு. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் IoT அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. இதை நம்ம தமிழ்படுத்தணும் அப்படின்னா இணைய பொருட்கள் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் மீனிங். ஒரு காலத்தில் இந்த இணையத்தோடு இணைக்கப்பட்டது அப்படிங்கிறது கணினி மட்டுமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த ஃபோன் இணைஞ்சிச்சு. இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் இணைஞ்சிருக்கு, லைட்ஸ் இணைஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லை கடிகாரம், கார், தண்ணீர் மோட்டார், விவசாய மோட்டார்னு சொல்லக்கூடிய ஏராளமான சாதனங்கள் இந்த இன்டர்நெட்டோடு இணைஞ்சிருச்சு. இந்த தொழில்நுட்பத்தோட பெயர் தான் இணைய பொருட்கள். அது ஆங்கிலத்தில் வந்து IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, மனிதர்கள் பக்கத்தில் இல்லாமையே இந்த இன்டர்நெட் மூலமாகவே ஒரு சாதனத்தை, ஒரு இயந்திரத்தை இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இயக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த IoT அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்கள் அலுவலகத்தில் இருந்தால் கூட வீட்டில் இருக்கக்கூடிய லைட்ஸையோ அல்லது ஃப்ரிட்ஜையோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் மூலமாகவே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ஆன் பண்ணிக்கலாம். அது அதே மாதிரி தான் வயலுக்கு போகாமலே விவசாயி தன்னோட கைபேசி மூலமாக இந்த மோட்டாரை ஆன் பண்ணவும் ஆஃப் பண்ணக்கான வசதியும் வந்தாச்சு. இன்னும் அட்வான்ஸ்டாக சொல்லப்போனால், மண்ணோட ஈரப்பதத்தை அளக்கக்கூடிய கருவி, அது மட்டும் இல்லாமல் இப்போது தண்ணீர் தேவை அப்படின்னு விவசாயிக்கு தகவல் அனுப்பக்கூடிய வகையில் கூட இப்போ அந்த இணையம் அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டுருச்சு. இது இந்த துறை மட்டுமல்ல, மருத்துவத்துறையிலையுமே இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பெரிதாக பயன்பட்டுருக்கு. நோயாளினுடைய இதய துடிப்பு, இரத்த அழுத்தம், உடல் வெப்பநிலை போன்றவற்றை இந்த சிறிய கருவிகள் தொடர்ச்சியாக பதிவு செஞ்சு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா அதை டாக்டருக்கே அனுப்பக்கூடிய வகையிலும் இன்றைக்கி கருவிகள் உருவாயிருச்சு. இதனால் அவசர நிலையை நம்ம முன்னாடியே கண்டறிய முடியுது. அது மட்டும் இல்லை, தொழிற்சாலைகள்லேயும் சரி, இயந்திரங்கள் தங்களை தாங்களே இருக்கக்கூடிய பொசிஷன் என்ன அப்படிங்கிறதையும் அதை சொல்லக்கூடிய வகையிலையும் வடிவமைக்கப்பட்டிருக்கான். அதனால் ஒரு கருவியில் பழுது ஏற்பட போகுது அப்படின்னா அந்த முன்னெச்சரிக்கை தகவலை முன்னாடியே அனுப்பக்கூடிய வகையிலையும் இந்த தொழில்நுட்பம் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் சரி, பெரிய விபத்துகளையும் இந்த தொழில்நுட்பம் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லா பொருட்களும் அதில் இணைக்கப்படுறதுனால அதோட பாதுகாப்பு அப்படிங்கிறதும், பாதுகாப்பு அம்சத்தை இன்னும் பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வந்துட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால், இப்போ உருவாகக்கூடிய இந்த ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளெல்லாம் வந்து இந்த தொழில்நுட்பம் மிக முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. போக்குவரத்து, மின்சாரம், குடிநீர், கழிவுநீர் மேலாண்மை உட்பட எல்லாத்தையுமே அறிவார்ந்த முறையில் நிர்வகிக்கிறதுக்கு இந்த IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பம் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் இது இந்த இணையம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, மனிதர்களை மட்டுமல்ல மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களையுமே ஒன்றோட ஒன்றாக இணைச்சு வாழ்க்கையை இன்னும் எளிதாக்கப் போகுது இந்த IoT. இந்த தகவலோட சூப்பரான பாடல் வருது மன்மதன் திரைப்படத்திலிருந்து, கேகேயோட வாய்ஸில்.

கேட்டுட்ருக்கீங்க நிலைப்பந்தலை 102.6 அறிவியல் தகவலோட அட்டகாசமான பாடல்களும் உலா வந்துட்டுருக்கு. அடுத்த தகவல் அப்படிங்கிறது 6G தொழில்நுட்பம் தான். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த 5G அப்படிங்கிற புதிய தலைமுறை தகவல் தொடர்பு சேவை அப்படிங்கிறது அறிமுகமாச்சு. அதற்குள்ளே உலக நாடுகள் வந்து அடுத்த தலைமுறை அதாவது 6G தொழில்நுட்பம் குறித்த ஆய்வுகளில் தீவிரமாக ஈடுபட்டுருக்காங்களாம். அதாவது 2G, 3G, 4G, 5G அப்படின்னு சொல்கிறதுல இருக்கக்கூடிய ஜி அப்படிங்கிறது ஜென்ரேஷன், அதாவது தலைமுறை அப்படிங்கிறத குறிக்குது. ஒவ்வொரு புதிய தலைமுறையும் முந்தையதை விட வேகமானதும் திறமையானதாகவும் அந்த அப்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். 6G-யோட சிறப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5G தொழில்நுட்பத்தில் திரைப்படங்கள் சில நொடிகளில் பதிவிறக்காகுது. ஆனால் 6G தொழில்நுட்பம் வந்துச்சு அப்படின்னா அதை விட பல மடங்கு வேகத்தில் தகவல்களை அனுப்பலாம் பெறலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு இருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். அதை விட முக்கியமானது, தகவல் அனுப்புறதில் ஏற்படக்கூடிய தாமதம் மிகவும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் தொலைதூர அறுவை சிகிச்சைகள் இன்னும் துல்லியமாக நடைபெறலாம். ஓட்டுநர் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸ் பாதுகாப்பாக இயங்குறதுக்கும் இது உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிற்சாலைகளில் ஆயிரக்கணக்கான கருவிகள் ஒரே நேரத்தில் தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும் முடியும் இந்த 6G தொழில்நுட்பத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வித்துறையில் கூட பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3D வடிவத்தில் ஆசிரியர்களுடைய விளக்கத்தை நேரில் இருக்கிறத மாதிரி காட்டக்கூடிய அந்த கற்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவம், விவசாயம், விண்வெளி ஆய்வு, பேரிடர் மேலாண்மை போன்ற துறைகளிலையும் இந்த 6G பல புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து விஞ்ஞானிகளுடைய கணிப்பாக இருக்குது. புதிய தொழில்நுட்பம் வரும்போது அதனுடனுடைய தகவல் பாதுகாப்பு, தனியுரிமை, மின்சார சிக்கனம் போன்ற அம்சங்கள்லையும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதற்கான ஆய்வுகளுமே நடந்துகிட்ருக்கு. 6G-யோடைய அந்த அப்டேஷன் வந்து எவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்குதோ அதே போல் அந்த பாதுகாப்புக்கான விஷயமும் வந்து அதை சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. 6G இன்னும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரல. அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் இதற்கான சோதனைகள்லையும் அந்த தரநிலைகளை உருவாக்கக்கூடிய பணிகள்லையுமே ஈடுபட்டு வராங்க. எதிர் வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது படிப்படியாக நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் வந்து எப்போதுமே நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுது. என்ன அப்படின்னா, வேகம் அப்படிங்கிறது வெறும் இணையத்தினுடைய வேகம் மட்டுமல்ல, மனித முன்னேற்றத்தினுடைய வேகமும் கூட. அந்த முன்னேற்ற பயணத்தினுடைய அடுத்த படிக்கட்டாக இந்த 6G தொழில்நுட்பம் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. பார்க்கலாம் 6G தொழில்நுட்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ சூப்பரான பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. பாடல் தீனா திரைப்படத்திலேருந்து.

நேரம் 7:28 கேட்டுட்ருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6 அறிவியல் தகவலோட அற்புதமான பாடல்களும். அடுத்த அறிவியல் தகவல் என்ன, எதை பற்றினது அப்படின்னா பயோமெட்ரிக் டெக்னாலஜி, அதை பற்றினது. ஒரு காலத்தில் பூட்டை திறக்கிறதுக்கு சாவி தேவைப்பட்டுச்சு, அதுக்கப்புறமா என்ன மாறுச்சு அப்படின்னா டெக்னாலஜி அப்டேஷனில் அப்புறம் வந்து ரகசிய என்ன மாறுச்சு, அப்புறம் அது பாஸ்வேர்டாக மாறுச்சு, அதுக்கப்புறம் இப்போ

எப்படி மாறி இருக்குன்னா, மொபைலில் வந்து நம்ம பயோமெட்ரிக்கில் நம்ம கை ரேகையை வச்சே முகத்தையோ வச்சே நம்ம வந்து நம்ம ஃபோனை ஆன் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரியான டெக்னாலஜி எல்லா இடத்துலையும் வந்துருச்சு, ஃபோனில் மட்டும் இல்லை. இதைத்தான் பயோமெட்ரிக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மனிதருக்குமே இயற்கையான ஒரு தனித்துவமான ஒரு அடையாளம் இருக்கும். அந்த உடல் அமைப்பினுடைய அடையாளத்தின் அடிப்படையில் இந்த டெக்னாலஜி அப்படின்னு இயங்குது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, விரல் ரேகை, கண் விழித்திரையினுடைய அமைப்பு, முகத்தினுடைய வடிவம், குரல், கை ரேகை, இது எல்லாமே. உலகத்தில் ரெண்டு பேரோட விரல் ரேகை தான் ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பாதுகாப்பு துறையில் அதிக முக்கியத்துவம் பெறுது. இன்றைக்கி வங்கிகள், விமான நிலையங்கள், அலுவலகங்கள், மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு பல இடங்களில் இந்த பயோமெட்ரிக் டெக்னாலஜி அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. சில மருத்துவமனைகளில் நோயாளினுடைய விரல் ரேகையை பயன்படுத்தியே மருத்துவ பதிவுகளை உடனடியாக பெறக்கூடிய வசதியும் உருவாயிருக்கு. அதே போல் புதிய கைபேசிகள் பயன்படுத்தக்கூடியவங்க வந்து அந்த யூசர்ஸ் வந்து முகத்தை ஆயிரக்கணக்கான சிறிய புள்ளிகளாக பதிவு செஞ்சு அது உண்மையான நபரா அப்படிங்கிறத சில நொடிகளில் உறுதிப்படுத்த தான் இப்போ வரக்கூடிய கைபேசிகள். இதில் நிறைய பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தால் கூட அதை தொடர்ச்சியாக வந்து சரி செஞ்சுட்டே வந்துட்டுருக்காங்க. தகவல் பாதுகாப்பு விதிமுறைகளும் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டே வருது. எதிர்காலத்தில் இந்த பயோமெட்ரிக் டெக்னாலஜி அப்படிங்கிறது மருத்துவம், நிதி சேவைகள், அரசு சேவைகள் அப்படிங்கிற பல துறைகளில் இதனுடைய பயன்பாடு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய அடையாளம் அப்படிங்கிறது இனிமேல் ஒரு அட்டையிலேயோ ஒரு எண்ணிலோ மட்டும் இல்லை, நம்ம உடலினுடைய தனித்துவமான அமைப்புகளே பாதுகாப்பான அடையாளமாக மாறிட்டு வருது. சரி, இந்த தகவலோட இப்போ பாடலும் வருது. பாடலை கேளுங்க, காதல் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:36 நிமிடம். நிலைப்பன்மலை 102.6 அறிவியல் தகவலோட அற்புதமான பாடல்களும் முலா வந்துட்டு இருக்கு. 8:05 கிடைப்பில் இருக்கிறது குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. அவரை உங்க விருப்ப பாடல்கள் நீங்க கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவியல் தகவல் என்ன அப்படின்னா, செயற்கைக்கோள் இணையம் அப்படிங்கிறது தான், சேட்டலைட் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான். உலகத்தினுடைய எந்த மூலையிலையும் இணைய வசதி, இதோட பிளான் அதுதான். அதாவது இன்றைக்கி அந்த இன்டர்நெட் இல்லாத வாழ்க்கையை யாராலையுமே நினச்சி பார்க்க முடியாது. கல்வி, மருத்துவம், வங்கி சேவை, வணிகம், அரசு சேவை அப்படின்னு பல இடங்கள்லையும் இந்த இணையத்துடைய தேவை அப்படிங்கிறது, இது இல்லாமல் இயங்க முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு வந்தாச்சு. ஆனால் இன்றைக்கும் மலைப்பகுதிகள், அடர்ந்த காடுகள், கடல் நழுவே செல்லக்கூடிய கப்பல்கள் போன்ற இடங்கள்லலாம் இந்த இணைய வசதி கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்குது. இந்த சவாலுக்கு அறிவியல் கண்டுபிடிச்ச தீர்வு தான் வந்து செயற்கைக்கோள் இணையம். அதாவது நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது நிலத்தடியில் பதிக்கப்பட்ட அந்த ஒளி இலை கேபிள்கள் மூலமாக நமக்கு கிடைக்குது. அப்படி இல்லைன்னா செல்ஃபோன் கோபுரங்கள் மூலமாக நமக்கு கிடைக்குது. ஆனால் செயற்கைக்கோள் இணையத்தில் பூமியை சுற்றி வரக்கூடிய ஆயிரக்கணக்கான சிறிய செயற்கைக்கோள்கள் நேரடியாக இணைய சேவையை வழங்குதான். இதனுடைய மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோபுரங்கள் இல்லாத இடங்கள்லையும் சரி இணையத்தை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான். அதாவது செல்ஃபோன் கோபுரங்கள் இல்லாத இடங்களில் கூட இந்த செயற்கைக்கோள் இணையத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். உதாரணமாக கடலில் மீன்பிடிக்க செல்லக்கூடிய படகுகள், பனிமலை ஆய்வு மையங்கள், பாலைவன பகுதிகள், இயற்கை பேரிடரால் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்ட இடங்கள் போன்ற பகுதிகளெல்லாம் இந்த செயற்கைக்கோள் இணைய வசதியை பயன்படுத்திக்கலாம். பேரிடர் காலங்களில் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளம், நிலநடுக்கம்

நிலநடுக்கம் புயலால் தரைவழி தகவல் தொடர்பு பாதிக்கப்பட்டால் கூட இந்த செயற்கைக்கோள் இணையம் மூலமாக மீட்பு பணிகளை விரைவாக செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். கல்வித்துறையிலையும் இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொலைதூர கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நகரங்களில் கிடைக்கக்கூடிய அந்த இணையவழி கல்வி வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும் இனிமேல் அப்படின்னு சொல்கிறாங்க. தொலை மருத்துவ சேவைகளும் மேலும் விரிவடையும் அப்படிங்கிற தகவலும் இது மூலமாக தெரிய வருது. இந்த தொழில்நுட்பத்திற்கு சில சவால்களும் இருக்குது. அதாவது விண்வெளியில் அதிகரித்து வரக்கூடிய இந்த செயற்கைக்கோள்களை ஒழுங்காக நிர்வகிக்கிறது, விண்வெளியில் குப்பைகளை குறைக்கிறது, சேவை கட்டணத்தை குறைப்பது போன்ற பணிகளில் உலக நாடுகள் எல்லாமே தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வராங்க. எதிர்காலத்தில் இணையம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் அப்படிங்கிறது உலகத்தினுடைய எந்த இடத்துலையும் இணையம் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான். அந்த நிலையை உருவாக்குறது தான் இந்த செயற்கைக்கோள் இணையத்தோட முக்கியமான வேலை. மனிதன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். மனிதனுடைய இந்த உலகம் அப்படிங்கிறது வளர்ச்சியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. விண்வெளியை கூட தனது தகவல் தொடர்புடைய ஒரு பகுதியாக மாற்றிக்கொண்டிருக்கிறான் நவீன கால மனிதன். சரி, இந்த தகவலோட இப்போ பாடல் வருது, ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து. அதுக்கு முன்னால் மதராசப்பட்டினத்துலேருந்து பாடலை கேட்கலாம். பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேரம் 7:46. நிமிடம் கேட்டுட்ருக்கீங்க நிலை பண்பலை 102.6 அறிவியல் தகவல்கள். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, ஃபோல்டபுள் டிஸ்பிளே, அதாவது மடிக்கக்கூடிய திரை. அதாவது இது வந்து திரை தொழில்நுட்பத்தினுடைய புதிய பரிமாணமாக பார்க்கப்படுது. ஒரு காலத்தில் தொலைக்காட்சி அப்படிங்கன்னா அது ஒரு பெரிய பெட்டியாக இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி தட்டையான திரைகள் வந்துச்சு. இன்றைக்கி டிஸ்பிளே இருக்கக்கூடிய, அதாவது டச் டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஃபோன்ஸே வந்து ஃபோல்டபுள் மாடலில் வந்துருச்சு, அதாவது மடிக்கக்கூடிய வகையில் வந்துருச்சு. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் இந்த ஃபோல்டபுள் டிஸ்பிளே தொழில்நுட்பம் தான். அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த கண்ணாடி திரைகள் அப்படிங்கிறது அதை மடிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி மிகவும் மெல்லிய நெகிழ்வுத்தன்மை கொண்ட ஓஎல்இடின்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டியோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரை தொழில்நுட்பம் உருவாகியிருக்கு. தமிழில் இதை அப்படியே தமிழ் படுத்தணும் அப்படின்னா ஒளி உமிழும் கரிம திரை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரையில் ஒவ்வொரு சிறிய புள்ளியும் தானாகவே ஒளியை உமிழுதான், அதனால் தனியாக பேக்லைட் தேவையில்லை அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க. இதனால் திரை வந்து ரொம்ப மிகவும் டிஸ்பிளே வந்து ரொம்ப மெல்லியதாகவும் வளைக்கக்கூடியதாகவும் தயாரிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சில ஃபோன்ஸ் கூட வந்து அந்த மாதிரியான ஃபோல்டபுள் டிஸ்பிளே மாதிரியான மாடல்கள் நிறைய வந்தாச்சு. அது மட்டும் இல்லை, இந்த டிஸ்பிளே கொண்ட ஃபோன் வந்து சின்னதாக ஒரு ஃபோல்டபுளில் ஒரு பாக்ஸ் சைஸில் இருந்தால் கூட அதை எடுத்து நம்ம அதனுடைய இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ் அந்த உள்ளடக்கங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு கணினியினுடைய இன்புட்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்குது. இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஃபோனோட மட்டும் நின்னடலை, மடிக்கக்கூடிய மடிக்கணினிகள், சுருட்டக்கூடிய தொலைக்காட்சி திரைகள், வாகனங்களுக்கான நெகிழ்வான தகவல் திரைகள் போன்ற பல புதிய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது இந்த ஓஎல்இடின்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டியோட் அப்படிங்கிற தொழில்நுட்பம் மூலமாக உருவாகிட்டுருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. பொதுவாகவே ஒரு திரையை பல முறை நம்ம மடிக்கும்போது அது சேதமடையாமல் இருக்கணும், அப்படிப்பட்ட திரையை தான் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அதற்காகத்தான் ரொம்ப வலிமையான நெகிழ்வான பொருட்கள் வந்து புதிய வகை பாதுகாப்பு அடுக்குகளோட நீடித்த கீழ் அமைப்புகள்னு சொல்லக்கூடியவற்றை எல்லாத்தையுமே சேர்த்து விஞ்ஞானிகள் தொடர்ந்து உருவாக்கிட்டு வராங்க. இது எதிர்காலத்தில்

பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர், டேப்லெட், டிவி, இது எல்லா மின்னணு சாதனங்களுமே ரொம்ப கையில் மடித்து எடுத்துகிட்டு போகக்கூடிய வகையில் உருவாகலாம் அப்படிங்கிறது தான் இந்த தொழில்நுட்பத்துடைய முக்கியத்துவம். இப்போ இந்த தகவலோட சூப்பரான பாடல் வருது. ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலேருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

இணைந்திருக்கிறோம் நிலைப்பண்பலை 102.6 அறிவியல் தகவல்கள் அற்புதமான பாடல்கள் உலா வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நிறைவான தகவல் என்ன தகவல் அப்படின்னா, அதாவது மொழிபெயர்ப்பு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தான். ஒரு மொழியை இன்னொரு மொழியாக மாற்றக்கூடிய கணினி எப்படி செயல்படுது அப்படிங்கிற தகவல் தான். ஒரு காலத்தில் ஒரு மொழியில் எழுதப்பட்ட நூலை இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்க பல மாதங்கள் அல்லது பல ஆண்டுகள் கூட தேவைப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு கைபேசியில் சில நொடிகளில் ஒரு மொழியை மற்றொரு மொழியாக மாற்ற முடியுது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு பின்னால் இருக்கிறது தான் தானியங்கி மொழிபெயர்ப்பு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சொல்லுக்கும் நேரடியான மற்றொரு மொழியில் இருக்கக்கூடிய சொல்லை மட்டும் மாற்றுறது கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு வாக்கியத்தினுடைய பொருள், அந்த மொழியினுடைய இலக்கணம், அந்த வார்த்தையினுடைய சூழல், அந்த சொற்களோட தொடர்பு, இது எல்லாத்தையுமே கணினி முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குமா, அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அர்த்தத்தை கொடுக்குமா. ஏன் அப்படின்னா, தமிழில் கால் அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு லெக் அப்படிங்கிற பொருளும் இருக்குது, அதே நேரத்தில் குவார்ட்டர் அப்படிங்கிற பொருளும் இருக்குது. இது எந்த இடத்துல எந்த பொருளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அந்த வாக்கியத்தினுடைய சூழலை பார்த்து தான் கணினி தீர்மானிக்குமா. இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறதுக்காக உலகம் முழுவதும் பல கோடி வாக்கியங்கள் அந்த கம்ப்யூட்டரில் பயிற்சி அளிக்கப்படுது. அதன் மூலமாக மனிதர்கள் மொழியை பயன்படுத்தக்கூடிய முறையை இந்த கணினி படிப்படியாக கற்றுக்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த தொழில்நுட்பம் வெறும் எழுத்து மொழிபெயர்ப்பு மட்டுமல்ல, ஒருத்தர் பேசுகிறத உடனுக்குடனே மற்றொரு மொழியில் மொழிபெயர்த்து ஒலியாக கேட்க செய்யக்கூடிய அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் வளர்ந்தாச்சு. இப்போ அது மட்டும் இல்லை, இலக்கியங்கள், கவிதைகள், பழமொழிகள், நகைச்சுவை, உணர்ச்சி பூர்வமான உரைகள் போன்றவற்றை மொழிபெயர்க்கும்போது மனிதர்களுடைய மொழி அறிவும் அனுபவமும் இன்னும் முக்கிய பங்கு வகிக்குது. அதனால தான் கணினி மனித மொழிபெயர்ப்பாளருக்கு மாற்றாக இல்லை, ஆனால் திறமையான ஒரு உதவியாளராக பார்க்கப்படுது. எதிர்காலத்தில் உலகத்தினுடைய எந்த மொழியில் பேசினாலும் சில நொடிகளில் மற்றவர்கள் தங்கள் தாய்மொழியில் அதை கேட்கக்கூடிய நிலை உருவாகும் அப்படின்னு தொழில்நுட்ப வல்லுநர்கள் நம்புகிறாங்க. இப்போ இந்த தகவலோட நிறைவான பாடலும் வருது. மின்னலை திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தே இருங்கள்.

ஒலித்து கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திகள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிஜேபியைச் சேர்ந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் காலை உணவின் போது கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாள்தோறும் 1 மணி நேரமாவது நாடாளுமன்ற நூலகத்தை உறுப்பினர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை இன்று ஒப்புதல் அளித்தது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 to 37 அதிகரிக்க இந்த சட்டத்திருத்தம் வகை செய்துள்ளது. இது தொடர்பாக கடந்த மே மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்குமாறு இந்த சந்திப்பின்போது வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் இதற்கேதுவாக சட்டங்கள் திருத்தப்பட்டிருப்பதாக கூறினார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். எல்னினோ அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வானிலையை கணிப்பதற்கான தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே உருவாக்குவதற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை உலகத்தரத்திற்கு மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெருநகரங்களில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் நிலவும் சவால்களை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எதிர்கொள்ள முடியும் என்றும் கூறினார். மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி வி சோமநாதனின் பதவிக்காலம் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதேபோல் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலத்தையும் ஓராண்டிற்கு நீட்டிக்க இக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மீன்பிடி தடைக்காலத்தின்போது வழங்கப்படும் நிதியுதவி 6,000 to 7,000 உயர்த்துவதற்கான அறிவிப்பு தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்காக 135 crore நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் 193,000 மீனவ குடும்பங்கள் பயனடையும் என்றும் திரு ஸ்ரீநாத் கூறினார். தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுபானங்களுக்கு ரசீது வழங்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்திரையன் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். இந்த உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கை வரும் 7ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கு

ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யோகஹாமா சர்வதேச டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 9-11, 11-8, 11-6, 12-10 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் சோஃபியா போல்கனோவாவை வென்றார். உலக பூமரங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தோனேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்பதக்கத்தை வென்ற பிரபாகரன் தமிழகத்தின் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜார்ஜியாவில் நடைபெற்ற பதூமி ஓபன் உஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தோனேஷியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ஸ்ரீ மற்றும் மான்சி சிங் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாசவர்களுக்கு நேச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலை பண்பலை 102.6 உங்கள் அன்பின் அலைவரிசை. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆசை பாடல்கள் காற்றலைகளில் கவிப்பாடும் நேரம் இது. குக்கு நேர்ப்பு பாடல்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நேர்கள் வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் பாடல்களை விரும்பி கேட்கலாம். அதற்கான வாட்ஸ்அப் எண்கள் 9443360794. இந்த வாட்ஸ்அப் எண்களை நீங்கள் குரல் பதிவு அல்லது குறுஞ்செய்தி அனுப்பலாம். குரல் பதிவு செய்யும் பொழுது பின்னாடி பாடல் ஒலிக்காமல் ஒரு அமைதியான இடத்துல இறைச்சல் இல்லாத பகுதியில் குரல் பதிவு செஞ்சு யார் எங்கேருந்து விரும்பி கேட்குறீங்க, என்ன பாடல் என்ன திரைப்படம் அப்படிங்கிறத குறிப்பிட மறந்துடாமல் அனுப்புங்க. நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்ருக்கிறேன், நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கான விருப்பம் தெரிவித்து காத்திருக்காங்க. சாம்பவர் வடகரை பரமசிவன், தமிழ் அழகன், சுரண்டை கே தாமஸ் இவங்களுக்காக பாடல் வருது. அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு கேட்டுட்ருக்கீங்க. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி.

நேயர்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக அவங்களுக்கு பிடித்த பாடல்களை குறுஞ்செய்தியாவோ குரல் பதிவாவோ அனுப்புகிறீங்க. ஆனால் சில நேயர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குரல் பதிவு அனுப்பும்போது உங்கள் ஊர் பேரை சொல்ல மறந்துடுறீங்க, அல்லது பாடல் பேரை மட்டும் சொல்கிறீங்க, அல்லது திரைப்படத்தினுடைய பேரை மட்டும் சொல்கிறீங்க. இந்த மாதிரி குறுஞ்செய்தியும் சில நேரங்களில் நீங்கள் அனுப்புகிறீங்க. அப்போது நீங்கள் முழுமையாக அனுப்புனா மட்டும்தான் உங்களுடைய பாடலை ஒளிபரப்பு எதுவாக இருக்கும். உங்கள் பேரையும் சொல்ல மறந்துடுறீங்க, ஊர் பேரையும் சொல்ல மறந்துடுறீங்க, பாடலை மட்டும் சொல்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் குரல் பதிவு அனுப்பும்போதும் சரி, குறுஞ்செய்தி அனுப்பும்போதும் சரி, உங்களுடைய முழு தகவலையும் குறிப்பிட்டு அனுப்பினா நல்லாயிருக்கும். ஒலிபரப்பான பாடல் பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து யாருடைய விருப்பத்தில் ஒலிபரப்பாச்சு அப்படின்னா, மானூர் செல்வி அவருடைய விருப்பத்தில் தான் ஒலிபரப்பாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் யார்கிட்ட இருந்து அப்படின்னா, புதுப்பட்டி பரமேஸ்வரி அகஸ்டின். இவங்க விரும்பி கேட்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரிஷா மாமா. பாடல் இதோ காற்றலைகளில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: கேட்டிருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் பாடல்களை விரும்பி கேட்டிருக்காங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து சிங்கம்பாறை ஜெரால்டினால். அவங்களுக்காக பாடல் ஏதோ காற்றலைகளில்.
1: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்,

நேரம் 8:30. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு. வாட்ஸ்அப் வழியா நேர்கள் பாடல்களை விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. உங்க பாடலும் இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா குரல் பதிவு அல்லது குறுஞ்செய்தி அனுப்பலாம். இந்த எண்களுக்கு 9443360794. இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடலுக்கான திரைப்படம் என்ன, யார், எங்கிருந்து விரும்பி கேட்குறீங்க, இதை நீங்கள் குரல் பதிவாகவும் அனுப்பலாம், குறுஞ்செய்தியாகவும் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக வருது அப்படின்னா புளியங்குடி முருகராஜ் இவருக்காக தான் வருது. பாஷா திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

கேட்டுட்ருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1193 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. அடுத்த பாடலுக்கான விருப்பம் கிளாக்குளம் வளர்மதி அவங்களுக்காக பாடல் வருது, புதிய தென்றல் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:43 நிமிடம் இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1193 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. கேட்டுட்டுருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் சென்னையிலிருந்து யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, சென்னை பல்லாவரம் குட்டி சண்முக சுந்தரம் வசந்தி இவங்களுக்காக பாடல் வருது சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8:48 நிமிடம் இணைந்திருக்கிறோம். ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் கோவை வடக்கு மாவட்டம் நரசிம்ம நாயக்கன் பாளையம் எம் திலகவதி அவங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகளில் தென்காசி பட்டணம் திரைப்படத்திலிருந்து.
1: மயிலிறகே மயிலிறகே, மணிக்கிளியே மணிக்கிளியே, மயிலிறகே மயிலிறகே, மனம் வருக வந்தாயா.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு நேருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. நேயர்கள் வாட்ஸ்அப் வழியாக பாடல்களை விரும்பி கேட்டு இருக்காங்க. நேர்களே, 9 மணிக்கு இடம்பெற இருக்கிறது இடைவிடா இசை மழை நிலை பண்பலை 102.6. 9:30 மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் இடம்பெற இருக்கிறது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி உங்களுக்கு தர காத்திருக்கிறது நினைவுகளின் நதியில் நற்றமிழ் எனும் தலைப்பில். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேளுங்கள், தொடர்ந்து இருங்கள் நிலை பண்பலை 102.6. குக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா, மேலப்பாளையத்திலிருந்து ஹுசைன். அவருக்காக பாடல் வருது மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: Good evening. This is Akashvani. I am Valsa Williams with the news at 9.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வாசமாய் இது
2: FM Rainbow 102.6 இடைவிடா இசை மழை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பொக்களின் வாசமாய்
2: இது FM Rainbow 102.6 இன் இடைவிடா இசை மழை.

நெஞ்சில் நிறைந்த நேய உறவுகளுக்கு அன்பில் நிறைந்த இனிய இரவு வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தமிழ் இலக்கியங்களின் இனிமையையும் பெருமையையும் உங்களிடம் கொண்டு வரும் இலக்கியச்சார நிகழ்ச்சி. இன்றைய இலக்கியச்சார நிகழ்ச்சி என்ன தர காத்திருக்கிறது? நினைவுகளின் நதியில் நற்றமிழ்.

ஒரு இனம் தன் நினைவுகளை எப்படி பாதுகாக்கிறது என்பதில்தான் அதன் நாகரிகத்தின் ஆழம் இருக்கிறது. சிலர் கல்லில் செதுக்குகிறார்கள், சிலர் செப்பேடுகளில் எழுதுகிறார்கள், சிலர் அரண்மனைகளை கட்டுகிறார்கள். ஆனால் தமிழன் அவற்றையெல்லாம் தாண்டி தன் நினைவுகளை மனித மனங்களில் விதைத்தான். அதற்காக அவன் தேர்ந்தெடுத்த நிலம் இலக்கியம். சங்க இலக்கியங்களை படிக்கும் போது ஒரு வியப்பு எழுகிறது. அங்கே அரசர்களின் பட்டியல் இல்லை, ஆட்சி ஆண்டுகளின் கணக்கு இல்லை. ஆனால் ஒரு தாய் தன் மகனை போருக்கு அனுப்பிய போது என்ன நினைத்தாள் என்பதை அறிய முடிகிறது. ஒரு காதலி மாலை நேரத்தில் ஏன் அமைதியாக நின்றாள் என்பதை உணர முடிகிறது. ஒரு உழவன் வறட்சியை எப்படி கண்டான் என்பதையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் தமிழரின் வரலாற்று பார்வை. அக்கால புலவர்கள் யார் வாழ்ந்தார்கள் என்று எழுதவில்லை, எப்படி வாழ்ந்தார்கள் என்பதைத்தான் எழுதினார்கள். அதனால்தான் சங்க இலக்கியம் அரசர்களின் வரலாறு அல்ல, மனிதர்களின் வரலாறு. நினைவுகளை பாதுகாப்பது வரலாற்றின் பணி. அந்த நினைவுகளை தலைமுறைகள்தோறும் உயிரோடு வைத்திருப்பது இலக்கியத்தின் பணி. அந்த பணியை உலக மொழிகளில் மிகச் சிறப்பாக செய்த மொழிகளில் முன்னணியில் நிற்பது தமிழ். அந்த தமிழை போற்றுகிறது இன்றைய இலக்கியச் சாரல், நினைவுகளின் நதியில் நற்றமிழ் எனும் தலைப்பில்.

நேயர்கள் இணைந்திருப்பது இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோடு. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது நினைவுகளின் நதியில் நற்றமிழ் என்னும் தலைப்பில். நினைவுகள் அனைத்தும் ஒரே மாதிரியானவை அல்ல. சில நினைவுகள் காலத்தோடு மங்கி விடுகின்றன, சில நினைவுகள் வரலாற்று புத்தகங்களில் மட்டும் தங்கி விடுகின்றன. ஆனால் சில நினைவுகள் மனித மனத்தின் நீதி உணர்வாக மாறிவிடுகின்றன. தமிழில் அப்படிப்பட்ட நினைவின் பெயர் கண்ணகி. அது சிலம்பின் ஓசை, ஒரு பெண்ணின் நினைவு, ஒரு சமூகத்தின் மனசாட்சி. சிலப்பதிகாரம் ஒரு காப்பியம் என்று சொல்வது அதன் வடிவத்தை மட்டுமே சொல்வதாகும். உண்மையில் ஒரு சமூகத்தின் மனசாட்சியை எழுப்பிய இலக்கியம் சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் கண்ணகியை ஒரு வீர பெண்ணாக மட்டும் படைக்கவில்லை, துன்பத்தை தாங்கியவளாகவும் அநீதியை எதிர்த்து நின்றவளாகவும் இறுதியில் உண்மையை உலகம் முன் நிறுத்தியவளாகவும் படைத்தார். கண்ணகி மதுரைக்குள் நுழையும் போது அவள் கையில் இருந்தது ஒரு சிலம்பு. ஆனால் அந்த சிலம்பு ஒரு அணிகலன் அல்ல, உண்மையின் சான்று. நீதிமன்றத்தில் ஆவணங்கள் பேசுவதற்கு முன்பே தமிழ் காப்பியத்தில் ஒரு சிலம்பு உண்மையை பேசியிருக்கிறது. அதுதான் இலக்கியத்தின் ஆற்றல். நினைவுகளின் நதியில் கண்ணகி ஒரு கரை. அந்த கரையை தொட்டு போகும் ஒவ்வொரு தலைமுறையும் உண்மை தாமதமாகலாம், ஆனால் தோற்காது என்ற நம்பிக்கையை எடுத்து செல்கிறது. அதனால்தான் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் கண்ணகி நமக்கு வெறும் காப்பிய பெண்ணாக தெரியவில்லை, உண்மைக்காக நிற்கும் ஒவ்வொரு மனிதரின் முகமாக தெரிகிறாள். இதுவே இலக்கியத்தின் வெற்றி. காலம் ஒரு மனிதரை மறந்தாலும் அறம் அவளை மறக்கவில்லை. அந்த அறத்தை தமிழ் நினைவாக அல்ல, நெஞ்சின் துடிப்பாக பாதுகாத்தது.

நேயர்கள் இணைந்திருப்பது இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோடு. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது நினைவுகளின் நதியில் நற்றமிழ் என்னும் தலைப்பில். ஒரு நூல் பெரியதாக இருப்பதால் அது நிலைத்து நிற்பதில்லை. ஒரு நூல் பழமையானது என்பதற்காகவும் அது போற்றப்படுவதில்லை. காலம் ஒவ்வொரு தலைமுறையையும் சோதிப்பது போல ஒவ்வொரு நூலையும் சோதிக்கிறது. அந்த சோதனையில் வெற்றி பெற்ற சில நூல்களில் முதன்மையானது திருக்குறள். தமிழில் ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கின்றன. ஆனால் ஏன் திருக்குறள் மட்டும் குழந்தையின் முதல் பாடமாகவும் அறிஞரின் இறுதி மேற்கோளாகவும் இருக்கிறது? அதற்கு காரணம், திருவள்ளுவர் வாழ்க்கையை போதிக்கவில்லை, வாழ்க்கையை புரிந்து கொண்டார். அதனால்தான் அவர் எழுதும் ஒவ்வொரு குறளும் ஒரு மனிதனின் அனுபவத்தை தாண்டி மனித இனத்தின் அனுபவமாக மாறிவிடுகிறது. வள்ளுவர் கூறுகிறார், தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இந்த குறளை நாம் எத்தனை முறை கேட்டிருப்போம்! ஆனால்

ஆனால் இது வெறும் இனிமையாக பேசுங்கள் என்ற அறிவுரை அல்ல. நெருப்பு உடலை மட்டுமே காயப்படுத்தும், ஆனால் ஒரு சொல் நினைவை காயப்படுத்திவிடும். உடலில் ஏற்பட்ட காயம் காலத்தால் ஆறிவிடும், மனதில் ஏற்பட்ட காயம் ஆண்டுகள் கடந்தும் நினைவில் வாழும். அதனால்தான் வள்ளுவர் உடலை விட மனதை பற்றி பேசுகிறார். இங்கேதான் நினைவுகளின் நதியில் நற்றமிழ் என்ற தலைப்பு இன்னொரு பொருளை பெறுகிறது. நினைவுகள் என்பது இனிய தருணங்களை மட்டும் சேமிப்பதல்ல, மனிதன் செய்த தவறுகளையும் அவற்றிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களையும் பாதுகாப்பதுதான் உண்மையான நினைவு. திருக்குறள் அதைத்தான் செய்கிறது. அது ஒரு காலத்திற்காக எழுதப்படவில்லை, மனிதன் இருக்கும் வரை அவனுக்கு தேவைப்படும் சிந்தனைகளை விதைக்கவே எழுதப்பட்டிருக்கிறது.

நேயர்கள் இணைந்திருப்பது இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோடு. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது நினைவுகளின் நதியில் நற்றமிழ் என்னும் தலைப்பில். நினைவுகளெல்லாம் கடந்த காலத்தை பற்றியவையா? இல்லை, சில நினைவுகள் இன்னும் நடக்காத நாளையையும் உருவாக்குகின்றன. அந்த வகையில் மகாகவி பாரதி கடந்த காலத்தை பாடிய கவிஞர் அல்ல, வரப்போகும் காலத்தை நினைவாக முன்கூட்டியே எழுதிய கவிஞர். அதனால்தான் பாரதியை படிக்கும்போது ஒவ்வொரு தலைமுறையும் இவர் தன் காலத்துக்காக எழுதவில்லை, நம் காலத்துக்காக எழுதினார் என்று வியக்கிறது. பாரதி பாடுகிறார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்.

என்று. இந்த வரியை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். ஆனால் இதை வெறும் மொழி பெருமையாக மட்டும் எடுத்துக்கொண்டால் பாரதியை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. பாரதி தமிழ் இனிமையான மொழி என்று மட்டும் சொல்லவில்லை. தமிழின் இனிமை அதன் ஒலியில் இல்லை, அதன் சிந்தனையில் இருக்கிறது என்பதை உணர்த்தினார். ஒரு மொழி மனிதனை அடிமையாக்கினால் அது மொழி அல்ல. மனிதனை சுதந்திரமாக சிந்திக்க வைத்தால்தான் அது உயிருள்ள மொழி. அந்த சுதந்திரத்தை பாரதி தமிழில் கண்டார். அதனால்தான் பெண்களை பற்றி எழுதும்போது அவர் இரக்கத்துடன் எழுதவில்லை, மரியாதையுடன் எழுதினார். சாதியை பற்றி எழுதும்போது அவர் கோபத்துடன் எழுதவில்லை, மனிதநேயத்துடன் எழுதினார். தேசத்தை பற்றி எழுதும்போது வெறும் எல்லைகளை பாடவில்லை, மக்களின் மன சுதந்திரத்தை பாடினார். இதுவே பாரதியின் தனித்துவம். பாரதி தமிழை பேசவில்லை, தமிழால் பேசினார். தமிழை அவர் கற்றுக் கொடுக்கவில்லை, தமிழால் சிந்திக்க கற்றுக் கொடுத்தார். இன்றும் ஒரு குழந்தை தன்னம்பிக்கையுடன் எழுந்து நிற்கும் போதும், ஒரு பெண் தன் உரிமையை உறுதியாக கூறும் போதும், ஒரு இளைஞன் அச்சமின்றி கனவு காணும் போதும் அங்கே பாரதியின் தமிழ் அமைதியாக புன்னகைக்கிறது. இதுவே நினைவுகளின் நதியில் நற்றமிழ் நமக்கு சொல்லும் உண்மை. நினைவுகள் என்பது கடந்த காலத்தை சுமப்பதற்கு மட்டுமல்ல, எதிர்காலத்தை உருவாக்குவதற்காகவும் தமிழ் அதைத்தான் செய்தது.

நேயர்கள் இணைந்திருப்பது இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோடு. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது நினைவுகளின் நதியில் நற்றமிழ் என்னும் தலைப்பில். ஒரு நதியில் இரண்டு முறை இறங்க முடியாது என்று தத்துவ ஞானிகள் கூறுவார்கள். காரணம், அந்த நதி அடுத்த கணம் வேறு நீரை சுமந்து ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் தமிழில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாடப்பட்ட ஒரு பாடலை இன்று நாம் வாசித்தாலும் அது புதிய அர்த்தத்தோடு நம் உள்ளத்தில் பிறக்கிறது. காலம் மாறுகிறது, ஆனால் இலக்கியம் ஒவ்வொரு காலத்திற்கும் புதிதாய் மலர்கிறது. இந்த பயணத்தில் நாம் சங்க இலக்கியத்தின் வாசலை தட்டினோம். சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் வழியாக ஒரு பெண்ணின் மன உறுதி எவ்வாறு ஒரு சமூகத்தின் நீதியாக உயர்ந்தது என்பதை உணர்ந்தோம். திருவள்ளுவர் மனித வாழ்க்கையின் நீண்ட அனுபவத்தை 2 அடிகளில் எவ்வாறு நமக்கு கொடுத்தார் என்பதை ரசித்தோம். பாரதி தமிழ் என்பது பழமையின் நினைவாக மட்டுமல்ல எதிர்காலத்தின் கனவாகவும் இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார். இலக்கியம் நமக்கு தகவல்களை அளிப்பதில்லை, அது நம்மை மெதுவாக மாற்றுகிறது. ஒரு நல்ல பாடலை வாசித்த பிறகு நம் பார்வை மாறுகிறது. ஒரு நல்ல குரலை சிந்தித்த பிறகு நம் பேச்சு மாறுகிறது. ஒரு நல்ல காப்பியத்தை உணர்ந்த பிறகு நம் மனசாட்சி விழித்தெழுகிறது. அதனால்தான் தமிழ் இலக்கியம் நூலக அலமாரிகளில் அடைக்கப்பட்ட நூல் அல்ல, மனித வாழ்க்கையோடு சேர்ந்து நடந்து வந்த நெறி. நம் முன்னோர்கள் நமக்கு செல்வத்தை விட்டு சென்றார்களா என்று தெரியாது. ஆனால் அவர்கள் நமக்கு சொற்களை விட்டு சென்றார்கள். அந்த சொற்களில் பண்பாடு இருந்தது. அந்த பண்பாட்டில் மனிதநேயம் இருந்தது. அந்த மனிதநேயத்தில்தான் தமிழின் அழியாத உயிர் இருக்கிறது. ஒரு தலைமுறை தன் மொழியை மறந்துவிட்டால் அது இழப்பது சில சொற்களை மட்டுமல்ல, தன் முன்னோர்களின் சிரிப்பையும் கண்ணீரையும் அனுபவங்களையும் அறிவையும் சேர்த்துதான். எனவே தமிழை பாதுகாப்பது என்பது ஒரு மொழியை பாதுகாப்பதல்ல, ஒரு நாகரிகத்தின் நினைவுகளை பாதுகாப்பது. நதி தொடர்ந்து ஓடட்டும், அந்த நீரில் மலைகளின் நினைவு கலந்திருக்கட்டும், அதன் கரையில் மனிதர்களின் காலடி சுவடுகள் பதிந்திருக்கட்டும், அதன் ஓசையில் இலக்கியத்தின் இதய துடிப்பு ஒலித்து கொண்டே இருக்கட்டும். அப்படியே தமிழும் தொடர்ந்து ஓடட்டும், நம் உதடுகளில் மொழியாக, உள்ளங்களில் பண்பாடாக, சிந்தனைகளில் ஒளியாக, பிள்ளைகளின் எதிர்காலத்தில் வேறாக. அப்போதுதான் நாம் தமிழை படித்தவர்கள் அல்ல, தமிழால் படைக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல தகுதியுடையவர்களாக இருப்போம் என்று சொல்லி நிறைவு பெறுகிறது இந்த நினைவு பயணம். ஆனால் நற்றமிழின் நதி என்றும் வற்றாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். இதுவரை இணைந்திருந்தோம் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோடு. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து சென்றது நினைவுகளின் நதியில் நற்றமிழ். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தது நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ்.

0: 97 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி, நேயர்களின் விருப்ப பாடல்களின் அரங்கேற்றமாய் ஒலிக்க காத்திருக்கிறது சுகமான ராகங்கள். சுகமான ராகங்களில் நேயர்கள் உங்களது விருப்ப பாடல்களை கேட்கலாம். இந்த எண்களில் 0462-256-1132 மற்றும் ஒரு இலக்கம் 256-1133. நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் அன்பு உள்ளம், வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார், புதுக்கோட்டையில இருந்து அனுராதா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
1: அழகே உன்னை ஆதரிக்கிறேன் படத்துல இருந்து. என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான், அந்த பாடல் சார்.
0: உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.

0: இதமான வேளையில் இசைக்கும் ராகமாய் ஒலித்து கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பிலும் நிகழ்ச்சிகள் இணையும். அடுத்த அன்பான நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் களக்காடு சிதம்பரத்திலிருந்து வந்து நேயர் தமயந்தி ராஜேந்திர. நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேங்க ஐயா.
0: மகிழ்ச்சிங்க. சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: படம் வந்து நான் அடிமையில் படத்துல ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா?
0: உங்களுக்காக அந்த பாடலை கொடுத்துடலாம். நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி, இணைப்பு தந்ததுக்கு நன்றி.
0: நன்றி.

நேரம் 10:11 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.

0: நேரம் 10:11 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: பாடும்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான பாடல் இதோ காற்றலைகள்ல. நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

0: இணைந்திருக்கிறோம். இது சுகமான ராகங்கள். நேரம் 10:16. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் அன்பான நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: சார், கடங்கநேரிலிருந்து கண்ணன் பேசுறேன்.
0: கடங்கநேரிலிருந்து கண்ணன்.
1: ஆமா சார்,
0: சொல்லுங்க கண்ணன் சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: தர்மதேவ படத்திலிருந்து மாமாவே நீ கைய வச்சவர்.
0: உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம் சார். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி சார்.

0: நேரம் 10:22 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியினை. சுகமான ராகங்களில் அடுத்ததாக இன்னைக்கு அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: அன்பான கணேஷ் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தான்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க
1: சார்? எனக்கு வந்து இந்த வாட்ச்மேன் வடிவேல் படத்துல இருந்து சந்திரனும் சூரியனும் அந்த பாடல் சார்.
0: உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம் சார். நன்றி நிகழ்ச்சியில கலந்து.
1: நன்றி சார். நன்றி
0: நன்றி.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். சுகமான ராகங்களில் அடுத்ததாக இணையும் அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: வெள்ளாங்கல்ல இருந்து பாலா ரவி பேசுறேன்
0: சார். பாலா ரவி சார், நிகழ்ச்சியில் இப்போ தான் முதல் முறையாக பேசுகிறீங்க இல்லையா?
1: ஆமாம் ஆமாம் சார்.
0: சொல்லுங்க சார், இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்குறீங்க
1: சார்? சின்ன வீடு படத்துலேருந்து வெள்ளாங்கன்னா உள்ள மச்சாம் பார்த்துங்க.
0: உங்களுக்காக இந்த பாடல் கொடுத்துடலாம் சார். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு
1: இருக்கேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
1: நான் மேலப்பாளையத்துலேருந்து காயத்ரி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: நான்
0: உங்களுக்காக பாடல் இதோமா. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

0: நேரம் 10:38 இணைந்திருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: பூமாரி. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் பூமாரி அம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார். எல்லாம் நல்லா இருக்கும் சார்.
0: மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: சக்கர தெய்வம் படத்துல இருந்து அஞ்சல் பூசம் அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

0: சுமைகள் சுகமாகும் நேரம் இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. சுகமான ராகங்களில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: இரவு நிகழ்ச்சி அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் கணேசன் சாருக்கு வணக்கம் சொல்வதே. உங்கள் அன்பு நேயர் பார்ப்பேன் வசந்த. நலமா இருக்கீங்களா சார்?
0: ரொம்ப நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம் சார். நிகழ்ச்சி கேட்டா உற்சாகமா இருக்கும்.
0: மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: பூந்தோட்ட காவல்கள் படத்துல இருந்து பாடாத தெம்பாங்கு நான் பாட வந்து கலந்து கொண்டு போடுறேன் சார்.
0: நன்மையான பாடல் காற்றலைகள்ல. நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி சார். நன்றி.

0: இரவை இசையால் நீட்டித்து கொண்டிருக்கிறது. சுகமான ராகங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் நேயர் வருக. வணக்கம், சுகமான ராகங்கள்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் புதுக்கோட்டையில இருந்து கட்டப்பட்டு ஜெயேந்திரன் பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
1: எனக்கு வந்து உழைத்து வாழ் படத்திலிருந்து வாழை மரம் அந்த பாட்டு.
0: உங்களுக்காக பாடல் வருதுமா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

0: ரசித்து கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியினை. நேரம் 10:54, இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும், பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: சுத்தமான வணக்கம் சார்.
0: வணக்கம் செல்வதி.
1: அன்பு நேயர் ஆவண்ணா ராதாகிருஷ்ணன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
1: தெய்வ வாக்கு படத்திலிருந்து வள்ளி வள்ளி என வந்தான் வடி வேலன் தான் அந்த பாடல்.
0: உங்களுக்காக பாடல் ஏதோ. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி சார். நன்றி சார்.

0: சுகமான ரகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் நீங்கள் மடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கங்க. யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வில்லங்கிலேருந்து.
0: சொல்லுங்கள் சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: ராஜசிம்மராஜா படத்திலிருந்து ராஜா சின்ன ரோஜா காட்டு பக்கம் வந்த பாட்டு.
0: உங்களுக்காக பாடல் இதோ. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari.

0: நிலை பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கீங்க. சுகமான ராகங்கள், சுகமான ராகங்களின் நிறைவான நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கங்க. யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? நலமா இருக்கிறோம்மா. சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: எனக்கு அவன் அவளது
0: பாடல் இதுவுமா? நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.

பேரு காப்புள்ள போச்சு.

மேடமாக்கும் மாட தாண்டி தாளமாக்கும் குண்டராஜு. எம்மா பேருக்குது கண்டுகினியா? ஏ அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரை

0: பேரு வச்சுக்க.
1: பெரிய இவாவா அவளை உடனே இட்ட கேளு காளி நூலி கருப்பு.

0: பேரு வச்ச மறந்ததில்லை, பட்டணத்தை பார்த்துக்கோ அம்மா.
1: என்னத்துக்கு வந்து சும்மா, யார் யாரோ பேரை வச்சு அப்பா பேரை வச்சு புடுவோம்.
0: ஆம்பளையா பொறக்காமே பொம்பளையா பிறந்து புட்டா அம்மா பேரை வச்சு போடுவோம். ஜிந்தின காஞ்சி காஞ்சி காஞ்சி ஜின காஞ்சி காஞ்சி காஞ்சி ஜின காஞ்சி காஞ்சி காஞ்சி குஜி காஞ்சி ஜின ஜின காஞ்சி காஞ்சி காஞ்சி குஜி காஞ்சி ஜிந்தின காஞ்சி காஞ்சி காஞ்சி ஜின காஞ்சி காஞ்சி காஞ்சி ஜின காஞ்சி காஞ்சி காஞ்சி குஜி காஞ்சி ஜின குஜி காஞ்சி காஞ்சி காஞ்சி குஜி காஞ்சி.
2: ஒலித்த இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:50 இதே அலைவரிசையில் இனிதே ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நேரம் 11:13 மணி 37:37 நொடிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் ஒழிக்கவிருப்பது உத்தரவின்றி உள்ளேவா படத்திலிருந்து எல் ஆரீஸ்வரி, எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா மற்றும் டி எம் சௌந்தரராஜன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

கண்ணம் தொடாமல் போவேனோ, கட்டி பிடித்து நெஞ்சில் அணைத்து தன்னை மறந்து வாழ்வேனோ, கட்டி பிடித்து நெஞ்சில் அணைத்து

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது தேரோட்டம் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.
1: இறைவனுக்கு
2: நல்ல வழி சொன்னான் இருவருக்கு.

0: நிறைவாக ஒழிக்கவிருப்பது சுமதி என் சுந்தரி படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.
1: ஒரு தரம் ஒரே தரம் உதவி செய்த என்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

ஜவான் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் பிரியா மாலி இணைந்து பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் நள்ளிரவு 12:31:43. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நேரம் நள்ளிரவு 1:30 3:00. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் ரிஷி மூலம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். பி. சுசிலா, டி. எம். சௌந்தரராஜன் குரல்களில் ஒலிக்கும் பாடல்கள்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து வறுமையின் நிறம் சிகப்பு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

0: அம்மாடியோ தன ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை உலகம்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதலை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

0: while accelerating the effective implementation of flagship programs. India enjoyed a mixed day at the Korea Masters Badminton Tournament in Nelson, with seven players advancing to the second round of women's singles, while all six men's singles players crashed out in the opening round. In the women's singles, Anmol Kaur, Tanvi Sharma, Mansi Singh, Rakshita Ramraj, Ashmita Jaliha, Isharani Barua, and Shriyanshi Walishetty progressed to the second round with impressive victories. Women's doubles pair Sonali Singh and Ritika Thakur, and mixed doubles combination of Shruti Mishra and Ishan Bhatnagar also entered the second round. And that is the end of this news bulletin.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
2: FM கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம் நிகழ்ச்சியில் டாக்டர் என் ராஜம் அவர்களின் வயலின் இசையும், அதைத் தொடர்ந்து குமார் சானு அவர்களின் பாட்டும் கேட்கலாம்.

0: இனியராகும் நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் என் ராஜம் அவர்களின் வயலின் இசையும் குமார் சோனு அவர்களின் பாட்டும் கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: FM கோல்டில் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வாணியம்பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் சிபி டீகாராமன் அவர்கள் தவில் முதலில் ஸ்ரீ கணபதி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சௌராஷ்டிர ராகம் ஆதிதாளம்

நிறைவாக ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் இயற்றிய சங்கர பூஜித என தொடங்கும் பாடல் சாருமதி ராகம் சதுஷ்ட ஏகதாளம்.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வாணியம்பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வேலூர் சிபி டீகாராமன் அவர்கள் தவில்

0: மெகாஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதலில் பில்லா திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் குரலில் ஒலிக்கும் பாடல்.

மலைகளில் சிறந்த மலை மருதமலை. மலைகளில் சிறந்த மலை மருதமலை, சிவன் மகன் வந்து விளையாடும் அழகு மலை. சிவன் மகன் வந்து விளையாடும் அழகு மலை.

0: அடுத்து திருவருள் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி.எம். சௌந்தரராஜன் குரல்களில் ஒலிக்கும் பாடல்கள்.
1: முத்து திருப்புகழை செப்பிவிட்ட அருணகிரி முருகனை கண்ட இடம்.

கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை. நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை

0: கந்தன் கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள்.
1: எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து வடைமாலை திரைப்படத்திற்காக டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா குரலில் ஒலிக்கும் பாடல்.